நேயர்களுக்கு எழில் நிறை காலையில் இதயம் கனிந்த மகிழ்வுடன் வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின் மாதம் 20 2026 அக்டோபர் மாதம் 12 திங்கட்கிழமை நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகஸ்வணி கரைக்கால். அழகான காலை பொழுதாய் விடிந்தது, அன்றளரும் மலர்கள் சிரிக்கும் சோலை. என்றென்றும் மகிழ்வாய் எப்போதும் சிறப்பாய் எண்ணியபடி வாழ நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை அதிகாரம் 12, குரல் எண் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி. நடுவுநிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோள் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவுநிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி. குரலோசை கேட்டீர்கள். இணை கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கரைக்கால் பெயர் சரதங்க மாளிகை, பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,

நேரலை இன்று காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா உலக மனநல நாளையொற்றி சிறப்பு தொடர் வழங்குகிறார் கரைகள் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க. வழங்குவோர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 கரைகள் ஓஎன்ஜிசி காவிரியசு கரைகள் சேகர் டெக்ஸாஸ் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது வழங்குவோர் கரைகள் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். இன்று காலை 6:55 கரைகள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்கும் தளிர் எம் சிவசூரி. இன்று காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 புதுப்பொழுது, 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் பாட்டு பட்டாசு, 8:30 கரைகள் வைஎஸ்ஆர் தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸின் பாட்டு பட்டாசு, 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல். முதலில் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அரண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நல்லமாய் வாழ மூட்டு வாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்பர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். 9:05 பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல். இன்று காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 உங்கள் பதிவு எங்கள் குரல். இன்று காலை 10:00 இது எங்க ஏரியா, இன்றைக்கு காரைக்கால் மாவட்ட நேயர்கள் நேரலில் பங்கேற்று பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சி இது. 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:00 ஜெயங்கோணம் ராமன் அகைமாளிகை வழங்கும் பசுந்தலில் பங்கேற்கும் தலைவர் எம் சிவசூரி, 12:10 பரிமாற்றம் பகுத்தாய்வை பயிற்றுவிக்கிறதா கல்வி என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ரெட்ரோ ரிதம்ஸ், 1:00 பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கர மெட்ரிகுலேஷன் வழங்கும் ரெட்ரோ ரிதம்ஸ், 1:55 பாட்டு பெட்டி, 2:00 மெலடி மட்டுக்கள், 2:30 மெலடி மட்டுக்கள், 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாடியின் எல்எஸ்சி, 4:00 #100.3, 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் இன் #100.3, இன்று மாலை 5:15 அலையோசி, 5:30 விளக்கேற்று மலை, 6:00 கரைகள் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நல்லமாய் வாழ மூட்டு மாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்பர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். 6:20 நாச்சியார்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் மீன்சொல் நமது வழங்குவோர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டு பெட்டி, 6:40 பண்டோடி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குவோர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டரன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரியம்மன் ஆலயத்திலிருந்து. 7:00 இசைத்தன்றல், இன்று 7:25 கரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்வர் ஹெல்டி மருத்துவமனை மங்களயான் சூப்பர் கோல்டு புற வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசன் வழங்கும் உழவர் அரங்கம் தென்னை சாகுபடி, திருவாரூர் மாவட்டம் திரைக்கோட்டாரம் எம் கேசவர்தன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் காற்றில் வரும் காணம், 8:30 கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம், 9:00 பொன்னியின் செல்வங்கள், 9:15 பாடலோடு பயணம், 9:30 பாடலோடு பயணம், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா, 10:00 பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் இரவு மலரும், 11:00 காற்றலையினால், 11:05 ஆங்கிலத்தை செய்வது, 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக விளம்பர நிகழ்ச்சிகளை அவ்வப்போது கேட்கலாம், இன்னும் அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு திலைவனம் அவர்கள்.
1: பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு உறவுகளை இணைத்துக் கொள்ளும் நாம் ஒரு சில உறவுகளோடு மட்டும் நெருங்கி பழகும் நிலை ஏற்படுகின்றது. உறவு வலைக்குள் அகப்பட்டு கொண்ட மனிதன் உணர்வு நிலைக்குள் சிக்கிக்கொண்டு உழலுவதை பார்க்கின்றோம். அறிவு நிலையில் வாழ்கின்றவன் துன்பத்தை கண்டு நடுங்குவதில்லை. உணர்ச்சி வசப்படுபவர்கள் துன்பத்தில் சோர்ந்து துவண்டு விடுவர். இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்நிலை சற்றே கடினம்தான். வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க விடாமல் செய்வது நம் மனமே. தோல்வியிலிருந்து பாடம் கற்கும் அனுபவத்தை நம் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உறவுகளை பேணுதலை திருவள்ளுவர் சுற்றந்தடால் என்னும் சொல்லால் குறிக்கின்றார். இன்றைய பொருளுள் சுற்றத்தார் என்பவர் உறவினர் என்னும் பொருளில் வழங்கப்படுகின்றது. ஆனால்

0: வள்ளுவர் உறவினர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, நம்மை சுற்றி வாழும் அனைவரையுமே சுற்றத்தார் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் சமூகத்தில் பிறரை சார்ந்தே வாழ்கின்றான். அறிவினாலும் செல்வத்தாலும் அவன் உயர்ந்தாலும் பிற மனிதர்களுடன் பழகும் முறையிலேயே அவன் மதிக்கப்படுகின்றான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் வாழ்க்கை அமைப்பான சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய கட்டமைப்பையே இன்று பலரும் வலியுறுத்துகின்றனர். பிற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தங்கு தடையில்லாத பரிவும் பேரன்பும் தன்னலமின்மையும் உறவு பாலமாக அமைகின்றது. புறநானூறு சுட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியன் பூங்கன்னான் பாடல் கருத்து இதற்கு வலு சேர்க்கின்றது. சுற்றம் ஆக்கம் தரும், பாதுகாப்பு தரும். சுற்றம் சூழ வாழ்தல் என்பது ஒரு கலை. சுற்றத்தாரை பேணி வாழ்தலுக்கு இடையறாத அன்பு, நினைவில் போற்றி பாராட்டுதல், ஒத்துப்போதல், குற்றம் பாராதிருத்தல், விட்டு கொடுத்தல், பகமை பாராட்டுதிருத்தல், குறிப்பாக புறங்கூறாதிருத்தல் முதலான பண்புகள் தேவை. சுற்றத்தார் ஒருவரோடு ஒருவர் தொடர்பற்ற நிலையில் வாழ்ந்தாலும் பழைய நினைவுகளை மறவாமல் நட்பு பாராட்டும் இயல்புடையவர். மெய்தொட்டு பயிரல் என்னும் முறையில் கொஞ்சி குழாவி மகிழும் பண்பு சுற்றத்தார் கண்ணே மாட்டும் உள்ளது என்னும் நோக்கில் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள என்று குறட்பா கூறுகின்றது. முக்கியமாக சுற்றத்தாரிடம் விருப்பையும் அன்பையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். விருப்பம் அற்றுப்போகாத உறவானது ஈரம் அற்றுப்போகாத நிலம் போன்றது. ஈரமான நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு முளைவிட்டு தாவரத்தை துளிக்கச் செய்வது போன்று விருப்பமான உறவுகள் புது புது நன்மைகளை உறவுகளிடையே வளர்க்கும். கரை இல்லாத குளத்தில் நீர் தேங்காததை போன்று சுற்றமின்றி வாழ்பவன் பாதுகாப்பற்று பயனற்ற வாழ்க்கையை மேற்கொள்வான். கருவுற்ற தாய் குழந்தையின் முகம் கண்டதும் பிரசவித்த வேதனையை மறந்து இன்பம் அடைவதைப் போன்று ஏதேனும் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் சுற்றத்தாரின் அன்பும் ஆறுதலான வார்த்தைகளும் இன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பயாவும் வருத்தமும் ஈன்றக்கால் கவார் மகக்கொண்டு தாய் மறந்தாங்கு அசாத்தான் உற்ற வருத்தம் உசாத்தான் கேளிரை காணக்கிடும் என்று நாலடியார் குறிப்பிடுகின்றது. சுற்றத்தாரை பேணும் முறையில் ஒருவன் தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இன்று நிலவும் பெருவாரியான சிக்கல்களுக்கு சுயநலமே காரணமாக அமைகின்றது. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுத்தி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்னும் நோக்கில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய சங்ககால செவ்வியல் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் பட்சத்தில் சமூகம் செம்மாந்த நிலையை அடையும். சுற்றத்தினர் சூழ இருப்பவன் பெரிய பக்கபலம் உடையவனாக இருப்பான். இக்கருத்துக்கு அரணாக ராமன் சமூகத்தின் எல்லா உறவுகளையும் ஏற்று அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாய் வாழ்ந்ததை முகனோடு ஐவரானோம் முன்பு பின் குண்டு சூழ்வான் மகனோடு அறுவரானோம் என்னுடைய அன்பின் வந்த அகனவர் காதல் ஐய நின்னோடு எழுவரானேன் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்று கம்பர் சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். மனிதர்கள் சுற்றந்தழுவி ஒற்றுமையாய் உயர்வாய் வாழ வழி சொல்லும் கருத்துக்களை கடைபிடித்தால் சமூகம் உயர்வதோடு தனி மனிதன் உயர்நிலைக்கு செல்லலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15. பொழுது விடிந்தது, பொன்னெழில் புத்தது, தொழுதிடு மனங்களில் தூய்மையாய் விளங்கிட எதிரென மணர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவது சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் மூன்று இலை பருவத்திலிருந்து ஐந்து இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நவ்லெக்ட் தெளித்து ஒரு மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது

0: ஒரு உணர்வு,
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ போன்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: வானவீதியில் தேனமதாய் கனமழை பொழியும் கரைக்கால் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூடு மாலை கே பி கோமலா பாடியது.

காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைக்கால் வன்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பத்தி மாலையில் நிறைவாக செங்கை எம்ஏ ஜபார் பாடிய பாடல்.

0: இதுவரை நேயர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினை அகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகஸ்வணி கரைகால் நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் ஓஎன்ஜிசி கவரேஜ். கரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழங்குவோர் ஓஎன்ஜிசி கவரேஜ் கரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி

0: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 25 நாள் திங்கட்கிழமை.
3: உழவர்களுக்கு
4: பூங்குடி, வீட்டுல இருக்கியா? அட சுபாக்கா, உள்ளார வாங்க.
5: என்ன பூங்குடி, ஆடு வளர்க்க போறேன், அதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லுங்கக்கான்னு சொன்னேன். நானும் பல விஷயங்கள் எல்லாம் சொன்னேனே.
4: பல விஷயங்கள் சொன்னீங்கன்னு சொன்னீங்க, ஆனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்களா?
5: ஞாபகம் இருக்கு பூங்குடி, பிறந்த ஆட்டுக்குட்டிக்கு கால் நகங்களை எப்படி வெட்டணும்னு கேட்ட.
4: அப்பா, ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
5: அது எப்படி பூங்குடி மறப்பேன்? கால் நகங்களை வெட்டுறத பொறுத்தளவு கவனிச்சு தேவையில்லாத வளர்ந்த நகங்களை தான் வெட்டணும் பூங்குடி ஆட்டுக்குட்டிங்களுக்கு. ஏன்னா அதிகமா வெட்டினாலும் கால்ல வலி வரும், வெட்டாம விட்டாலும் கீழே காலை உரசும் போது புண்ணு இல்லைன்னா கிருமி தொற்று ஏற்பட்டு நோய் பரவ வாய்ப்பு இருக்கு.
4: ஓஹோ.
5: அப்புறம் ஆடு குட்டி போடும்போது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாக்கணும், சினையாட்ட தனியா வச்சுக்கணும். குட்டி ஈன்ற காலத்தை தோராயமா நம்ம கவனிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளணும் பூங்கடி. பொதுவா குட்டி ஈன்ற தருணத்துல ரத்தமே விஷமாகும்.
4: என்னக்கா சொல்றீங்க, ரத்தம் எப்படி விஷமாகும்?
5: ஆடு அது வயிறு கொள்ற அளவுக்கு மட்டும்தானே தீவனம் எடுத்துக்க முடியும்.
4: ஆமா.
5: ஆனா இந்த குட்டி ஆடுங்க தாயாட்டு உடல்ல இருந்து கார்போஹைட்ரேட்டை கரைச்சி எடுத்துக்குதுங்க. இதனால தாயாடு உடம்புல உள்ள ரத்தத்துல கீட்டோன் கலப்பதுனால அந்த ரத்தமே விஷமாகிடுதான் பூங்கொடி.
4: இது எப்படிக்கா நம்ம கண்டுபிடிக்கிறது?
5: இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆடுங்களுக்கு பசி இருக்காது, எழுந்திருக்கவோ நடக்கவோ முடியாது, கால் வீங்கிரும், மூச்சு காற்று நாற்றத்தோட வெளியேறும், நடக்கிறதே பொறுமையா நடக்கும். இந்த மாதிரி நோய் தாக்கி இருக்கிறது தெரிஞ்சா உடனே ஆட்டுக்கு ப்ரொபைலின் கிளைகால் அப்படிங்கிற மருந்த ஒரு நாளைக்கு 2 அப்படிங்கிற விதம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 60 அளவு எடுத்து அதுல ஆட்டை குளிப்பாட்டணும். அதுவும் இல்லைன்னா 30 சோடியம் பைகார்பனேட் மருந்த நீரோட கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட ஆட்டை கவனிச்சாதான் வருஷத்துக்கு 2 போடும்பூங்கடி. கடைசி 2 குட்டியோட எடை 70% அதிகரிக்குது. அதனால குட்டிகளுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுது.
4: ஓ, அதுக்கு தேவையான ஆற்றல தாய் ஆட்டுகிட்ட இருந்து எடுத்துக்குதுங்க, சரிதானே?
5: சரியா சொல்லிட்டிய பூங்கொடி.
4: சுபாக்கா, நம்ம ராமகண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க நல்லாவே ஆடு வளர்த்துட்டு வராங்க. ஆனா அவங்க பண்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கல.
5: அது என்ன பூங்கொடி, எங்க சொல்லு.
4: அது ஏன் சுபாக்கா, அடிக்கடி அந்த ஆடுங்களுக்கெல்லாம் கொம்பு நீக்கம் பண்றாங்க, அது பாவம் தானே, வலிக்கும்ல.
5: ஓ, அத சொல்றியா பூங்கொடி? கொம்பு நீக்கம் செய்யறதுனாலதான் ஆடுங்க ஒன்ன ஒன்ன முட்டிக்கிட்டு காயப்படுத்திக்காம இருக்கு. அது ஒரு விதத்துல ஆட்டுக்கு நல்லதுதான் பூங்கொடி. சில நேரத்துல கொம்பு உடஞ்சிரும். இந்த மாதிரி உடஞ்ச கொம்புகளால புற்றுநோய் கூட ஆடுகளுக்கு வருமா. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் கொம்பு நீக்கம் பண்றாங்க. கெடா குட்டியா இருந்தா பிறந்த 2-5 கொம்பு நீக்கம் பண்ணலாம். இதே பெட்டை குட்டியா இருந்துச்சுன்னா 12 கொம்பு நீக்கம் செய்யலாம் பூங்கொடி.
4: ஓ, அப்ப ராமன் விஷயம் தெரிஞ்சதுனாலதான் அதை பண்ணிட்டு வராங்க. சரி, இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச உங்களுக்கு, நீங்க ஏன் உங்க வீட்டுல 2 வாங்கி வளர்க்கல?
5: எங்க வீட்டு கொள்ளையில தான் அதிகமா காய்கறி பூச்செடி எல்லாம் போடுறமே பூங்கொடி. எப்படி 2 வச்சு சமாளிக்க முடியும்? அதனாலதான் நாங்க ஆடு வளர்க்கல, ஆனா மாடுதான் வச்சிருக்கமே.
4: சரி சரி, நான் கமலாக்கா கிட்ட ஆடு வாங்கி வளர்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டிங்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். உங்க மூலமா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு.
5: அப்புறம் என்ன, கமலாக்கா கிட்ட ஆட்டுக்குட்டியை வாங்கி வளர்க்க ஆரம்பியே.
3: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேயர்கள், இதுவரை கரைகள் ஒயின் திசை காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியர் ஒயின் திசை காவிரி அசர் காரைக்கால்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் காரைக்கால் சேகர் டெக்ஸ் நியூஸ் சேகர்ஸ்.
0: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: 1 தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: அகஷ்வணி காரைக்கால். நேரம் 6:40. நேயர்கள் கேட்க

0: இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் மீன் சொல்லமது நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்
3: வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
4: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். புத்தர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்களோடு ஊரை வலம் வருவதற்கு சென்றார். ஒவ்வொரு ஊராக சென்று அறிவுரைகள் வழங்கி வருகிற பொழுது முதல் நாள் ஒரு ஊருக்கு சென்ற பொழுது அந்த ஊரில் தட்டு நிறைய மலர்களை கொண்டு வந்து அவருக்கு பரிசாக தந்தனர். ரோஜா மலர்கள் நிரம்பிய அந்த தட்டில் தனக்கு தேவையான மலர்களை எடுத்துக்கொண்டு மற்ற மலர்களை அவர்களையே எடுத்து செல்லும்படி கூறிவிட்டார். அடுத்த நாள் ஒரு ஊருக்கு செல்லுகிற பொழுது கூடை கூடையாக இனிப்பு பலகாரங்களை கொண்டு வந்து அந்த ஊரினர் அன்பளிப்பாக அளித்து மகிழ்ந்தனர். புத்தரும் அவர் சீடர்களும் தங்களுக்கு தேவையான இனிப்பு பலகாரங்களை எடுத்துக்கொண்டு மீதம் இருந்த இனிப்பு பலகாரங்களை கொண்டு வந்தவர்களையே எடுத்து செல்லும்படி கூறிவிட்டார். மூன்றாவது நாள் புத்தர் ஒரு ஊருக்கு உபதேசம் செய்ய சென்றபோது அந்த ஊரில் புத்தரை பிடிக்காத சிலர் வாயில் வந்த வசை சொற்களால் திட்டி தீர்த்தனர். கேட்க முடியாத அந்த வசை சொற்களை கேட்ட புத்தர் அமைதியாக இருந்தார். சீடர்கள் கோபப்பட்ட போதும் புத்தர் கோபப்படாமல் இருந்தார். சீடர்கள் கேட்டார்கள், இவர்கள் இவ்வளவு கடுமையாக நம்மை திட்டுகிறார்கள் குருவே, தாங்கள் இவ்வளவு அமைதியாக இருக்க காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு புத்தர், நாம் முதல் நாள் சென்ற ஊரிலே நமக்கு என்ன கொடுத்தார்கள்? மலர்களை கொடுத்தார்கள். நமக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை அவர்களிடமே கொடுத்து வந்து விட்டோம். நேற்று இனிப்பு பலகாரங்களை கொடுத்தார்கள், அவற்றையும் நமக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அவர்களிடமே கொடுத்து வந்து விட்டோம். இன்றைக்கு இவர்கள் வசை சொற்களை நமக்கு பரிசாக தருகிறார்கள், இவை நமக்கு தேவையில்லை, அவர்களே வைத்துக் கொள்ளட்டும், நாம் செல்வோம் சீடர்களே என்று சொன்னார். அதை கண்ட அவர்கள் வெக்கி தலைகுனிந்தனர். ஒருவர் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் சமமாக எடுத்துக்கொண்டு பொறுமையாக இருந்தால் அவரை இந்த உலகம் போற்றும் என்பதை அறிகிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்ளுதல் தலை என்கின்ற பண்புடையவர்களே, தலை சிறந்த சான்றோர்கள் நேயர்களே, நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய
3: இன்சொல் அமுது. வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்
0: இணையச்சியை இணைந்து வழங்கியவர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
5: பூமேக்ஸ்
0: நமது பண்பலையில் இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டா ஜுவலர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி, 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டா ஜுவலர்ஸின் தகவல் சுரங்கம். இன்று மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோள் வசந்த மாளிகை கண் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலாவரும் நேரம். இன்று காலை 10 மணிக்கு இது எங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வரப்போறாங்கன்னா காரைக்கால் மாவட்ட நேயர்கள் தொலைபேசி வழியாக அழைத்து அவர்கள் விரும்புகிற பாடல்களை கேட்கிற நிகழ்ச்சி அது. அவர்களுக்கு மட்டுமா, எல்லோருக்கும் விரும்புகின்ற இனிய பாடல்கள் உலாவரும் நேரம் அது. காரைக்கால் மாவட்ட நேயர்கள் என்று பங்கேற்கலாம். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்புலையோடு மலரும்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களின் போது இளையோர் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின் போது இளையோரிடம் கலந்துரையாடியதாகவும், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம் என பல துறைகளில் தங்கள் பணிகளை அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகச்சிறப்பான என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான இரண்டாம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு நேற்று திறக்கப்பட்ட பழனி ரயில் நிலையம் பயனாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பழனியைச் சேர்ந்த ரயில் பயணி நாகேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த பழனி ரயில் நிலையம் மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம். இதை புதுப்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இந்த பழனி நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 20 கோடி மதிப்புல இதை பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பழனி ரயில் உபயோகப்பாட்டு சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நாமக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. வசதிகளை மேலும் அதிகரித்துள்ளதாக ரயில் பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: என் பெயர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலையத்துல அடிக்கடி பயணம் செய்வேன். அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமா வந்து பிரதமர் மோடி காணொலி வாயிலா இந்த ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
1: மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: மின்சாரம் தட்டுப்பாடு சரிசெய்யறதுக்காக டெண்டர்கள் விடப்பட்டு வெளியிலிருந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்து மின்சார தட்டுப்பாடு சரிசெய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடும் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கேஸ் பர்ச்சேஸ் வெளியிலிருந்து கேஸ் பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீடியம் கான்ட்ராக்டும் லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு.
1: தமிழகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் அனைத்தும் விரைவில் சொந்த கட்டடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை செலவினங்களையும் தேவையில்லாத பிற செலவினங்களையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக அளவில் மினி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கோலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார்.

0: ஆண்டு குழு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் குடமுழக்கு நிகழ்வை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த 10 நாள் கொண்டாட்டங்களில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா குழு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் நவராத்திரி கலைவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் கொலிச்சாவடியில் எழுந்திருளும் உற்சவம் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்திருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 2ஆம் நாளான 12ஆம் தேதி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும், 13ஆம் தேதி நாளான கோலாட்டம், 4ஆம் நாள் விழாவாக பட்டாபிஷேகம் திருக்கோலம் என வரும் 20ஆம் தேதி வரை பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு காலை மாலை வேளையிலே கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் திருமுறை இன்னிசை விழா, பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி கலைவிழா துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா இமாச்சல பிரதேசத்தின் கீலாங்கில் மலைப்பகுதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி புதுதில்லியில் இன்று கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அருகே சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமை தோறும் வீடுகளில் தேவையற்ற பழைய பொருட்களை பெற்று அவற்றை பாதுகாப்பாக அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் 24 டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு கொடுங்கையூர் எரியூட்டும் நிலையத்தில் அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 223 ரன் எடுத்தது. 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 14ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தெலங்கானா முதலிடத்தையும் தமிழகம் 2ஆம் இடத்தையும் கர்நாடகா 3ஆம் இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 6:55.
1: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
2: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்குவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
5: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
4: மேலணிக்குடி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி, SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குடி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
6: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் தம்பி.
8: வணக்கம் அக்கா.
7: உங்க பேர் என்ன?
8: மை நேம் இஸ் சிவசூரி.
7: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: 4th ஸ்டாண்டர்ட்.
7: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தியும் நாட்டுப்பற்று கவிதை சொல்றதா இருக்கேன்.
7: எங்க சொல்லுங்களேன்.
8: நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் பொழுகிறது பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிழைத்தாயா, நாட்டு நட்டாயா, களைப்பறித்தாயா, அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்களோ பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா மானங்கெட்டவனே, எதற்கு கேட்டாய் திரை, யாரை கேட்க வரி, ஒரு இடத்தில் நிற்க வைக்கும் மேதி நாட்டு உலக கூட்டம் பரங்கிரின் உடலையும் ஒரெடுத்து தலைகளை நிற்க வேண்டாம் குவித்துவிடும் ஜாக்கிரதை. நாட்டு பற்று கவிதை. உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், காயத்தாலும் கடல் போரினாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், காயத்தாலும் கடல் போரினாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், வீரத்தாலும் பலரின் விவேகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், வீரத்தாலும் பலரின் விவேகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், பலரது தியாகம் உணர்ச்சிகளாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், பலரது தியாகம் உணர்ச்சிகளாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், காந்தியின் அகிம்சையாலும் பாரதியின் கவிதையாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், காந்தியின் அகிம்சையாலும் பாரதியின் கவிதையாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், பல போராட்ட தியாகிகளின் வழி வேதனைகளாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், பல போராட்ட தியாகிகளின் வழி வேதனைகளாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், போராடி பெற்ற சுதந்திரம் இவ்வுலகில் மக்கள் சுதந்திரமாய் வாழ போராட வைக்கிறது, போராடி பெற்ற சுதந்திரம் இவ்வுலகில் மக்கள் சுதந்திரமாய் வாழ போராட வைக்கிறது. நன்றி.
7: சூப்பரா நாட்டுப்பற்று கவிதை சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச போராட்ட வீரர் யார்?
8: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
7: சரிங்கப்பா, எதனால நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
8: நான் வந்து அது மாதிரி வேஷம் போட்டு சொல்லியிருக்கேன். வீரபாண்டி கட்டம் போமனும் அந்த மாதிரி நிறைய வேஷம் போட்டு சொல்லியிருக்கேன்.
7: அதனால பிடிக்குங்களா? சரிங்கப்பா, நீங்க அப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: ஐ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட்.
7: சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த விஞ்ஞானி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
8: தேங்க்யூ.
6: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர். நிகழ்ச்சி வழங்குவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைகள். மலையில் பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
0: இது காற்றில் அசைந்து காதில் மலரும் கரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் 7 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
4: பெரிய மாமி பாத்தீங்களா, இதுதான் நம்ம ஆபீஸ். இந்த பாருங்க, போர்டு வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா இருக்கா?
5: அருமையா இருக்கு மாப்ள. டிசைன் எல்லாம் யார் பண்ணது?
4: நம்ம ஆர்ட் டைரக்டர் சின்ன மாமி தான்.
6: அம்மா, நம்ம சித்தி பெரிய ஆர்டிஸ்ட்.
5: எல்லாம் சரி மாப்ள, இந்த போர்டுக்கு ஒரு பெரிய மாலையை போட்டுக்கலாம், அதை விட்டுட்டு ஒரு பூவை சுத்தி போட்டிருக்கீங்க.
4: அது ஒண்ணும் இல்ல மாமி, நம்ம எடுக்க போற படத்தோட பட்ஜெட் குறைச்சா இல்லீங்களா? நீங்க பைனான்சியர், ரொம்ப சோர்ந்து போடக்கூடாது இல்லையா? அதனால ஆரம்பத்திலேயே சிக்கனத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டேன்.
5: ஓ, அப்ப ரொம்ப சந்தோஷம் மாப்ள, எல்லாத்துலயும் அப்படியே செய்யுங்க.
4: சரி மாமி, சரி மாமி. அப்புறம் இந்த ரிப்பனை கட் பண்ணி நம்ம ஆபீஸ் எல்லாரும் திறக்க போறோம், சரியா?
7: ஏமாமா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே திறக்க போறோமா இல்ல யாராவது விஐபி வராங்களா?
4: என்ன இப்படி கேட்டுட்ட? நம்ம பெரிய மாமி இருக்கும் போது வேற எந்த விஐபி வந்து திறக்கணும்? நம்ம பெரிய மாமி தான் திறக்க போறாங்க.
5: மாப்ள, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: சரி மாமி, சரி மாமி, இந்த சந்தோஷத்தோட ஆபீஸ திறந்துடலாமா?
6: மச்சான், அங்க இருக்கிற கத்திரிக்கோல் எடுத்து அம்மா கையில கொடுங்க, ரிப்பனை கட் பண்ணிட்டோம்.
4: இதை மச்சான், மாமி இந்தாங்க, இந்த கத்திரிக்கோளால இந்த ரிப்பனை வெட்டுறீங்க, ஆபீஸ் திறப்பு விழாவை அமர்க்களமா கொண்டாடுறோம்.
5: எப்படி மாப்ள, இப்படிதானே?
8: என்னமாப்ள, கைத்தட்டுறத நாங்களா நிறுத்திட்டோம், நீங்க இன்னும் விடாம தட்டிட்டே இருக்கீங்க.
4: இப்படி ஒரு ஆபீஸ் ஏற்படுத்தி அதுவும் மாமி கையால திறந்து அது வழியா நான் ஒரு படம் எடுக்க போறேன்னு நினைச்சோன்னே அப்படியே என் மனசு குளிந்து போயிட்டு மாமி. அதனால நானே கை
6: தட்டிட்டேன். சந்தோஷமா இருங்க.
4: இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் பா, ஆனந்த கண்ணீர். சரி சரி, வாங்க எல்லாரும் உள்ள போவோம். வாங்க வாங்க வாங்க வாங்க. மாமி இது தயாரிப்பாளர் சீட்டு, இதுல உட்காருங்க.
6: மச்சான், அப்பெல்லாம் இந்த சேர் எனக்கா?
4: என்ன மாதிரி சபினி இதுல நான் உட்காரணும் உனக்கெல்லாம் அந்த வரிசையா பெஞ்சு போட்டுருக்கேன் பாரு அதுல உட்காரு நீ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்க உட்காரு நீங்க என்ன டைரக்டர்
7: நான் ஆர்ட் டைரக்டர் மாப்ள நீங்க எந்த டைரக்டரோ என்னமோ உங்களுக்கும் அந்த பெஞ்சு தான் நீங்க என்ன மாமி நான் டான்ஸ் மாஸ்டர் மாப்ள ஓ ஆமா இல்ல நீங்க டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கும் அந்த பெஞ்சு தான் அம்சவல்லி நீ என்ன பொறுப்பு வாங்கியிருக்கிற நேயர்கள்
1: கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர்.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: சரி, இப்ப எல்லாம் நம்ம உட்காந்துருக்கிறோம். இந்த ஆபீஸ்ல எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணு கூடி இருக்குது, எதுக்குன்னு தெரியுமா?
5: எங்களுக்கு என்னத்த மாப்பிள தெரியும், நீங்க கூப்பிட்டீங்க வந்து உட்காந்துருக்கிறோம், நீங்க சொன்னாதான் தெரியும்.
4: சரி நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி அந்த டீயை ஊத்தி கொடுக்கணும். ரூம் பாய் யாரும் போடல, பரவாயில்ல. அம்சவல்லி நீ அந்த டீயை ஊத்தி கொடு.
7: என்னமாமா, பிளாஸ்க் நிறைய டீ இருக்கு ஆனா கப் 4 தான் இருக்கு.
4: பேசக்கூடாது, சிக்கனம் சிக்கனம். நாம எடுக்க போற படம் குறைச்ச பட்ஜெட்ல உள்ளது, அதனால சிக்கனமா மாமி செய்ய சொல்லியிருக்காங்கிறதுக்காக 4 கப்பு தான் வாங்கியிருக்கிறேன். இந்த 4 கப்பை

0: குடிச்சிட்டு கழுவி கழுவி அடுத்தவங்களுக்கு கொடுத்துடணும்.
1: இது சிக்கனம் இல்ல மாப்ள, கஞ்சத்தனம். ஒருத்தர் குடிச்ச பேப்பர் டீ கப்ல இன்னொருத்தவங்க குடிக்கணுங்கிறீங்களே, இது சரியா?
0: ஓ அப்படியா மாமி, சரி நான் சிக்கனப்படுத்தலான்னு வாங்கிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் மாடசாமி, இங்க நான் டைரக்டர், அதனால சார் சொல்லணும். மாடசாமி, அது அது போய் என்ன பண்ற, ஒரு பத்து டீ கப் வாங்கிட்டு
2: வா. இதோ
0: அப்புறம் ஏன் நிக்கிற, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா.
2: காசு சார்?
0: என்ன காசுலாம் வந்து எங்கிட்ட கேக்குற? நான் யாரு? டைரக்டர். இதெல்லாம் மாமிகிட்ட வாங்கிட்டு போ.
2: அவங்க மாமி இல்ல சார், ப்ரொடியூசர்.
0: ஓ ஆமா, இல்ல நம்ம ப்ரொடியூசர் மேடத்துல வாங்கிட்டு போ.
2: ஓகே சார்.
1: மாப்ள இதே மாதிரி நிறைய செலவாகுமா?
0: என்ன மாமி, நீங்க இப்பதான் டீ கப்ல ஆரம்பிச்சிருக்குது, இன்னும் எவ்வளவோ இருக்குது. டீ கப்புக்கெல்லாம் ரொம்ப செலவாகாது மாமி, செட்டு போட்டு உடைக்கிறதுக்கு தான் நிறைய செலவாகும். அது மட்டும் இல்ல, சாப்பாட்டு செலவு இருக்கு பாருங்க, அது அதை விட தாண்டி இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்க முடியல.
3: என்ன மாப்பிள்ள இது, வந்ததுல இருந்தே உட்கார்ந்து இருக்கோம், அடுத்து என்ன பண்ண போறோம்?
1: அக்கா மாப்பிள்ள எல்லாம் வீட்டோட இங்க வந்தா டைரக்டர் சார்னு சொல்லணும்.
0: ஆமா மாமி.
4: சார் நீங்களே மாமிங்கிறீங்க?
0: ஆமா இல்ல மேடம், இனிமேதான் வேலையே இருக்குது. இப்பதானே ஆபீஸ் தந்திருக்கிறோம், இதுக்கப்புறம் நாம எடுக்க போற படத்துக்கு டைட்டில் வைக்கணும். அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி கதை ஏற்பாடு பண்ணணும், அந்த கதைக்கு தகுந்த மாதிரி பாட்டெல்லாம் போடணும், அந்த பாட்டுக்கு ஏற்ப இசையெல்லாம் போடணும், இதுக்கெல்லாம் ஆளு தேடணும். அதை விட முக்கியம், அந்த படத்துல நடிக்கிறவங்கள தேர்வு செய்யணும். இன்னைக்கு அந்த படத்துல நடிக்கிறவங்கள தேர்வு செய்யறதுக்கு தான் நாம எல்லாம் இங்க கூடியிருக்கிறோம்.
2: சார் உள்ள வரலாமா?
0: ஆகா மாமி பாருங்க, நான் கொடுத்துருக்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு யாரும் நடிக்கிறதுக்கு வந்துருக்காங்க. இருங்க இருங்க, எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல உட்காருங்க, அதான் பந்தாவா இருக்கும்.
2: சார் நான் தான் இந்த படத்தோட உதவி இயக்குனர் மாடசாமி வந்திருக்கேன்.
0: ஓ மாடசாமியா, வா வா. ஏன் இவ்வளவு நாளே? அப்பா நீ வேற.
5: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர்.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மாமி நான் கொடுத்துருக்க விளம்பரத்தை பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே காணுமே.
1: என்னன்னு தான் மாப்பிள விளம்பரம் கொடுத்துருக்கீங்க?
0: என்ன மாமி இது, அதாவது சினிமாவில் நடிக்கணும், அது வேணும் இது வேணும்னா யாரும் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. அதனால டைட்டில் என்ன தெரியுமா, வேலை வாய்ப்பு, நேர்முக தேர்வுக்கு வருபவர்கள் அனைவருக்கும் வேலை உறுதி அப்படின்னு ஒரே லைன்ல சூப்பரா விளம்பரம் கொடுத்துரு மாமி.
4: மாமா நீங்க கொடுத்துருக்க விளம்பரத்தை பார்த்துட்டு யாரும் வருவாங்களா?
0: என்ன ஆனந்தவள் இப்படி சொல்லிட்ட, நம்ம விளம்பரத்தை பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கெல்லாம் வந்து குமிய போறாங்க பாரு.
1: மாப்ள எனக்கு ஒரு டவுட்.
0: சொல்லுங்க மேடம் சொல்லுங்க.
1: ஆபீஸ் வாசல்ல இருக்கிற போர்டுல இங்கிலீஷ்ல எழுதிருக்கீங்க மாப்ள, என்ன பேர் மாப்ள அது?
0: அதுவா மாமி, எல்லாரும் மனசையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி மாப்பிள்ளை மன்னாரன் கம்பெனி அப்படின்னு பேர் வச்சிருக்கேன்.
3: இத ஏற்கனவே நான் எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரியே இருக்கே.
2: மேடம் நீங்க கேள்விப்பட்டது ராஜ மன்னாரன் கம்பெனி, இது மாப்பிள்ளை மன்னாரன் கம்பெனி.
1: அது டுபாக்கூர் கம்பெனியாச்சே, அப்ப இது
0: என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? இது ஆரம்பிச்சிருக்கிறது யாரு? நம்ம பெரிய மேடம், இதோட டைரக்டர் மாப்பிள்ளை மன்னார் சாமி. சோட போகுமா, நீங்க என்ன பாருங்க, சக்சஸ் பண்ணி காட்டுறேன்.
4: சரி மாமா, படத்துக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? மாமா எனக்கு ஒரு சூப்பர் டைட்டில் ஒன்னு தோணுது, சொல்லட்டுமா?
0: அப்படியா சொல்ல.
4: தரையடி தப்பாது. எப்படி?
0: முதல்ல உன் தலை தப்பாது. இது எப்படி
2: சார்? நான் ஒரு தலைப்பு வச்சிருக்கேன், அத சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க சார் கேப்போம்.
2: ஓடும் வரை ஓடட்டும், இது எப்படி இருக்கு?
0: அப்படியே திரும்பி பார்க்காம நீ ஓடிவிடு, இது எப்படி இருக்கு?
4: மாமா எனக்கு ஒரு தலைப்பு தோணுது, சொல்றேன். எரிவதெல்லாம் நெருப்பல்ல, எப்படி?
0: இப்ப நான் கல்ல எடுத்து உன் மேல எரிவேன்.
1: நான் ஒரு டைட்டில் சொல்றேன் சார், ஒரு புல் ஒரு புண்ணாக்கு.
0: உங்க உடம்பு புண்ணாவும் பாத்துக்கங்க. சின்ன மேடம் நீங்க சொல்லுங்க ஒரு டைட்டில், ஏன்னா நீங்க சொல்றதா நிக்கும் நினைக்கிறேன்.
3: அப்படியா சார், நிக்கிற மாதிரி ஒரு படத்தலைப்பு நான் சொல்லவா?
0: அதான கேட்டுக்கிட்டு இருக்கோம், சொல்லுங்க.
3: தென்னை மரம் இல்லாட்டி பனைமரம்.
0: ஐயோ சரியான மாங்கா மரம்.
1: அதெல்லாம் போட்டு மாப்ள சார், நான் ஒரு தலைப்பு சொல்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெளுத்ததெல்லாம் பால் அல்ல.
0: நாம எடுக்கிறதெல்லாம் படம் அல்ல. இது எப்படி இருக்கு
2: சார்? சொல்றதுக்கெல்லாம் ஏட்டிக்கு புட்டியா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்களே ஒரு தலைப்பு சொல்லுங்க சார்.
0: அப்பாடி இப்பதான் என் எண்ணமே நிறைவேறுது, நான் டைரக்டர், அப்ப நான் தானே சொல்லணும். நீங்க எல்லாம் என் ஆளுக்கால சொல்லிட்டு இருக்கீங்க.
1: நீங்க கேட்டீங்க, நாங்க சொன்னோம்.
0: நான் கேட்டா நீங்க சொல்லிடுவீங்களோ?
1: கேட்டா சொல்றதுதானே முறை.

0: சரி, நான் பணம் மட்டும் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அது மட்டும் முறையா?
1: அது வேற, இது வேற.
2: அது வேற, இது வேற. இது கூட படத்துக்கு டைட்டில் நல்லா இருக்கும் போல இருக்கேன் மச்சான் சார்.
0: அட நீ வேறப்பா, நான் ஏற்கனவே இந்த படத்துக்கான டைட்டில முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் அதை விட சிறப்பா நீங்க யாராவது சொல்றீங்களான்னு கேட்டேன். ஒருத்தரும் சொல்ல. இப்ப நான் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கேங்கறத சொல்றேன். எல்லாரும் ஆமா நல்லா இருக்குன்னு சொல்லணும், சரியா?
3: சரிங்க சார்.
1: மாப்பிள்ள சார், படத்தோட தலைப்பை சொல்லுங்க.
0: மாமி மேடம், நீங்க தான் படத்தோட தலைப்பை சொல்லிட்டீங்களே.
1: நான் என்ன மாப்பிள்ள சார் சொன்னேன்?
0: மறுபடியும் சொல்றீங்களே பெரிய மேடம். நம்ம படத்தோட தலைப்பு மாப்பிள்ளை சார். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குன்னு சொன்னது. சரி, அதுக்கு முன்னாடி ஏதோ வாந்தி எடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு.
4: ஐயோ சார், அது வாந்தி எடுத்த சத்தம் இல்ல. வாவ், அது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் இப்படி உங்க காதுல கேட்டிருக்கு.
0: ஓ அப்படியா, சரி சரி. ஏன்னா இந்த கம்பெனில இங்கிலீஷ் படிச்சவங்க எல்லாம் நிறைய இருந்தாதான் நிறைய டைலாக் இங்கிலீஷ்லயே எழுதலாம். சரி சரி, இப்ப வந்து மாப்பிள்ளை சார் அப்படின்னு படம் எடுக்கிறோம். அதுக்கு நடிகர்கள் தேர்வுக்காக இன்னைக்கு விளம்பரம் கொடுத்துருக்கோம். யாராவது வர்றாங்களான்னு பாருங்க.
2: போட்டாச்சு
0: பூட்டு, இதுல வேற பாட்டா? சரி போடு.

0: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார்சாமி, நான் தகுதி அருணாமணி வண்ணன்,
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி,
3: இல சண்முக சுந்தரம்,
4: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி,
5: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா,
6: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி நலாயினி பாலசுப்ரமணியன்,
7: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி,
8: நான் தாங்க உங்க ஆனந்தவல்லி ஆர் இளவரசி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆண்டுக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
9: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
10: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை நூறுப்பள்ளி முன்றோடு. நேயர்கள் அனைவருக்கு இன்று காலை 10 மணிக்கு இது எங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரப்போறவங்க யாரு, காரைக்கால் மாவட்ட நேயர்கள் தொலைபேசி வழியாக எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய இணைய பாடல்களை கேட்கிற நிகழ்ச்சி அது. தொடரும் சில நொடிகளில் தமிழில்

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு

0: கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. மூன்று நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து சிங்கப்பூர் வங்கித்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்கு முதலீடுகள் மற்றும் கடன் கட்டமைப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவர் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் மூன்று பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது மீண்டும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இந்திய மாலுமிகள் பயணித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் இருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாயமான மாலுமிகளை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது எனவும் பதற்றத்தை தணிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் ஈட்டா நகரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டங்களை அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலத்தில் அவசர நோய் சிகிச்சை பிரிவு, இதய நோய் சிகிச்சைக்கான வசதிகள் போன்றவை அதிக அளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உயர்தர மருத்துவ சிகிச்சைகளுக்காக பலர் வெளிமாநிலங்களுக்கு சென்றதாகவும் தற்போது அது 80% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அசாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலைவாய்ப்புகளை வழங்க மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு நேற்று குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் 165,000 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வியில் மகளிரை ஊக்குவிக்க மத்திய அரசு பிரகதி என்ற ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக தமிழகத்தின் சேலம் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் படிப்பை நிறைவு செய்த மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் வந்துட்டு பிரகதி ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனேன். அண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்போட யூஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணிதான் இருந்தேன். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணிலாம் இல்லை. அவங்களும் வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்காம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ்ல நாங்கள் வந்து வாங்கணும்.
2: என் பேர் அக்குதா. இயர்லி வந்துட்டு 50,000 எனக்கு ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மம்மி வந்து ஃபார்மர், ஸோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்னால நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ், லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் இது எல்லாமே பே பண்ணேன். அந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
3: வணக்கம், என் பேர் இளமதி, விழுப்புரம்ல இருந்து வரேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல வந்துட்டு ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன். 2025th பேட்ச் பிரகதி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன். 4 இயர்ஸுமே எனக்கு இது வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா நான் நல்ல பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கேன். என்னோட ஃபீயை நானே பே பண்ணியிருக்கேன்.
4: பேர் தவிப்பிரியா, நான் ஜிசிஏல மெட்டலர்ஜி முடிச்சிருக்கேன். நான் பேசிக்காவே எங்க அப்பா அம்மா வந்து

0: ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாம நானே பே பண்ணிக்கிட்டேன்.
1: ஆந்திராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் மேயர் மற்றும் நகர்ப்புற தலைவர்களை நேரடியாக மக்கள் தேர்வு செய்யும் நடைமுறையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். நெல்லூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 28 மாத கால ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் அமைந்துள்ளதால் வளர்ச்சித் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடிவதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதேபோன்று இணக்கமான நிர்வாகம் அமைந்தால் வளர்ச்சி மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தில்லியில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மின்சார ஆட்டோ திட்டம் தொடங்கப்படும் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல்கட்டமாக 1300 இளஞ்சிவப்பு நிற மின் ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1170 மின் ஆட்டோக்கள் பெண்களுக்கும் 130 மின் ஆட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணியக்கோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுதல், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். உலக சுகாதார அமைப்பின் 2019 ஆண்டின் கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு கணக்கு நமக்கு இருக்கு. ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காம மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது.
1: ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து முழுமையான விவரங்களை அவர் பதிவிடவில்லை. இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதிபரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகும் ரஷ்யா தங்களது நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வு அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் கட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பாரம்பரிய விளையாட்டு நடைமுறைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை, வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் கேரள அணி 2-0 என்ற கோல் கணக்கில் காஷி அணியை வென்றது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் இன்று தொடங்குகிறது. 18 வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: காற்றில் தவிழ்ந்த காதில் பேசும் கரைக்கல் பண்பலை 100.3. அச்சர்கோள் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி

0: விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோர், ராஜியார் கோயில்,
2: கும்பகோணம், எம்எஸ் பல்லோக்கு மருத்துவமனை, தேசிய தர சான்றிதழ் பெற்றது.
3: வெளி மற்றும் உள் நோயாளி பிரிவு, அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, எலும்பு, மூளை நரம்பியல், இஎன்டி, சக்கரநோய், கால்புண் சிகிச்சை, டயாலிசிஸ் என
2: அத்தனையும் நவீன தொழில்நுட்பத்தோடு எம்எஸ் பல்லோக்கு மருத்துவமனை, கும்பகோணம்.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப் வேற லெவல்,
5: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
4: ரூபாய் 1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
8: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
9: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
10: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா, அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
11: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். ஒரு சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
12: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
13: சைபால்
14: புத்தம் புதிய டிசைன்.
11: இணைந்த நிகழ்ச்சி விளங்குவர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி.
14: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
15: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி. திருத்திரை பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்,
14: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
15: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி.
11: இணைந்து இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
16: உங்கள் கடை காரைக்கால்,
17: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
18: யார் பெரியவன்? இது உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு போட்டி. இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இந்த போட்டி உண்டு. இரண்டு மனிதர்களுக்கு இடையில் இந்த போட்டி உண்டு. சரி, ஒரு மனிதனுக்குள்ளேயே இது மாதிரி ஒரு போட்டி வந்தால் அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு கற்பனை இது. 5 பொறிகளுக்குள்ளேயே யார் பெரியவன்கிற போட்டி வந்துட்டு தான். உடனே கடவுள்கிட்டே போய் முறையிட்டாங்களாம். பேசுகிற சக்தி இருக்குதே, அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஒரு மனிதன் தனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு தான் வாங்குறான். பேசினா தான் அவன் தன்னுடைய தேவைகளை அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியும். இன்றைக்கி எதையும் கேட்டு வாங்கி தான் உயிர் வாழ வேண்டியிருக்குது. பேச்சு இல்லைன்னா எல்லாம் போச்சு. அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னுது பேசுகிற சக்தி. முதல்ல ஒரு பொருளை பார்த்தா தானே கேட்க முடியும். அதனால் பேச்சை விட பார்வை தான் முக்கியம். ஆகவே நான் தான் பெரியவன் அப்படின்னது பார்க்குற சக்தி. பார்க்குறத விட பேசுகிறத விட கேள்வி ஞானம் தான் ஒரு மனுஷனை உருவாக்குது. நம்ம பற்றி அடுத்தவன் என்ன பேசுகிறாங்கிறத கேட்டால் தானே நம்மளை திருத்திக்க முடியும். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது கேட்குற சக்தி. ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, அது சம்மந்தமாக பேசினாலும் சரி, கேட்டாலும் சரி, அதை பற்றி சிந்தித்தா தான் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியும். வந்து சேருகிற விஷயத்தை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பக்குவப்படுத்தி கொடுக்கறது மனசு தான். அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னது சிந்திக்கிற சக்தி. மூச்சு விடுற சக்தி இருக்குதே, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்தது. ஏன் நீ ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்டார் கடவுள். அது எதுவும் சொல்லாமல் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சும்மா இருந்துக்கிட்டது. கடவுள் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருங்கள், உங்களுக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். அதுக்காக ஒரு சின்ன சோதனை வைக்கிறேன். மனித உடம்புலேருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு இருங்க. யார் பிரிந்து இருக்கிறப்போ மனுஷன் ரொம்ப சிரமப்படுறானோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னார். சரின்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல பேசுகிற சக்தி விலகி போச்சு. ஒரு மாதம் அவனால் பேச முடியல, அவ்வளவுதான். உயிர் வாழறதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. கையாலேயே சைகை காட்டி வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பொழைச்சிக்கிட்டேன்.

0: அதுக்கப்புறம் பார்க்குற சக்தி மட்டும் பிரிஞ்சு போச்சு. மனிதனால் எதையும் பார்க்க முடியல, அவ்வளவுதான். தொட்டு பார்த்து வேண்டியதை கேட்டு வாங்கிட்டான். அப்புறம் கேட்குற சக்தி மட்டும் விலகி போச்சு. மற்றவங்க சொல்கிறது பேசிக்கிறது அவனுக்கு காதில் விழலை, அதனால் பாதுகாப்பாக இருந்தான். இதுக்கப்புறம் மனசு விலகி போச்சு. மனிதன் வந்து சிந்திக்கிற சக்தியை இழந்தான். சித்த பிரம்மை பிடிச்சவன் மாதிரி உட்காந்துருந்தான். யாரும் அவனை நெருங்கவே இல்லை. ஆனாலும் பரிதாபப்பட்டு சில பேர் சோறு போட்டுறாங்க, அதை சாப்பிட்டு இவன் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறான். கடைசியாக வந்தது மூச்சு விடுற சக்தி. இப்போ அது மனித உடம்பை விட்டு விலக ஆரம்பிச்சிது, அவ்வளவுதான். கண் பார்வை மங்க ஆரம்பிக்குது, காது கேட்குற சக்தி இழந்துட்டுது, பேச முடியல, சிந்தனை கலங்கி போச்சு, மனுஷன் கீழே விழுந்துட்டான். இப்போ அந்த நான்கு பொறிகளும் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டு தான். மூச்சு விடுற சக்தியை பார்த்து, தயவு பண்ணி நீ இந்த உடம்பை விட்டு போயிடாத, நீ போயிட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை இல்லை, நாங்களும் செயல்பட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் செய்கிறது வெளியில் தெரியுது, உன்னுடைய பெருமை வந்து வெளியில் தெரியறதில்ல அப்படின்னு சொல்லித்தான் எல்லாம். கடவுளுக்கு இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படலையா? சரி, இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னென்னா, ரொம்பவும் முக்கியமானவங்கள்லாம் அவங்க செய்கிற காரியத்திலேயே கருத்தாக இருப்பாங்க. அவங்க செய்கிறத விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. அடக்கமாக செய்யப்படுகிற பணி தான் அவசியமான பணியாக அமையும். இதுதான் இதில் உள்ள தத்துவம். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைய பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாராம். என் பையனும் அப்படி தாங்க, செய்கிற காரியத்தில் கருத்தாக இருப்பான், அவன் செய்கிறத விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை, ரொம்ப அடக்கமாக செய்வான் அப்படின்னார். அப்படி என்ன தான் செய்கிறான்னு கேட்டாங்க. பணத்தை எங்கே வச்சாலும் எடுத்து விட்றான் சார் அப்படின்னார்.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து நிகழ்ச்சி வழங்கியவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கிய ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியவர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: காற்றோடு உரசி காதோடு மலரும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா உலக மனநலை நாளையொட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை மயிலாடுதுறை. தரமான தாழ்ப்புகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தாற்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள்.
7: இன்னைக்கு ரெண்டாவது நாளா நம்ம நம்மளை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனாலிசிஸ் தான் உளவியல் படி நம்மை பற்றி நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள உதவும். நமக்கு என்ன பாட்டு பிடிக்கும், என்ன கதை பிடிக்கும், என்ன ஆக்டர் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நம்மளை நல்லா பார்த்துக்க முடியுமா, நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமானா, கண்டிப்பாக இல்லை. அது எல்லாமே வந்து ஒரு குறுகிய காலத்துக்கான

0: சந்தோஷத்தை தான் கொடுக்கும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யும். ஆனால் எது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுடைய வளர்ச்சியை நீட்டி தரும்னு சொன்னால், நம்மளுடைய பண்புகள் நிறை குறைகளை அறிந்து கொள்வது தான். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபருக்கு இந்த நாலு விஷயங்கள் அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். தன்னை பற்றிய நிறைகள், எனக்கு எதெல்லாம் ஸ்ட்ரென்த்து, நான் வந்து மற்றவங்க செய்யக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த வேலை, அதை வந்து என்னால் எளிமையாக செய்ய முடியும்னு சொன்னால் அது என்னுடைய ஒரு நிறை. இது போல் இல்லை நல்லா பாட முடியும், இல்லை நான் நல்லா எனக்கு வந்து கற்பனைத்திறன் அதிகம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த மாதிரி உள்ள நம்மளுடைய நிறைகள், ஐந்து நிறைகளையாவது எழுதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறைகள், உதாரணத்துக்கு நான் பணத்தை வந்து ரொம்ப அதிகமாக செலவழிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதுன்னு சொன்னால் அது என்னுடைய ஒரு குறை. இந்த குறை எனக்கு தெரியும் போது இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத என்னால் வளர்த்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நம்மள்கிட்ட உள்ள குறைகள், இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருப்பேன் வேலைகள்லாம் செய்யும்போது, பொறுமையாக செய்வேன், இல்லை தள்ளி போட்டால் செய்யவே மாட்டேன் அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள வீக்னஸையும் அஞ்சு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது மட்டுமல்லாது வாய்ப்புகள், இந்த வாழ்க்கையில் நான் வளர்றதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் என்னை சுற்றி இருக்குது. உதாரணத்துக்கு நான் வந்து நல்லா படிக்க என்னுடைய அப்பா அம்மா உதவி செய்வாங்களோ, இல்லை வந்து மேரேஜ் ஆகிடுச்சு நான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் தொடங்க என்னோடய ஸ்பௌஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களை வளர்ச்சியில் கொண்டு போக இன்னும் உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம், பயங்கள், எனக்கு என்னென்ன பயம்லாம் இருக்குது, எதெல்லாம் வந்து என்னால் மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற அஞ்சு விஷயங்களை எழுதணும். இந்த நாளும் நம்ம எழுதும்போது நம்மை பற்றிய முழுமையான விளக்கங்களும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த நாளும் மற்றவங்களை விட ஒரு தெளிவுள்ள நபராகவோ ஒரு முனைப்போட வாழ்க்கையை வாழவும் நமக்கு உதவி செய்யும். இதில் ரெண்டு விஷயங்கள் நல்ல விஷயங்கள், ரெண்டு விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள். இந்த நல்ல ரெண்டு விஷயங்களும் நம்ம இன்னும் நல்லா வளர்த்துக்கவும், இன்னும் நம்ம வளர்ச்சி தேவைப்பட வேண்டிய உள்ள மற்ற ரெண்டு இடங்களில் நம்மை வளர்த்துக்கவும் அது உதவி செய்யும். உளவியல் படி நம்மளுடைய குறைகளோ நம்மளுடைய பயங்களோ 50% நம்மளுடைய அவேர்னஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த பிரச்சனையை நம்ம மேற்கொண்டுட்டோம்னு தான் அர்த்தம். ஏன்னா அதை நம்ம இன்னும் அதிலேருந்து சரிப்படுத்திக்க நமக்கு உதவும்.
1: மனமே நலமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர். நிகழ்ச்சி வழங்கியவர் உங்கள் கடை மயிலாடுதுறை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் அனுத் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அனு மருத்துவமனை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அருகிருந்து பொழியும் அன்பாய், ஆக்கத்தை வழங்கும் அறிவாய், ஆற்றலை தருவிக்கும் அருளாய், மருவுகின்ற நெஞ்சத்தில் மயங்குகின்ற நேரத்தில் தயங்கிடாமல் வெளிப்படும் திடமாய், மாசற்ற மனமாய் மறைக்காத செல்வமாய், தடையின்றி ஊற்றும் தமிழாய், பாசத்துடன் வளர்க்க பாரங்கு முலாவரும் பைந்தமிழ்ச்சோலை. காரைக்கால் பண்பலை 100.3.

தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பூக்கத் தொடங்கும் புதுப்பொழுதில் கேட்க மகிழும் கீதமாய் உங்களோடு ஈரா சுந்தரபாண்டியன். ஆமேர்களே, என் நிகழ்ச்சி புதுப்பொழுது.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
7: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
8: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
9: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
10: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
9: கிருஷ்ணலின் சிகோசா
10: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
11: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
12: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
11: இன்றே பயன்பெறுவி. மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
13: நன்னறி சார்ந்த நடவடிக்கை நிலையான வளத்தை தரும். எழு வண்ணத்திலுடன் எழு மனங்களுக்குள் மகிழ்ச்சியை மலர்விக்க பூக்கத் தொடங்குகிறது இந்த புதுப்பொழுது.

0: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
6: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
10: கரைக்கல் ஜவஹர் நவோதயா பள்ளி முதலிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, எதிர்வரும் 2027-28 கல்வியாண்டில் 9 மற்றும் 11 வகுப்பில் காலியாக உள்ள இடங்களில் சேர்வதற்கான நவோதயா வித்யாலயா தெரிவுநிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க வரும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமதியின் கீழ்கண வலைதளத்தில், அதாவது அறிவிக்கப்பட இருக்கிற வலைதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்வதற்கான இறுதி நாள் நிர்வாக கணக்கில் மேற்கொண்டு 15/10/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என நவோதயா பள்ளி முதல்வர் அறிவிக்கிறார். கிளாஸ் 9th இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் cbseitms.nic.in /2026/nvsix_9. கிளாஸ் 11th cbseitms.nic.in /2026/nvsxi_11. இவ்வாறு காரைக்கால் ஜவஹர் நவோதயா பள்ளி முதல்வர் அறிவிக்கின்றார். நேயர்களின் கேட்கலாம். சேவை செய்திகள். காரைக்கால் அருள்மிகு கைலாச சுவாமி திருக்கோயில் நவராத்திரி குருதர்பாரில் இன்று மாலை 6:30 ஆன்மீக சொற்பொழிவு. காரைக்கால் தாயிராப்பள்ளி ஹலரத் சுல்தானுல் ஆஃபிதீன் செய்யது அகமதுல் கபீர் ரிஃபாயி ஆண்டகை கந்தூரி விழாவில் இன்று இரவு கொடியேற்றுதல். காரைக்கால் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நிறுவன நாள் சிறப்பு நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும். நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் காற்றில் கால் நடந்து காதோடு மொழி பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இது புது பொழுது.
11: தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
12: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.

0: சி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேரில் நினைவிற்கு இன்று காலை 10 மணிக்கு இது எங்க ஏரியா என காரைக்கால் நேயர்களை தயாராகிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு நீங்க கால் பண்ணி தொலைபேசி வழியாக நீங்கள் விரும்புகிற பாடலை கேட்கலாம். எவர்கிரீன் பாடலாக நீங்கள் கேட்குறத காற்றில் கலந்து அனைத்து உள்ளங்களின் செவிகளிலே அது நினைக்க இருக்கிறது. இப்பொழுது நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி புதுப்பொழுது.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாரான இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளன. இப்பயிற்சி வகுப்புகள் யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்பிஐ, ஐபிபிஎஸ் மற்றும் இதர வங்கி மற்றும் மத்திய அரசு போட்டித் தேர்வுகளிட்ட தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இதற்காக போட்டித் தேர்வில் முதன்மை தேர்வுகளை எழுதிய அனுபவம், சம்பந்தப்பட்ட பாடங்களில் போதிய அறிவு, மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் பாடங்கள் எடுத்துரைக்கும் கற்றல் திறன் கொண்ட அனுபவம் வாய்ந்த பெற்றோர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான நேர்காணல் 14/10/2026 புதன்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மன்னாரோடி ரோடு விளமல் திருவாரூர் என்ற முகவில் நடைபெற உள்ளது. நேர்காணலில் கலந்து கொள்ளும் பயிற்றுநர்கள் தாங்கள் பயிற்சி பெறும் பாடம் தொடர்பான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தயார் செய்து நேர்காணலின் போது மாதிரி வகுப்பு நடத்தும் வகையில் தயாராக வர வேண்டும். மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பாடக்குறிப்புகள், வினாவிடை தொகுப்புகள் மற்றும் மாதிரி வினாத்தங்கள் ஆகியவற்றையும் நேர்காணலுக்கு கொண்டு வர வேண்டும். பயிற்றுநர்களை தேர்வு செய்யும் போது அவர்களின் போட்டித் தேர்வு அனுபவம், பாட அறிவு, கற்பிதல் திறன், தேர்வின் பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறை குறித்த அறிவு, மாணவர்களுக்கு தேர்வு சார்ந்த வழிகாட்டுதல் திறன் ஆகியவை கருத்தில் கொள்ளப்படும். போட்டித் தேர்வுகளுக்கான பாடங்கள் நடத்தக்கூடிய தகுதியும் அனுபவம் உள்ளவர்கள் நேர்காணல் கலந்து கொள்ளலாம். தேர்வு செய்யப்படும் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் மூலம் பயிற்சி வகுப்பில் நடத்தும் பயிற்றுநர்களுக்கு அரசு விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு உட்பட்டு உரிய மதிப்பூதியம் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 9499-5519 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார். நாம் இணைந்திருக்கிறோம். இது புது பொழுது. நேரில் அனைவருக்கு அடுத்த 8:05 வர இருக்குது பாட்டு பட்டாசு.

0: இதுவரை புலர்ந்து வந்த காலையில் பூக்கத் தொடங்கி புதுத்தென்றலாய் உலா வந்து மகிழ்ச்சியை மலர செய்தது புது பொழுது. காற்றில் அலையாய் காதில் மொழியாய் கரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவலரின் நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவலர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: நேயர்களினை கேட்கலாம் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியின் முதலில்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். எது நம்மள்ட்ட இல்லையோ அதையே நம்ம வந்து முதலீடா பண்ணி நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ணலாம். ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வந்து தரையை துடைக்கக்கூடிய வேலைக்கு ஒருத்தர் விண்ணப்பிச்சிருந்தாரு. அந்த பையன் வந்து ரொம்ப படிக்கல, ஆனா வந்து ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம போய் ப்ரோக்ராமரா ஒர்க் பண்ணலாம் கூட துடைக்கிற வேலை இருந்தா கூட அதை சந்தோஷமா போய் செய்வோம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போறான். போனோன்னே சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியா காட்டி தொடச்சு காட்டுப்பான்னு சொல்லணும்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டோட சிரத்தை எடுத்து ரொம்ப அழகா வந்து நேர்த்தியா அந்த வேலையை செய்யறான். செஞ்சோடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, பரவாயில்லப்பா ரொம்ப அழகா செஞ்சிருக்க, உன்னை ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்டர்வியூ பண்றாங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச பதில சொல்லிட்டே வராரு. அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட சிஇஓ சொல்றாரு, சரிப்பா உனக்கு வந்து ஏதாவது தகவல் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து எங்களுக்கு இமெயில் ஐடி வேணும், உன்னோட இமெயில் ஐடி என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இமெயிலா எனக்கா, எனக்கு இன்டர்நெட்லாம் தெரியாது, நானே துடைக்க வந்தவன் தான், என்ன போய் நீங்க இதெல்லாம் கேட்கறீங்களே அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொல்றாரு, இல்லப்பா நீ ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலைக்கு வர அப்படின்னா நிச்சயமா உனக்கு நீ இமெயில் முகவரி இருக்கணும், ஒரு இமெயில் முகவரி இல்ல ஒரு இன்டர்நெட் ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேலை இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப என்ன பண்ணதே தெரியல, அவன் கையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அல்பமான ஒரு பணம் தான் இருக்கு. அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் யோசிச்சுட்டே போறான். இந்த பணத்தை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திரும்பி பணம் வராது, இந்த பணத்தை எப்படியாவது மல்டிபிள் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஒரு மார்க்கெட் வழியா கிராஸ் பண்ணி போறான். கிராஸ் பண்ணி போகும்போது அந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வெங்காய முட்டை முட்டை முட்டையா வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் கேக்குறான் வெங்காயம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறான். ஒரு மூட்டையோட விலையை சொல்றாங்க. உடனே இவற்றுக்கு பணத்தை எடுத்து செக் பண்ணும்பொழுது ஒரு மூட்டையை வாங்குற அளவுக்கு காசு இருக்கு. ஒரு மூட்டையை வெங்காயத்தை வாங்கிட்டான். வாங்கிட்டு என்ன பண்றான், பக்கத்துல இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்கு போறான், குவி குவி விற்கிறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன காசுக்கு வெங்காயம் வாங்கினானோ அதே அளவுக்கு அவனுக்கு லாபம் கிடைச்சிருச்சு. அப்ப வந்து நைட்டு உட்காந்து வீட்டுல யோசிக்கிறான், பரவாயில்ல நம்ம வந்து அந்த இமெயில் ஐடி தெரியலன்னு சொன்னோன்னு நம்மள அனுப்பிட்டாங்க, நம்ம வந்து இன்னொரு வாய்ப்பு நமக்கு காத்துட்டு இருக்கு, நம்ம இன்னைக்கு இந்த வெங்காயம் வித்தோம், நமக்கு இதுல வந்து போட்டதுக்கு என்ன காசு போட்டோமோ அந்த காசை விட ஈக்குவலா நமக்கு டபுள் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணா ஒரு திரும்பியும் மறுநாள் வெங்காயம் விற்கிறதுக்கு ஆரம்பிச்சான். இப்படியே சில வருஷங்க போச்சு, மிகப்பெரிய ஒரு வியாபாரியா மாறிட்டாரு. அப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு நாங்க டைரக்டா பணம் அனுப்பிடுறோம், நீங்க எங்களுக்கு அனுப்புங்க எல்லாம் சொல்லும் போது அப்ப வந்து ஒரு பேங்க் ஊழியர்கிட்ட போய் பேசுறாரு, எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஓகே ஓபன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் வாங்கிட்டு எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியா கேட்டாரு, உங்க இமெயில் ஐடி என்ன சொல்லுங்க, ஏன்னா நாங்க ஸ்டேட்மெண்ட்டை இமெயிலே அனுப்பிடுவோம் பேங்க் மேனேஜர் சொன்னோன்னு. அடுத்த நிமிஷம் சொல்றாரு, என்னது இமெயில் முகவரியா, இமெயில் முகவரி எனக்கு கிடையாது அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, இவ்வளவு முன்னேற்றமா இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் என் பழச நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு, ஒருவேளை எனக்கு இமெயில் ஐடி இருந்திருந்தா நான் வந்து கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தரையை தொடச்சிட்டு இருந்திருப்பேன், இன்னைக்கு நான் வந்து ஒரு பிசினஸ் மேன வந்திருக்கேன் அப்படின்னா இந்த இமெயில் ஐடி இல்லாததால் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட மேனேஜர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு மெயில் ஐடியா இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி அனுப்பி விடுறாரு. ஏன் இதை சொல்ல வரணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, நமக்கு இன்னொரு வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சோ நம்ம வாய்ப்பை நம்ம தான் அடையாளம் கண்டுபிடிக்கணுமே தவிர வாய்ப்பு நம்மள அடையாளம் கண்டுபிடிக்காது. சோ வாய்ப்பை தேடி பாருங்க, கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க, சோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97151672. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:05. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
7: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பையை ஏந்துங்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க காரைக்கால் பண்பலையோட பாட்டு பட்டாசு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அந்த குரூப்லேருந்து உங்களோட வாய்ஸ் மெசேஜில் புத்தம் புதிய பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்காக முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி பாடல்கள் வழங்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக முதல் நேயராக யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம்.
12: ஹலோ வணக்கம், மேலக்காசக்குடி வடிவேலன், பீஸ்ட் படத்திலிருந்து பீஸ்ட் மோட் அந்த பாடல் போடுங்க. நன்றி.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
9: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
10: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
9: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
10: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
11: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
10: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
11: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
10: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
11: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
10: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
12: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
13: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
12: ₹1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
14: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல்களை வந்து வாட்ஸ்அப் குரல் பதிவு மூலமா கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. அந்த வகையில அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
15: அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பிரதாபரம்பரத்திலிருந்து பிரியா என்கின்ற யோகநாயகி பேசுறேன். எனக்கு பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் படம் மாலை பாடல் எனி சாங் நன்றி.

0: நேயர்களை நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குடி குடிகாடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மேலனிக்குடி குடிகாடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபினியா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் பண்மலையின் 100.3 இது பாட்டு பட்டாசு. அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
4: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
5: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
6: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
7: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேர்களை, நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம், நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும்.
6: காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். நேயர்கள் அவங்களுக்கு விருப்பமான புதிய பாடல்களை அவங்களோட குரல் பதிவு மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா யார் என்ன பாட்டு கேட்க வந்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாம்.
7: காரை பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் அமீது ராஜா. டான் படத்திலிருந்து பிரவிட் பாட்டு என்ற ஒரு பாட்டு பட்டாசை வெடிக்க விடுங்க. நன்றி, வணக்கம்.
6: உங்களுக்காக பாடல் வரும். நேர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 அதிரடியா சரவடியா வந்து காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில நேயர்கள் அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் குரல் பதிவு மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தும் கூட கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க, என்ன பாட்டு கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
1: காரைக்கால் மாவட்டம் தர்மபுரத்திலிருந்து சாந்தி பேசுறேன். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்காக சிறு சிற்றம்பலத்திலிருந்து தாய்க்கிழவி பாட்டு ஒளிபரப்புமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: காரைக்கால் பன்மலை 100.3 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:32. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காரைக்கால் பன்மலை 100.3 இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
4: புதிய தென்றலில் இனிய இசை பயணம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு. நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்க, என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
6: காரை பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்கும் காலை வணக்கம். நான் எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன். எனக்கு தசரா படத்திலிருந்து மைனரு வேட்டி கட்டி மச்சினி மனசுல அம்பு விட்டான் அந்த பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சி. இது நிகழ்ச்சிக்காக நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல்களை நம்ம பாட்டு பட்டாசு குரூப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. நேரம் இப்போ 8:39 ஆகுது. நிகழ்ச்சிக்காக அடுத்த பாட்டை பட்டாசா யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
9: பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியின் அன்பு அறிவிப்பாளர் கணிய நற்காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜான் நஜிமுதீன். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் ரக்க திரைப்படத்தில் கண்ண காட்டு போதும் என்ற பாடலை அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் வழங்குவோம். மிக்க நன்றி, வணக்கம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: Viking Bunions and Briefs.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நௌலெக் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய

0: படைப்பு நௌலக்
1: காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் பாட்டு பட்டாசு. நிகழ்ச்சிக்காக நேயர்களோட குரல் பதிவு மூலமா நம்ம வாட்ஸ்அப்ல பாட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்க?
2: வணக்கம், நான் கும்பகோணம் வட்டம் கோவனூர் கே கார்த்தி பேசுறேன். எனக்கு பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில எனக்கு படம் அண்ணாத்த பாடலும் அண்ணாத்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம், கோவனூர் கே கார்த்தி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடலுக்காக குரல் பதிவு யார் அனுப்பியிருக்காங்க, என்ன பாட்டு விருப்ப பாட்டு கேட்கலாம்?
2: வணக்கம், பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்கு சிதம்பரத்திலிருந்து பேரன்பு தம்பி அன்பாசிரியர் ராயத்திலை சீனிவாசன் பேசுகிறேன். மெகந்தி சர்க்கஸ் என்ற படத்திலிருந்து கோடி அருவி கட்டு கொட்டுதே அடிவுமே இல்லை. நன்றி, வணக்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்காக நிறைய நேயர்கள் அவங்க

0: விருப்ப பாடலை கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு 8 நேயர்களுக்கு தான் நம்ம பாடல் கொடுக்க முடிஞ்சது. அடுத்தும் கூட நிறைய நேயர்கள் கேட்டிருந்தாங்க, அவங்களோட பேரை நம்ம படிச்சலாம். காரைக்கால்லேருந்து நளினி, நாகப்பட்டினம் ரஜினிகணன், கும்பகோணம் கௌசல்யா, நெமேலி நந்தகுமார், கும்பகோணம் குமரன், ஈரோடு ராதாகிருஷ்ணன், குவாகம் இளங்கோவன், பவித்ர மாணிக்கம் ரகுபதி, இவங்களோட சேர்ந்து இன்னும் கூட நிறைய நேயர்கள் கேட்டிருக்காங்க. வரும் நாட்களில் உங்களோட விருப்ப பாடலும் முதலில் வருபவரே முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒளிபரப்பு காத்துக்கிட்டே இருக்கும். காரைக்கால் பண்பலை 100.3 நிறைவான பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
1: சொந்தமொழியில் சொல்லெடுத்து சிங்கார இசை மீட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்க இடம் பிடித்த சங்கத்தமிழ் ஒழிக்கும் தங்கத்தமிழ் பண்பலைக்கு உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம். வேதாரண்யம் பயத்தவரன்காடு மருத வடுகநாதன் வாட்டு பட்டாஸ் நிகழ்ச்சியில் கனா திரைப்படத்திலிருந்து வாயாடி மெந்த புள்ள வர போறானே.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்றில் கலந்து காதோரம் கலகலப்பாய் கற்கண்டு சுவையாய் இணைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
1: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
0: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
1: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
2: என்னமா அங்க சத்தம்?
1: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
0: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் முதலில் நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் ரத்னா ஜுவல்லரி காரைக்கால், காரைக்காலின் பாரம்பரியமிக்க கலை கூடம், வைர விழா கண்ட நிறுவனம் ரத்னா ஜுவல்லரி காரைக்கால்.
1: ரத்னா ஜுவல்லரி காரைக்காலின் பாரம்பரியம் வைர விழா கண்டது.
2: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வைரம், வெள்ளி நகைகளின் கலைப்பொக்கிஷம்.
1: ரத்னா ஜுவல்லரி திருநள்ளா ரோட் காரைக்கால்.
0: மேலும் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
3: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
4: அடுதா தார்பாய் நாக்குபாய் நெல் சாக்கு பேக்கரி பாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
3: அருண் என்டர்பிரைசஸ் எல்லையம்மன் கோயில் தெற்கு திரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
4: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே, அக்டோபர் 12. இந்த வருஷத்தினுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவுகளை நிறைவேற்றுதல். அதாவது இந்த முடக்குவாதம், ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவங்களுடைய இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு மருத்துவத்தில் இருக்கக்கூடிய டயக்னோசிஸ் முறைகள், இல்லை சரியான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைமில் கொடுக்கறது, சமூக ஆதரவு அப்படின்றத வலியுறுத்துறது, இதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதாவது ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கு மட்டுமே வர நோய் கிடையாது. அறிவியலில் வந்து பார்க்கும்போது 100க்கும் மேற்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் நோய்கள் இருக்குது. காமனாக நம்ம சொல்லணும்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், எலும்பு தேய்மானமாகிறது, முடக்குவாதம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் தான் வந்து நம்ம அன்றாட மருத்துவமனையில் நம்ம சந்திக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோயாளிகள். இதை வந்து நம்ம கரெக்டான டைமில் வந்து கண்டறிஞ்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம நாளடைவில் அவங்க ரொம்ப பாதிப்பு ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும். ரீசெண்டான ஒரு ரிசர்ச் வந்து ஒன்று போயிட்டுருக்குது, அதை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா நம்ம என்ன உணவை எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய மூட்டில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து வலுவடையும். கட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் ஜாயிண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம உணவு சரியான முறையில் இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தும், அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து நம்மளுடைய மூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும், ஜவ்வாக இருக்கட்டும், அதனுடைய காட்லேஜாக இருக்கட்டும், எலும்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நாளடைவில் பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கரெக்டான உணவு முறைகளை வந்து பயன்படுத்தினாலே ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற நோய் வந்து வராமல் தடுக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் நோயெல்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம மருத்துவரை அணுகணும் அப்படின்னா early stagesக்கு வந்து சில ஊசி மூலியமாவே ஆர்த்ரைட்டிஸ் வர்றதையும், ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டாலும் நம்ம அது எப்படி வந்து ஒரு கடைசி கட்டத்த அளவுக்கு போகாம எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. PRP போட்டுக்கிறதா இருக்கட்டும், இல்ல கைண்ட் ஆஃப் அந்த BMAC அப்படிங்கற ஒரு செல்லுலர் தெரபியா இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்துக்கிறதுனால குறஞ்சபட்சம் ஒரு 10 ல இருந்து 15 வருஷம் வந்து நம்ம முட்டி தேய்மானத்தை கொஞ்சம் கொஞ்சமா தடுத்துக்கலாம். அதே டைம்ல இன்ஜெக்ஷன் மட்டும் எடுத்துட்டா முழுசா குணமடைஞ்சிரும்னு கிடையவே கிடையாது. இன்ஜெக்ஷனோட சேர்த்து நம்ம வந்து கரெக்டான கைடன்ஸோட ஒரு ஃபிசியோதெரபி புரோட்டோகாலை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணனும்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் நம்ம

0: ஆமாம் தவிர்க்கலாம். ஜெனட்டிக்கலி சில நோயாளிகளுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் வரது நம்மளால் தடுக்கவே முடியாது, இல்லை அவங்களால வெயிட் ரிடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகளும் இருக்கிறாங்க. அப்படி வந்து முழு எலும்பு தேய்மான மரபும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கரெக்டான சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணும், அன்றாட வேலைகளை வழிகளும் எதுவும் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆர்த்ரைட்டிஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பயப்படமே வேண்டாம், அதை பற்றி அலட்சியமும் செய்ய வேணாம். ஏர்லி டயக்னோசிஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனு, கரெக்டான சர்ஜரி நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கணும். இதை நம்ம கரெக்டாக செஞ்சாலே ஆர்த்ரைட்டிஸை வந்து எதிர்கொண்டு நீண்ட காலம் நம்மளால் வந்து வயதானாலும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை தொடர முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கரைக்கல் ரத்ன ஜுவலை திருவாரூர் அருள் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கிய ஒரு ரத்னா ஜுவல்லரி காரைக்கால், காரைக்காலின் பிரம்மாண்டம், வைரவிழா கண்ட நிறுவனம் ரத்னா ஜுவல்லரி காரைக்கால்.
3: ரத்னா ஜுவல்லரி காரைக்காலின் பாரம்பரியம் வைரவிழா கண்டது.
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வைரம், வெள்ளி நகைகளின் கலைப்பொக்கிஷம்.
3: ரத்னா ஜுவல்லரி திருமல்லார் ரோட் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவார், செங்கல் சோலை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்று மாளிகையின் கவின்மிக நாயகன் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் பேரளம்.
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாட்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
6: ரைசாட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

சிந்தனை துளி. அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். அக்ரவுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இது உங்கள் பதிவு, எங்கள் குரல்.

0: இந்த பக்கம் இரா சுந்தரபாண்டியன் இருக்கிறேன், அந்த பக்கம் யார் இருக்கா?
1: ஆர்ஜே லாவண்யா.
0: லாவண்யா இருக்கிறாங்க. நேயர்களுடைய பதிவை நம்ம இப்ப பேச இருக்கிறோம் இல்லையா?
1: ஆமா.
0: இப்ப என்ன கேட்டிருக்கோம்னா, சில வீட்டுல நம்ம பார்ப்போம் எல்லாமே ஒருத்தர் இழுத்து போட்டு செய்வாரு, நல்லா கஷ்டப்படுவாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா மேடையில ஒருத்தர் நிப்பாரு, இப்படி செய்ய, அப்படி என்னப்பா இப்படி செய்யற நீ, அப்படி நாங்க வந்து அப்படி அதட்டுவாரு. எப்ப அந்த ஃபைனல், அந்த எல்லாரும் வேடிக்கை பாக்குற இடத்துல இவர் தான் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாரு. அதுக்கு பேர் தான் என்ன சீன் போடுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கலாம். நுங்கு மரத்துல ஏறி வெட்டி போடுவாங்க, இவங்க வந்து அவங்க வெட்டியும் கொடுத்துருவாங்க, அதை சாப்பிட்டுட்டு அதை ஓவரா சீன் போடுறாங்க
0: கூட பரவாயில்ல, அதை தூக்கி கையில வச்சுக்கிட்டு என்ன வெட்டி போடுற பாரு, எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதுக்குதான் பேரு துரும்பு அசைக்காம, எல்லாம் தன்னாலதாங்கிற மாதிரி சீன்
1: ஒரு சில பேர் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஓவரா சீன் போடும்போது ஏன் இங்க வந்தேன்னு நினைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட மைண்ட் வாய்ஸ வெளியில சொல்லிட்டாங்க.
0: அவங்க சொன்னதுனால எல்லாம் கஷ்டப்பட்டு சமைப்பாங்க, காலையில இருந்து எல்லாம் சமைச்சு இந்த வீட்டுக்கு விருந்தினெல்லாம் வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல கடைசியில வந்து கரண்டியை தூக்கிட்டு தயிர் பச்சரி என்ன உப்பு அப்படி வருது, அப்ப அத போட்டு சும்மா லைட்டா அப்படி கிண்டுறது மாதிரி அதை செஞ்சு இதை செஞ்சு
1: உப்பு பத்தலன்னு நம்ம சரி பண்ணுவோம்.
0: எப்படி அப்படி வண்டிய வச்சிரு, எப்படி இருக்கு நான் வந்த பிறகுதான் அப்படின்னு ஒரு சீன் விடுவாங்க.
1: சில என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு அடுப்படியில நின்னு ஒரு 2 மணி நேரம் சமையல முடிச்சிருப்போம்,
0: நம்ம இல்ல நீங்க
1: டேஸ்டா இருக்கும் சாப்பாடு, நம்மனே எல்லாரும் சேர்ந்துக்க வேண்டியதுதான். அப்போ டேஸ்டா இருக்கும் போது சொல்லுவாங்க, நான் இந்த காய்கறி எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல, அதனாலதான் இந்த டேஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இது வேற எங்கேயோ சொல்றாங்க. வீட்டுக்காரங்க இது போய் சொல்றீங்க,
1: நம்ம பகுதியில ஃபேமஸ் அப்படின்னா பறவை கத்திரிக்காய்,
0: அதுதான் பொய்கின ஒரு கத்திரிக்காய், அதுக்கு பேர் தான் அது. ஓ, பறவைங்கிறது சந்தை,
1: சரி
0: அங்க வரும். இவ இதையெல்லாம் பெண்கள் ரொம்ப துணிச்சலாவே சொல்லுவாங்க, பாருங்க அதெல்லாம் இல்ல நீங்க எனக்கு தெரியாத கத்திரிக்காய் பத்தி அப்படிம்பாங்க.
1: பார்த்த மாத்திரத்திலே கண்டுபிடிச்சிருவோம்,
0: நாங்க போய் அவர்கிட்ட குடுக்கறத கேட்டு வாங்கிட்டு வந்து அங்கேயும் திட்டு வாங்கி வீட்லயும் திட்டு வாங்கி அது நல்லா
1: சொன்ன.
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ் இருக்காரு சார், நான் எப்போதும் செயல்ல தான் காட்டுவேன், என்னதான் நான் நம்புவேன், ஒன்லி ஆக்ஷன், மற்றவர்களை பற்றி பொருட்படுத்தவே மாட்டேன்.
1: செயல் புயல் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் சொல்லிருக்காங்க,
0: என்ன சொல்லிருக்காங்க,
1: சரியான தலகணம் புடிச்சவங்கன்னு கோபம் தான் வரும் சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: வெள்ளையும் சொல்ல முடியல பாருங்க. நேயர்கள் கட்டுக்கொண்டிருப்பது பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன். உங்கள் பதிவு எங்கள் குரல்.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா, சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.

0: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
1: தெளித்த மறுநாளில் இருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
0: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
1: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
0: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.

0: ஆடுதி.
1: ஆட போடா.
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
3: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
3: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
6: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: நேரடியாக காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைஸ் வழங்கும் நலமாய் வாழ் வைரவிழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷனோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளாறுடைய காரைக்கால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதிநிலை விடுவதற்கான தார்ப்பாய்கள் செல்லுசாய்.

0: பங்கு அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் செய்தியும் தேதியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்ப்பாய்கள், ஓசுகள், சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து

0: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமநாயகி மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநாயகி மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்று மேலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: நம்ம வண்டியிலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமா ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் வழங்கும்
4: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் பதிவு எங்கள் குரல் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா,
8: என்ன கண்டென்ட் நம்ம கொடுத்தோம்,
0: என்ன கொடுத்தோம்,
8: துரும்ப அசைக்காம எல்லாம் தன்னாலதாங்கிற மாதிரி சீன் காட்டுறவங்களை பார்த்தா
0: எப்படி
8: சொல்லிக்கிட்டு இருக்க.
0: பார்த்தா எப்படிங்க கேக்குறீங்க, பார்த்தா கூட நிப்பாட்டிருக்க அப்படின்னு தான்
8: நிப்பாட்டிருக்கோம்.
0: ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி. அந்த மாதிரி உள்ளவரிடம் பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ள மாட்டேன்.
8: நம்ம சொந்தக்காரங்களா இருந்தா
0: பழக்க வழக்கம் நம்ம நீங்களே வைக்கிறீங்க, அவங்களே வச்சுக்கோங்க எல்லாமே.
8: கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் கம்முனே இருந்துட்டு போயிட வேண்டியது.
0: ஒண்ணு சொல்ல முடியாது.
8: ஆமா,
0: பொன்னியின் மேடு வண்ணைய கணேசன், நான் அவளை பார்த்தா கண்ணத்துல அறைய தோன்றும், தலையில் குட்ட தோன்றும்.
8: இருவருக்கும் காலை வணக்கம். நல்ல மலர்ஷி கலாவுதீன், அப்படிப்பட்டவங்களை பார்த்தா மிகவும் கோபமா இருக்கும், அவங்களும் அந்த வயலன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பண்ணக்கூடாது, அப்படி
0: பண்ணக்கூடாது. போது காரைக்கால் நளினி அருள் ஷால்னியா, எனக்கு கோபம் வரும் அவங்கள பார்த்தாலே, நான் எட்ட போயிடுவேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. என்னைக்கு இவன் உண்மையா இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த வேலை நான் தான் செய்தேன்னு சொல்றது, வேலையை செஞ்சுட்டு சொல்றது எவ்வளவு இன்பமா இருக்கும். செய்யாமல் இதை நான் தான் செய்தேன்னு சொல்லும் போது கோவம் தானே வரும். அதனால எனக்கு சீன் போடுறது பிடிக்காது சார். மேடம், நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க, நாங்களும் கேட்டு.
8: என்னோட மனநிலை கூட இவங்களோட ஒத்துதான் வரும் நினைக்கிறேன்.
0: எப்படி
8: நம்ம விலகிக்குவோம், கேட்டாங்கன்னா எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே நழுவிக்க
0: வேண்டியது, எதுவும் நடந்தா சரி
8: அப்படின்னா.
0: இல்ல, இந்த மாதிரி விலகிறதுனாலதான் அவங்க நிக்கிறாங்க, நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க.
8: ஆனா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இல்லையா, அப்புறம் எல்லாருமே ஆர்குமெண்ட் பண்ணனா அந்த விஷயம் வந்து தீமையா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தவங்க டான் மாதிரி வரும்போது அப்ப நம்ம கம்முனி விலகி போயிடணும்.
0: டான் மாதிரி இருக்கு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைதான். ஆனா இந்த மாதிரி சரி நல்லா உழைக்கிறவங்க விலகிட்டான்னு
8: வச்சேன்,
0: நமக்கு ரொம்ப திண்டாட்டம் ஆயிடும்.
8: கண்டிப்பா,
0: அதனால இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம். உண்மையா செய்யற செயலுக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆனா சில விழாக்கள்ல சில பேர் ஒன்று செய்யாம தான் செய்து போல செய்யும் சார், நமக்கு கோபத்தை தான் உண்டாக்கும். என்ன செய்ய அப்படின்னு ரவிக்குமார் தானிக்கோட்டம் தெற்குல இருந்து சொல்லியிருக்கிறேன்.
8: சரி, அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா உங்ககிட்ட, நீங்க என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு.
0: என்ன கேட்டகரி சொல்ல முடியும்?

0: வேணா சொல்லலாம். ஏமா பொதுவா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப ஒன்று நடந்துன்னு வச்சுங்க, பாராட்டுறாங்க, பாராட்டும் போது இல்லைங்க அது அவர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பழகணும்.
1: சூப்பரு.
0: இல்லை இது தப்பாயிட்டேன்னா அந்த ஆள் இப்படி பண்ணிட்டாருன்னு யாருமே தப்பா இருந்தா, இல்லை இல்லை அவர் பண்ணல, நான் பண்ண
1: எல்லாம் நாம தான் பண்ணோம் அப்படின்னு.
0: இது வந்து நீங்க இது உண்மையிலே நடந்ததா அப்படின்னா அப்துல் கலாம் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு ஏவுகணையோ ஏதோ ஒன்று ஏவும் போது அந்த திட்டம் ஃபெயிலியரா போச்சு. உடனே செய்தியாளர் வந்து சந்திக்கும் பொழுது அப்ப தலைவர் அந்த சதீஷ் தவான் நினைக்கிறேன், அவர் என்ன பண்றாரு, உடனே பத்திரிகையில அவர் சந்திக்கிறார். திட்டம் தோல்வி ஆயிட்டு பத்திரிகையில சந்திக்கிறது யாரு, திட்ட இயக்குநராக இருந்து அப்துல் கலாம் தான் சந்திச்சிருக்கணும். ஆனா சதீஷ் தவான் சந்திக்கிறார், மறுபடியும் அந்த திட்டம் வெற்றி பெற்றுட்டு, வெற்றி பெற்ற உடனே சதீஷ் தவான் பத்திரிகையில வர்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, அப்துல் கலாமை கூப்பிட்டு பேசுவாங்க. வெற்றி அடைந்த உடனே அதை வந்து அதை செய்தவருக்கும் தோல்வி அடைந்த உடனே அந்த தலைவனாக இருந்தவர் ஏற்றுக்கொள்வதற்கு பாருங்க, அதுதான் நல்ல
1: நிர்வாகம்.
0: அது நடந்திருக்கு, அது மாதிரி நம்ம நடந்துக்கணும். நீங்க கேட்டதுனால
1: பெருந்தன்மையான விஷயம் இல்லையா எல்லாத்தையும்.
0: அதனால முதல்ல யார் உரியவர்களோ அவர் பேரை சொல்லிடணும். சில பேர் பாத்தீங்கன்னா நான் தான் செஞ்சத யார் கேட்டா சொல்ல சொல்ல அப்படிம்பாங்க, கடைசியில செஞ்சது வேற ஆளா இருக்கும். அதான் காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்றாங்க,
1: அந்த மாதிரி வாயால வடை சொல்றவங்கள எனக்கு கண்டிப்பா பிடிக்காது, அப்படியே அவர்களை கண்ணால எரிச்சிடலாம் போல தோணும். அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா எரிச்சலா இருக்கும் சார்.
0: அவங்க பேச பேச எனக்கு பயமா இருக்கு.
1: அதுக்கு பேரு ஜம்முன்னு ஜம்மு விடுவது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த விஷயத்துக்கு வந்து ஜம்மு விடுறது
0: அங்க ஒரு பேரு, எந்த ஊர்ல, காரைக்கல்லையா, இங்கதானே இருக்கும் நம்மளும்,
1: புதுத்துறை,
0: புதுத்துறை
1: அவங்க ஊர்ல
0: ஜம்மு விடுறது. இந்த ஜம்மு எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு வீண் பேச்சு தரப்பை பேச்சு இது போல பேசு போல கண்டால் நாம் ஒதுக்கி கொள்வது நல்லது அப்படின்னு ஆண்டிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறார்.
1: அடுத்து பாத்தீங்கன்னா நிறைவில இருந்து பிரபாகரன் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி சீன் போடுறவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி.
0: நீங்க தள்ளி நிப்பீங்க, அவங்க ஒட்டியில இருந்து நிப்பாங்க. குத்தாலம் தேப்பு தெரு சிவசுப்ரமணி துரும்பு அசைக்காம எல்லாம் தன்னாலதாங்கிற சீன் காட்டுல பார்த்தா டென்ஷன் கோபம் தான் வரும். நன்றி வேற சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து இருவருக்கும் அன்பான இனிய கலந்து இது போல என் அனுபவத்தில் அதிகமாக எதிர்கொண்டுள்ளேன். சவுதியில் பணிபுரியும் போது நாம் கஷ்டப்பட்டு செய்திருப்போம், அவருடைய கிரெடிட் வேறு யாருக்கோ போகும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏனென்றால் அங்குள்ள வெயிலை பொருட்படுத்தாமல் வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு நமக்கு தான் அது தெரியும். என்னுடைய கஷ்டம் அதுவும் எதுவும் தெரியாத நபருக்கு போகும்போது நெம்மேலி யார் நந்தகுமார் சொல்லி,
1: இது ரொம்ப யதார்த்தமான பதிவு இல்லையா. ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க, அதை இன்னொருத்தவங்க அந்த கிரெடிட்டை எடுத்துக்கும் போது நமக்கு மனசுக்கு
0: நிறைய இடத்துல அலுவலர்கள் இது நடக்கும்.
1: ஆமா, அதாவது புதிதாக வந்தவங்களுக்கும் அந்த பழைய இதில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். அந்த புதிதாக வந்தவங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னு தெரியாதனால அவங்க ஓவர்லோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சிலர் வந்து அவங்கள ஏய்ப்பாங்க அந்த மாதிரி கூட.
0: திரைப்படத்தில் கூட எல்லாம் கஷ்டப்படுற ஒருத்தர் அந்த விருதை வந்து அந்த ஹெட்டு போய் வாங்கிட்டு
1: வருவார். ஆமாம் ஆமாம்,
0: அது வந்து அது மாதிரி எல்லாம் இருக்க.
1: இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. ஒரு படத்துல பாத்தீங்கன்னா பஸ் வந்து நின்னுடும், எல்லாரும் இறங்கி தள்ளுவாங்க, ஒரு எல்லாரும் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருப்பாங்க, பின்னாடி
0: எங்க இருந்தாலும் வடிவேல்ட்ட வந்து நிக்கிறீங்க.
1: ஆமா,
0: நேரில் இதுவரை கேட்டது பேரலம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்க வேண்டிய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சரோ சார் சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரலம்
2: இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
3: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:31.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
1: நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
8: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: தருவாரு.
1: ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: தேதியும் சேதியும். வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் இது. இன்று அக்டோபர் 12, இன்று கொலம்பஸ் தினம். அமெரிக்காவை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடித்த நாளை நினைவுபடுத்தும் விதமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. 1492 ஆண்டு அமெரிக்க நிலப்பகுதியில் கொலம்பஸ் வந்து இறங்கிய அக்டோபர் 12 இந்நாள் கொண்டாடுகிறோம்.
3: ரிச்சர்ட் ஜான்சன் என்பவரால் சென்னை மாகாணத்தின் முதல் செய்தித்தாளான மெட்ராஸ் குரியர் வெளியிடப்பட்ட நாள் இன்று, ஆண்டு 1785.
2: இன்று உலக மூட்டுவலி நாள், வேர்ல்ட் ஆர்த்தரைட்டிஸ் டே. மூட்டுவலி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 தேதி இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
3: தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் இன்று, ஆண்டு 1993. மனித உரிமை மீறல் புகார்களை விசாரித்தல், சிறைகளை ஆய்வு செய்தல் மற்றும் மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் இந்த நாளின் முக்கிய நோக்கமாக உள்ளது.
2: இது ஒரு தன்னாட்சி பெற்ற இந்திய அரசாங்கத்தின் ஆணையமாகும். 1993 அக்டோபர் 12 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 கீழ் இவ் ஆணையம் நிலைநாட்ட பெற்றது.
3: இருபதாம் நூற்றாண்டின் முதன்மை தமிழ் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரும், ஆய்வு கட்டுரையாளர், திறனாய்வாளர், மொழிபெயர்ப்பாளர், சொற்பொழிவாளர், எழுத்தாளர், வழக்கறிஞர், பதிப்பாளர் என பன்முக திறன் கொண்ட எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களின் பிறந்த நாள் இன்று, ஆண்டு 1891. சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட பேரகராதியின் ஆக்கக்குழு தலைவராக செயல்பட்டவர். உவே சாமிநாத ஐயருக்கு பிறகு பல தமிழ் இலக்கியங்களை தொகுத்து ஆய்வு செய்து பதிப்பித்தவர், வெளியிட்டவர் இவர். எழுத்தாளர், பத்திரிகையாளர், விடுதலை இயக்க செயற்பாட்டாளர் வரதராஜலு கைலாச சுப்பையா அவர்களின் நினைவு நாள் இன்று. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று இந்திய விடுதலைக்கு பாடுபட்டதற்காக தாமரை பட்டயம் பெற்ற சுதந்திர போராட்ட வீரர்களில் இவரும் ஒருவர். ஆண்டு 1993. புதுச்சேரி பிரதேச அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், பிரெஞ்சு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் போன்ற பதவிகளை வகித்தவர் இவர்.
2: தகவல் அறியும் உரிமை சட்டம் அமலுக்கு வந்த நாள் இன்று. 2005 இது அமலுக்கு வந்தது. இந்தியாவின் அனைத்து குடிமக்களும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களிடமிருந்து தகவல்களை பெறும் உரிமையை பெறும் ஒரு முக்கிய சட்டமாகும். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடைமையை ஏற்படுத்தல் மற்றும் ஊழலை திருத்தல் இதன் முக்கிய நோக்கமாகும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்.
0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்.
0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:36. உங்கள் பதிவு எங்கள் குரலில்.
2: இப்ப சூப்பரா சொல்றீங்க இல்லையா, துரும்பு அசைக்காம எல்லாம் தனாலதாங்கிற மாதிரி சீன் காட்டுறவங்கள பார்த்தா அப்படின்னு போட்ட உடனே பார்த்தா என்ன சும்மா இருக்க தோணும், ரொம்ப கோவப்பட்டு நேரில் ரொம்ப கோவப்பட்டாங்க. அதுதான் ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கு. இருவருக்கும் இளைய காலை வணக்கம். அது போல ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பகுதியும் ஒருத்தர் இருப்பார். அவங்கள பார்த்தா கோபம் வரும், ஆனா என்ன பண்றது, அடக்கி கொள்வோம். செந்தில் கண்ணன் பேரலன்னு சொல்லியிருக்கிறாரு.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்,
6: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
5: ₹1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
7: பேரலம் சரோகின்.

0: நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
1: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: சூப்பரா சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்க வேற சும்மா இருந்தவங்களை தூண்டி விட்டீங்க. எங்கதான் சொல்லலாம், எங்க சொல்லலாம் காத்துட்டு இருந்தவங்க எல்லாம் புரிந்து தள்ளி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா?
1: நீங்க தானே டாபிக் கொடுத்தீங்க,
0: அதனாலயா?
1: ஆமா
0: சரி, இந்த மாதிரிதான் கரெக்டா உண்மையா இருக்கும். யார் கொடுத்தாங்க அந்த கிரெடிட் போயிடணும்
1: அப்படின்னு
0: நான் பார்த்தும் பார்க்காம போயிட்டே இருப்பேன் அப்படின்னு திருமணசான வீரசுமதி. பெரும்பகுதி நிறைய பேர் தான் செய்வாங்க இந்த மாதிரி சீனூர்வங்களை பார்த்தா நம்ம பாப்போம் தான் அவங்க செய்யறாங்க, அதனால பார்க்காம போயிட்டா எப்படி இருந்தாலும் நாங்க வந்து வழியே கொஞ்சம் வேற சொல்லுவோம்ல.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா, இனிய காலை வணக்கம், குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, துரும்பு அசைக்காம எல்லாம்
0: பார்த்தா.
1: ஓகே,
0: அடுத்து வந்து டிஆர் பண்ண நளினி சங்கர், ஏதோ அவங்களால முடிஞ்சது அவங்க செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சு வேண்டியதுதான், வேற என்ன சொல்றது.
1: அடுத்து யார் சொல்லிருக்காங்க, குவாகம் இளங்கோவன் சொல்லிருக்காங்க, ஊருக்கு உபதேசம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், உன்னால பத்து பைசாக்கு பயன் உண்டான்னு கேட்க தோணும், கேட்க மாட்டோம்,
0: கேட்க மாட்டோம், கேட்க முடியலையே. திருவாரூர் கொடிக்கால்பள்ளி சாகுத மீராஜன் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு. இந்த தலைப்புல பார்த்து வடிவேல் சார் பஸ் தள்ளும் போது தள்ளுத்தல் எப்படி நீங்க சொன்னதை அழியிருக்கார் பாருங்க,
1: பாருங்களா,
0: தள்ளு தள்ளு தள்ளி என்று சொல்லும் காமெடி தான் நினைவுக்கு வருகிறது, அதை நினைத்தாலே சிரிப்பு. சில விஷயங்களை பார்த்தாலே பழைய காமெடி தானாக நினைவுக்கு வந்து விடுகின்றன.
1: சரிங்க, காலையிலேயே சிரிச்சா நமக்கு நோய் வாய் விட்டு சிரித்தால்
0: நோய் விட்டு போகும், நல்லா சிரிங்க.
1: ஆமா,
0: அவங்க நினைச்சு கோவப்படுறாங்க, சிரிங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்ப நம்ம மட்டும் பாதிக்கல, ரேடியோலயும் ரெண்டு பேரும் பாதிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு சிரிங்க.
1: சரி, எல்லாம் இது காமன் பிரச்சனை தான். அடுத்து பாத்தீங்கன்னா, பில்டப் மேனை பத்தி கேக்குறீங்க, 160% பேர் இப்படிதான் இருக்காங்க, அதாவது தற்பெருமை பேசுபவர்களை தான் இப்படி பேசுவார்கள், அந்த மலைய புரட்டி போட்டது யாரு, நான் தான், இது போன்றவர்களிட நான் முந்திக்கொண்டு காட்டுமன்னார் கோயிலுக்கு கடல் வரதா சொல்லிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு பேசுறது, பிறகு அவர் நம்ம கிட்ட அளக்க மாட்டார் அப்படின்னு அடக்கி வாசிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பில்டப் கொடுக்குறவங்க கிட்ட நம்மளும் கொடுக்கணும், அப்பதான் அவங்க வாய் முடியுது கம்முன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயில இருந்து.
0: ஆனா அவர் வந்து எண்ணி இருக்காரு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு, அது பரவாயில்ல
1: 60%
0: அப்படின்னு போட்டாங்க. ஆனா நம்மளும் அது மாதிரி இருக்கணும்னா எப்படின்னு வேற தெரியலையே, நம்ம ஒன்று பெருமை எடுத்துக் கொள்வார்கள், அது உண்மை அல்ல. உண்மையில் நடிப்பவர்கள் நடிப்பவர்களை போல் நடிப்பவர்களுக்கு தான் விருதும் பாராட்டும் கிடைக்கிறது. எப்படி இருக்கு, திரைப்படத்தில் ஒரிஜினலா சண்டை செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு விருது கிடைக்காது, சண்டை செய்வாங்க நடிப்பார்கள், அவர்களுக்கு பாராட்டும் விருதும் வழங்குவதா நமது எண்ணமாக இருக்கும்.
1: டூப்பு அத பத்தி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க,
0: அது கூட திரைப்படத்துல அது அப்படி வச்சிருக்காங்க,
1: அது அவங்களோட அந்த தொழில் இது. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சத்யா மணக்குடியில இருந்து சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம், எதுவுமே வேலை பார்க்காம சும்மா வாயால கத்துறவங்கள பார்த்தா கடுப்பா வரும், எங்க வீட்டுல அது மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க.
0: ஓ, வீட்லயே இருக்காங்க,
1: அவங்க வேலை பார்க்காம அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க, அப்ப என்ன பண்ணணும்னா எதையும் காதல வாங்க, நம்ம வேலையை நம்மளே பார்த்துட்டு போயிடணும்
0: கையில காசு இல்லனா காத்துல பறக்குற இலை கூட சாமியாரமா தான் சீன் போடும், சுருக்கமா உழைப்பு இல்லாம மத்தவங்க உழைப்பில் வாரவங்க தான் சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி பெரிய ஹீரோ மாதிரி பில்டப் பண்ணுவாங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு,
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றைய பயன்

0: நேரலுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேரலுக்கு சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
3: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உள்ளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சீதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
6: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கலகலப்பாடு போயிட்டு இருக்கல, காலைல நிகழ்ச்சி கலகலப்பா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி கலகலப்போட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து 10 மணிக்கு பாத்தீங்கன்னா இது எங்க ஏரியா அப்படின்னு நேயர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு நாள் வர்றாங்க இல்லையா. இன்றைக்கு யாரு அப்படின்னா காரைக்கால் தான். நேயர்கள் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க, டெலிபோன் நம்பர் எல்லாம் பாட்டு கேட்போம். அது எவர்கிரீன் பாட்டா நம்ம இன்னைக்கு கேட்கிற பாட்டு எல்லா மாவட்டக்கும் உலகத்துக்கும் பிடிக்கிற பாட்டு அப்படிங்கிற மாதிரி தயாரிப்போட வந்துகிட்டே இருக்க போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு வணக்கம் தோழி இருக்கு. இப்படிதான் நாங்க அப்படின்னா 12:10 பரிமாற்றம் இருக்கு. பகுத்தாய்வை பயிற்றுவிக்கிறதா கல்வி, காலையில போகும் அள்ளி வந்து மாலையில போகும். காரைக்கால் பண்பலத்துல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அரை மணி நேரத்துக்கு வந்து பூ
2: பூத்துக்கிட்டே
1: இருக்கும்ல, போட்டு கேட்டு மகிழுங்கள் அப்படிங்கறத மாதிரி சொல்லிட்டே இருக்கிறோம். இப்ப பாருங்க, வைத்தவரன் காடு வேதாரண்யத்தில இருந்து மருத வடுகனார் அடையேங்க. அந்த கதையை கேக்குறீங்க, நாம ஒரு விஷயத்த சாதிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம நண்பர்கள்ட சொன்னோம்னா அடைய என்னடா பெரிய விஷயம், இதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்டர்டா, என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா சும்மா ஒரு நொடியில
2: முடிச்சிருப்பேன்,
1: ஒரே பீலா விடுவாங்க. மறுபடியும் அதை அவங்ககிட்ட சொன்னா ஒரு ஸ்டெப் கூட நகராது. அதாவது இப்ப ஒரு கல்யாணம் இருக்குன்னு வச்சுங்க, ஒன்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏற்பாடு பண்ணும் போது ஒரு தொகை பேசியிருப்பாங்க, ஒருத்தர் வருவார் நம்மள மாதிரி, என்னங்க எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சாச்சு, எவ்வளவு ரூபாய்க்கு பேசுறீங்க, 10,000 பேசுறேன், அடையாங்க என்ன
2: சொல்லிருந்தேன்.
1: நீங்களும் அதே மாதிரி பாதிக்கப்படுறீங்களே, அது எப்படி சேம் அமௌண்ட்
2: உலகமே அப்படித்தான் இருக்குது
1: அப்படிமாங்க. சரி அடுத்த தடவை சொல்லி 5,000 ரூபாய்க்கு முடிச்சுறேன்னு பார்த்தா 5,000 ரூபாய்க்கு எப்படி இருக்கும், அறதா இருக்கும், வாதி யாரையும் காணா போயிடும்.
2: வந்தவங்க நம்மள தவறா பேசுற மாதிரி ஆயிடும், அதனால நம்ம பொறுப்பை நம்ம தான் எடுத்துக்கணும். திட்டச்சேரியில இருந்து ஃபைஜர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க, திருமண மண்டபத்தில் நன்றாக வேலை செய்பவர்களிடத்தில் அதை செய் இதை செய் என சொல்லி தான் ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பவங்கள பார்த்தா எனக்கு கோபம் தான் வரும்
1: சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா சிரிப்பு தான் வரும், வேற என்ன நினைக்க தோன்றும். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அரியலூர் மாவட்டம் அமிர்தன் கோட்டை பாரி வல்லல் அனுப்பியிருக்காங்க.
2: அடுத்து நிறைவில இருந்து ராஜவேல் சொல்லியிருக்காங்க, ஏதோ அவங்களால முடிஞ்சது அவங்க செஞ்சுட்டு போறாங்க அப்படியே நினைச்சுக்க வேண்டியதுதான், வேற என்ன சொல்றது.
1: அப்படியா சொல்றாரு,
2: ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: பாத்தீங்களா எப்படி சொல்றாருன்னு. அடுத்தது யாரு,
2: அடுத்து சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துல இருந்து சொல்லிருக்காங்க.
1: என்ன சொல்லிருக்காங்க,
2: அந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்தா அவங்களும் வயலன்ஸ் சொல்லிட்டாங்க, பல்ல உடைக்கணும்னு தோணும்.
1: பாத்தீங்களா எவ்வளவு கோவமா இருக்காங்க, அப்படிலாம் கோவப்படப்படாது.
2: ஆனா அவங்க கிட்ட பல்ல காட்டி சிரிச்சுட்டு நகர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க.
1: அதாவது பொதுவாவே கோவப்படக்கூடாது, ரசிக்கணும்.
2: ஆமா,
1: இந்த மாதிரிலாம் இந்த மாதிரியும் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ரசிக்கணும்.
2: இது அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு புத்தகம் மாதிரி, அவங்களோட நம்ம பழகும் போதுதான் அந்த புதிய புதிய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம், நல்லதையும் அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம், அதே மாதிரி என்னென்ன செய்யக்கூடாதுன்றதையும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிறத யார் உழைக்கிறாங்களோ அந்த உழைப்புக்கான வெகுமதியை கொடுத்துடணும்
2: கண்டிப்பா.
1: இன்னொருத்தர் வெகுமதி எடுக்கிறது பாருங்க, அது திருடுறதுக்கு சமம். பொருள் மட்டும் இல்ல, எதுவாக இருந்தாலும் சரிதான், அது அந்த மாதிரி நீங்க வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்கு தான் இந்த தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம்.
2: அதாவது நெற்றி வேர்வை நிலத்துல விழுறதுக்குள்ள அவங்களுக்கான பலாபலனை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுதான்.
1: எப்பயுமே அடுத்தவங்களை பத்தி நம்ம குறை சொல்லுவோம்,
2: இருவருக்கும் காலை வணக்கம். வாழ்க்கையில இதெல்லாம் என்ன செய்யறது, இதையும் கடந்து போக
1: வேண்டியதுதான் உடம்புக்கு ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரியும்.

0: புது
1: கண்ணாரப்பாளையம் ஸ்ரேஷ் சொல்லிட்டீங்களா?
0: இல்லை.
1: சரி, அந்த மாதிரி உள்ளவர்களை பார்த்தா பல்ல அதான் சொல்லிட்டீங்க பாருங்க.
0: இல்லையே, கேக்கரை குமார்
1: அதான் சொன்னீங்க. சுரேஷ் என்ன இருக்காரு, பல்ல உடைக்கணும்னு தோணும், ஆனால் அவட பல்லை காட்டி நகர்ந்து விட வேண்டும்.
0: ஓ, இதே தான் இப்போ படித்தோம்.
1: சரி,
0: அடுத்து யாரு?
1: மயிலாடுதுறை அஞ்சு ரவிஜன் படிச்சிருக்கீங்களா?
0: இல்லை.
1: சரி, அவர்களை மிகைப்படுத்தி பேசுகிற ஒருபோதும் பிடிக்காது, அவர்களை விட்டு விளைவிடும், சில பேரை திருத்தவே முடியாதுன்னு என்றால் ஒன்பது ஒன்று என்பால் ஒன்பது என்பார்கள், அந்த மாதிரி கண்டால் எரிச்சா தான் வரும். அவர்களை எது சொன்னாலும் காதில் வாங்காத மாதிரி இருந்து விடுவேன் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதம்பார்லேருந்து கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் காலை வணக்கம். அவங்கள பார்க்கும்போது கோபம் தான் வரும், சரியான தலைகணம் உள்ளவர்கள் என்று நினைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: பொதுத்துறை சித்ராதேவி
0: முடிச்சாச்சு.
1: முடிச்சிட்டீங்களா? ஆலையில் டீ கடையில் யாருடா டீ ஆத்துட்டு, அந்த மாதிரி கதை தாங்க. அவங்க பில்டப் பண்றது, பில் ஆகுறது, அவங்க
0: யார் சொன்னது?
1: அதுதான் சித்ராதேவி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி யாருக்கும் எனக்கு பிடிக்காது, செயலில் காட்டணும், அப்பதான் நாலு பேருக்கு புரியும், நம்மளை பத்தி மற்றவர்கள் சொல்லணும், நல்ல வேலைக்காரன் என் கடமை கண்ணும் கட்டுப்பாடு நன்றி வணக்கம் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து
1: அதாவது அவங்களை சொல்லிடணும், நீங்க மட்டும் வச்சிருந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது நல்லது இல்லையா? நிகழ்ச்சி அதாவது அவங்களுக்கு பேர் வருது வரலங்கிற முக்கியம் இல்லை, நமக்கு பேர் வரல வரலங்கிற முக்கியம் இல்லை, அந்த நிகழ்ச்சியை
0: கட்டுப்படக்கூடாது,
1: அதனால அடையாளப்படுத்திடணும். அரியலூர் மாவட்டம் கீழக்குடி சிங்காரவேல் அந்த மாதிரி நபர்களை பார்த்தா எனக்கு கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: நாகூர்லேருந்து ஏஜே முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க, துரும்பு அசைக்காமல் எல்லாம் தன்னால் தான் அப்படின்ற மாதிரி சீன் போடுறவங்களோட ஒன்றும் சொல்லக்கூடாது, பேசாமல் வேடிக்கை பார்க்கணும், தன்னாலேயே உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் வெக்கப்பட்டு தலை குனிவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி கலைச்செல்வி செல்வம் அவர்களை பார்க்கும்போது கோபம் தான் வரும், சரியான தலைகள் நினைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து மாரியம்மன் கோவில் என்எஸ் மோகன் சொல்லியிருக்காங்க, எல்லாம் தான் செய்த போல சீன் காட்டும் சிலருக்கு, தன்னால் எதுவுமே செய்ய முடியாது, அதற்கான திறமையோ தகுதியோ இல்லாத ஒருவர் தன்னை முன்னிலைப்படுத்தி பெயர் வாங்குவதற்காக சீன் போடுவது, ஒரு ஒரு சிலரின் சீனுக்கு தகுந்தாற்போல் சீன் காட்டுவது, இது ஒரு வெற்று பந்தா அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க.
1: பாதிக்கப்பட்டிருக்காங்க,
0: ஆதங்கத்தை கொட்டி வச்சிருக்காங்க.
1: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வ மாதிரி ஒரு துரும்ப கூட தொடமாட்டார்கள், மாடு மாதிரி உழைத்து சில விஷயங்களை சிறப்பா செய்யும் போது போட்டோவுக்கு போஸ் கொடுக்க மட்டும் முன்னாடி நிற்பார்கள். அவர்கள் வாழும் உலகத்தில் தான் நான் வாழ்கின்றோம், மழை வேண்டுமென்றால் மரம் நட வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும் அப்படின்னு வேற தத்துவம்லாம் அவர் சொல்லிட்டு போங்க.
0: அடுத்து பனங்கட்டங்குடி அனுஷியா சங்கர் சொல்லியிருக்காங்க, அப்படி நடிக்கிறவங்களை பார்த்தா கோபத்துல கத்தணும்னு தான் தோணும், அத்தனையும் அடக்கிட்டு என் வேலையை நான் மட்டுமே பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, வேற என்னங்க செய்ய முடியும், வாயை திறந்து கேட்டா நாம கெட்டவங்களா ஆயிடுவாங்க ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: திருவடி மருத்துவர் கௌசல்யா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கௌசல்யன் கதிரவன் நிறைய பேர் இருக்காங்க எதுவுமே செய்யாமல், எல்லாம் தான் தான் செய்தது போல சொல்லுவாங்க, அப்படி அவங்க சொல்லும் போது செவிலே ஒன்று போடணும் போல இருக்கும், என்ன பண்றது, இருக்க இடத்தை பொறுத்து அமைதியா இருந்து விடுவேன், எல்லாம் அப்படிதான், கையை கூட போக முடியல,
0: மைண்ட் வாய்ஸோட நிறுத்திக்கணும். ஆக்கூர் மடப்புறம் நாஜியா மன்சூர் இருவருக்கும் இனிய காலை வணக்கம், எங்கு சென்றாலும் உடல் உழைப்பு இருக்கும், என்னுடைய வேலையை சரியாக செய்வேன், சில பேர் தேவைக்கோ லேட்டாக வந்துட்டு காஃபி சூடு இல்லை இனிப்பு இல்லைன்னு குறை சொல்லுவாங்க, சொல்லட்டும் காதல் வாங்கிக் கொள்வது இல்லை, அதற்கு நேரமும் இல்லை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா?
2: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: அதுபோல எத்தனையோ எத்தனையோ நபர்கள் அவர்களையும் கடந்து தான் செல்கின்றோம், இதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்கன்னு இரவாஞ்சரி சாகுல் என்று சொல்லிட்டார்.
0: அடுத்து யார் சொல்லியிருக்காங்க?
1: மும்புகார் மேலர் கோவை செம்பியன், ஒரு துரும்பு கூட அசைக்காமல் இருக்க நபரை கண்டா நமக்கு கோபம் தான் வரும், இதனால் அவடையும் எடுத்து சொல்லும், கேட்டால் சரி இல்லை என்றாலும் நம்ம வேலையை பார்த்துக்கொள்ள வேண்டும், இதுதான் சரியான தீர்வு வரும்னு நினைக்கிறேன்.
0: அடுத்து கருணாகரன்,
1: இதில் ஒன்று முக்கியம், இப்போ இது மாதிரி இருக்கிறவங்க பரவாயில்ல, இனி உருவாகாமல் இருக்கணும் பாருங்க, நம்ம வீட்டு பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிடணும், இந்த மாதிரி வெற்றி சீனாக இருக்கக்கூடாது அப்படின்னு,
0: செயல் புயலாக இருக்கணும். இனிய காலை வணக்கம் காரைப்பண்பலுக்கு, அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது என் மைண்ட் வாய்ஸ் உருட்டு உருட்டு நல்லா உருட்டு தானுங்கன்னு தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருணாகரன்.
1: ஓ, அடுத்தது வந்து நிகழ்ச்சிக்கு வாழ சொல்லிருக்காங்க குளிரிடம் கருணாநிதி.
0: அடுத்து திருவாளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் சார், என்னோட அன்புக்குரிய சொந்தங்கள் திரும்ப கூட அசைக்க மாட்டாங்க, சொத்து பத்து காப்பாத்தி வைத்திருந்தால் நாலு பேர் வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இது வாடிக்கையாக போச்சு சார், என்னோட நேர்மை கடமையே சகிப்புத்தன்மையோட செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த வேலையும் செய்யாமல் பஞ்சாயத்து மட்டும் பண்ணுறதுக்கு வருவாங்க,
1: ஆனால்
0: நான் அந்த வேலையெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி,
1: அதுக்கும் முக்கியமாக இருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பஞ்சாயத்து பேசுவாங்க, நல்லா பேசி முடிஞ்சதில் ஒருத்தர் கூட வருவார்.

என்ன பேசுறீங்க நீங்க அப்படி இவர் இல்லாம பேசுறாங்கிறதுக்கு சீனை போட்டு அந்த பஞ்சாயத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கி யாருக்கு லாபம் கிடைக்க போதும் அந்த இதில் கெடுத்து விட்டு போறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒருத்தர் பெருசா செய்வாரு, அந்த விஐபி வரும்பொழுது போட்டோல இருக்க மாட்டாரு, யார் வந்து நிப்பா, சம்பந்தமே இல்லாம அந்த பக்கமே வராம வேடிக்கை பார்த்துருக்கோம் டபர் வந்து நிப்பாரு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா போட்டோல பாத்தீங்கன்னா இவர் தான் எல்லாம் செஞ்சது மாதிரி அந்த விஐபி அறிமுகம் ஆயிக்குவார். அது மாதிரியும் நடக்கும். திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி சொல்லுகிற எந்த ஒரு செயலையும் செய்து விட்டு நான் செய்வதற்கு தம்பட்டம் போட்டுக்கொள்வார்கள், ஒரு துரும்பை கூட எடுத்து போட்டுக்கொள்வார்கள். அது அவங்க தற்பெருமை நம்ம விட்டுட்டு போக வேண்டியதுதான். நான் பல முறை ரத்தானம் செய்திருக்கிறேன், எந்த விளம்பரமும் தேடவில்லை, இந்த போட்டோவுக்கு நான் கொடுத்ததில்லை, என்னுடைய பிறந்த நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு வருடமும் நான் கொடுத்து விடுவேன், இப்போது சுகர் ப்ரெஷர் வந்ததுனால என்னால் இயலவில்லை, மனம் மறந்துடுது அப்படின்னு தம்பட்டம் அடிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது உங்கள் பதிவு எங்கள் குரலில்.
1: காற்றில் கலந்து காதோரம் கவிபாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

0: சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களினை கேட்கலாம். இது எங்க ஏரியா?
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜய்

0: தசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
1: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: இது எங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர்றது யாரு அப்படின்னா காரைக்கால் மாவட்ட நேயர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து வரக்கூடிய நேயர்கள் அவர்கள் தொலைபேசி வழியாக அழைத்து விரும்புகிற பாடலை கேட்கிறாங்க இல்லையா? பாடல் அவங்க கேட்டாலும் பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குதுல்ல. இன்றைக்கு இது எங்க ஏரியா அப்படின்னு யார் வரப்போறாங்கன்னா காரைக்கால் மாவட்ட நேயர்கள் வர காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரைக்கால் மாவட்ட நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 43168 இது நம்ம காரைக்கால் இணைப்பகை இல்லையா? இதை அழைத்துட்டு 2311231 இந்த எண்ணிலேயே நீங்கள் அழைக்கலாம். வெறுமதி காரைக்காலுக்கு இந்த இணைப்புகள் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். 2311231 இந்த எண்ணில் நீங்கள் அழையுங்கள். 299948 இந்த எண்ணும் உங்களுக்காக 299958 இந்த எண்ணுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒன்பது 5664272311 என்ற அலைபேசி எண்ணில் நீங்கள் அழைக்கலாம். இப்ப லேண்ட்லைன் எங்கெங்க இருக்கு எல்லாம் செல்லே பேசுறோம் அப்படின்னா நீங்க இது இணைப்பகனை தொட்டு நம்ம சொன்ன எண்ணில் நீங்க அழைத்து நீங்கள் விரும்புகிற பாடல் கேளுங்க. நீங்க பாடலை கேட்க இருக்கிறீங்க, எங்கள் செவியும் அதை கேட்டு மகிழ இருக்கிறது.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேரில் நாம் அணிந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது எங்க ஏரியா அப்படின்ட்டு பாட்டு கேட்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல யாரு அப்படின்னா காரைக்கால் மாவட்ட நேர் தான். இப்ப யார் வந்திருக்கிறாங்க இணைப்புல? வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: யார் பேசுறீங்க?
6: எங்க ஏரியா உள்ள வராதுல கலந்துக்கிறது. காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் தென்பிடாகே ஆனந்தன்.
5: இது வேற புதுசா இருக்கு, எங்க ஏரியா உள்ள வராதவா?
6: என்ன
5: பாட்டு கேக்க போறீங்க?
6: புதுநெல்லு புதுநாத்துல வந்து மறிக்கொழுதுங்கிற பாட்டை போடுங்க. விவசாயம் சம்பந்தப்பட்டதெல்லாம் எங்க ஏரியாலாம் விவசாயம் ரொம்ப விவசாயம் உள்ள ஏரியா. அது
5: மறிக்கொழுந்து வளர்ப்பீங்களா?
6: வரும் அதனால எங்களுக்கு காக்கானா எங்க ஊர் இந்த ஏரியா காரைக்கால் ஏரியாவில் கேட்டீங்கன்னா காக்காவுக்கு எந்த ஊர் ஃபேமஸ்னா தென்பிடாகன்னு சொல்லுவாங்க.
5: அந்த அளவுக்கு ஃபேமஸ்.
6: ஆமா
5: சரி பரவாயில்ல, மறி கொழுந்து வாசம் கேட்போம்.
6: நன்றி சார்.
5: சித்ரா குரலில் இளையராஜா இசையில் பொதுநெல்லு பொதுநேரத்து படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: நேரலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சி வழங்கும் வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்புகள் ஓசுகள் சரியான வழியில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவார். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, 24 மணி நேரம் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைய செட்டியார் கோ ஜுவலர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சி வழங்குவோர் ஏஆர்சி நடைய செட்டியார் ஜுவலர்ஸ்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குவோர் எழுத்தாளர் லேனா தமிழ் வாணன் அவர்கள்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு ஏற்க

உரம் அதிக மகசூலை வல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா?

0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
12: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
11: கிறிஸ்டலின் சிகோசா
12: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
13: இது எங்க ஏரியா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். நேயர் யாரு என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
14: அன்பு.
13: என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
14: கை கொடுக்கும் கை.
13: இளையராஜா இசையில், நான் காமராசன் வரிகள், இது கை கொடுக்கும் கை படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நேரலை நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
7: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: நேரலை நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: காற்றோடு கலந்து கதோடு பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி. இது எங்க ஏரியா அப்படின்னு காரைக்கால் மாவட்ட நேயர்கள் அவர்கள் விரும்புகிற பாடலாம் கேட்டே இருக்கிறாங்க. அவர்கள் மட்டுமா பிடிக்குது, ஊருக்கே பிடிக்குது. கேட்குற எல்லா நேயர்களுக்கும் பிடிக்கக்கூடிய பாடலாம் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த பாடலை யாரு கேட்கறாங்க? வணக்கம்.
9: வணக்கம் சார், புதுத்துறை சித்ராதேவி.
6: சித்ராதேவிக்கு பிடித்த பாடல்
9: என்ன?
6: பாசமுள்ள பாண்டியர். யார் அவரு? என்ன சிறப்பு ஏதாவது இருக்குமே?
9: கோயில் விசேஷம் நல்லா இருக்கு சார். சித்திர ஒண்ணு தேச விளக்கு மாரியம்மன் சிறப்பா இருக்கும் சார்.
6: தேச விளக்கு மாரியம்மனா?
9: தேச விளக்கு மாரியம்மன்
6: நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு.
9: சித்திர ஒண்ணு நல்ல காவடி எல்லாம் நல்ல சூப்பரா விளையாடி இருக்கோம்.
6: இப்பதான் புரட்டாசியே வந்திருக்கு, இன்னும் சித்திர வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. மகிழ்ச்சி மகள் நீங்கள் கேட்ட பாடல். சித்ரா மனோ குழுவினர் பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில உழைக்கிறது அந்த பாடல்.

0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரை

0: கேட்டால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: இது எங்க ஏரியா அப்படின்னு காரைக்கல் மோட நேயர்கள் வந்து கலகலப்பா பாட்டுகளை கேட்டு இருக்கிறாங்க. இணையக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுவது?
2: அக்கரைவட்டம் உஷா.
1: அக்கரைவட்டம் உஷாவுக்கு பிடித்த பாடல்
2: உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு என்ற பாடல் கொடுங்க சார்.
1: புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு. அக்கரைவட்டம் எங்கம்மா இருக்கு? காரைக்கல்ல.
2: ஓஎன்ஜிசிக்கு எதிர்ப்புற சார்.
1: சரிம்மா, அங்கே என்ன சிறப்பு? அக்கரைவட்டத்துக்கு சிறப்பு இருக்கா?
2: சிறப்பு சித்தர் கோயில் சார். எங்க ஊரு சித்தர் கோயில் சித்தாந்த சோதனைகளோட ஜீவசம்பாதி இருக்கு சார்.
1: ஓஹோ, அதுல ஒரு சிறப்பு இருக்கு.
2: ஆமா சார், வியாழக்கிழமை தவிர அன்னக்காவடி வரும் எங்க ஊர்ல.
1: அன்னக்காவடியா?
2: ஆமா சார்.
1: எப்படி, இரவு பகல்ல வருமா?
2: நைட்டு வரும். அப்புறம் ஜாவலி மூலமத்துல குருபூஜை நடக்கும் சார்.
1: ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அன்னக்காவடி சாப்பாடு எடுத்துட்டு போய் எங்க சாப்பாடு போடுவாங்க வீட்டுக்கு வீடு எடுத்துருந்து.
2: ஆமா சார்.
1: சரிம்மா, மகிழ்ச்சி. நீங்கள் கேட்ட பாடல்
2: உன்னால்
1: முடியும் தம்பி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார். இளையராஜாவின் இசையில் வருகிறது இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களுக்கு பேரலம் சரோ சங்கரா சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உலங்க அணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: காற்றோடு கலந்து காதோடு பேசும் காரைக்கால் வன்மலை நூறு பிள்ளை மூன்றில் இது எங்க ஏரியா அப்படின்னு பாட்டு இன்னைக்கு யார் கேட்டு இருக்கிறாங்க? காரைக்கால் மாவட்ட நேர்கள் தான் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறது?
2: காரைக்கால் நளினி.
0: நளினிக்கு பிடிச்ச பாட்டு?
2: எஜமான் படத்துல இருந்து ஒரு நாளும் உன்னை மறவாத அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு வேணும். ஒரு நாளும் மறக்க முடியாத பாட்டு வந்து கொண்டு இருக்கிறது இல்லையா?
2: நல்லா இருக்கும் சார் பாட்டு.
0: பாட்டு கேட்க நல்லா இருக்கும். என்ன உங்களுக்கு காரைக்கால், நம்ம ஒரு காரைக்கால் மாவட்ட நேயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விருப்ப பாட்டு கொடுக்குறோம் அப்படின்னு எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒரு மணி நேரமா ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சி.
0: ஒரு மணி நேரம் இப்படி ட்ரை பண்ண முடியும்? நிகழ்ச்சியே பத்து மணி தானே தொடங்குச்சு. இல்லை 40 நிமிஷம் கூட ஆகல.
2: அப்போலேருந்து
0: ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் பதிவு எங்கள் குரலில் போய் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் இப்போ ட்ரை பண்ணதில் உங்களுக்கு கிடைச்சிட்டு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட பாடல் எஜமான் படத்திலிருந்து. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.
2: சார் காரைக்காலோட பெருமையை பற்றி கேட்கவே இல்லையே.
0: கேட்கவே இல்லையா? சொல்லுங்க.
2: எங்கள் ஊரில் இருக்கிற அம்மையார் கோவில் இருக்கு, பக்கத்திலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு.
0: சரி,
2: ஆயிரக்கணக்கில் ஹோட்டல் இருக்கு.
0: ரொம்ப அதான் இப்போ அவசியம் இப்போ நமக்குலாம்.
2: ஏன்னா வந்துட்டு காந்தி கிணறுன்னு வந்து காந்தி தாத்தா வந்து தண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க.
0: ஓ, எந்த இடத்துல? திருநள்ளாறு இல்லையா?
2: திருநள்ளாறுல.
0: ஓ,
2: உதயகுமாரனுடைய
0: வரிகளுக்காக இளையராஜா இசையில் எஸ்.வி. பாலசுப்ரமணியன் ஜானகி குரலில் ஒலிக்கிறது அந்த பாடல்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் முழங்க அணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நாயகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிருஷ்ணலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளே பொங்கிடும் வசந்தம், தங்கிடும் இன்பம். இது கேளுங்கள் எங்க ஏரியா. இது எங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க காரைக்கால் மாவட்டர்கள். அழகழகான பாட்டெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப இனிமையான பாட்டை கேட்க போறது யாரு? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர்.
0: பத்மாவதி ஸ்ரீதர், என்ன படத்துல இருந்து பாட்டு வேணுமா?
1: எனக்கு மறுபடியும் படத்துல இருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு.
0: மறுபடியும் எல்லோரும் சொல்லும் பாட்டு அப்படின்னு வரணும்.
1: ஆமா
0: சார். சரிம்மா, என்ன காரைக்கால் தலத்தெரு, என்ன அதோட சிறப்பு? என்ன
1: தலத்தெரு? சிவன் கோயில் ஃபேமஸ்.
0: அப்புறம்
1: அரசும் வேம்பும் சேர்ந்த மரத்தடியில ராஜ கணபதி சார், அந்த இடம்
0: அது ஒரு சிறப்பு.
1: ஆமா சார்.
0: சரி, காரைக்கால் மாவட்ட நேயரா நீங்க பங்கெடுத்துருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பாடலை கேளுங்க.
1: நன்றி சார்.
0: மறுபடியும் படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். அடுத்து 11 மணிக்கு வணக்கம் தோழி அப்படின்னு சொல்லிட்டு யார் வரப்போறாங்க அப்படின்னா தோழிகளுக்கு வணக்கம் சொல்லி புஷ்பா வர்றாங்க. அவங்க தோழிகள்கிட்ட பேசுறது காத்துருக்காங்க. இப்ப இது எங்க ஏரியா அப்படின்னு நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் காரைக்கால் நேயர் யாரு? வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: யார் பேசுவது?
5: ராயன்பாளையத்து சுமித்ரா பேசுறேன் சார்.
4: எங்க இருந்துமா?
5: ராயன்பாளையம் சார்.
4: ராயன்பாளையம். சுமித்ராவுக்கு பிடிச்ச பாட்டு?
5: மர்மலட்சி பாட்டுல இருந்து நன்றி சொல்ல உனக்கு அந்த பாடல்.
4: யாருக்கு?
5: கடவுளுக்கு சொல்லலாம், கடவுளுக்கு சொல்லலாம்.
4: கடவுளுக்கு சொல்லலாம்,
5: வீட்டுக்கு
4: கணவருக்கும் சொல்லலாம், கணவருக்கும் சொல்லலாம்.
5: நல்லா
4: இருக்கு. விநாயகர் இருந்தாலும் எங்க பக்கத்துல ஒரு சிறப்புங்க அப்படிங்கறீங்க. காரைக்கால் ராயன்பாளையம் இல்லையா? அதனால அந்த பள்ளிக்கூடமும் அதுவும் உங்களுக்கு சிறப்பா தெரிகிறது. அதனால கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். தொடர்ந்து நிறைய பாடல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஊர்ல இருந்து பாடல் கேட்குற மாதிரி நம்ம நிகழ்ச்சியை செட் பண்ணியிருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காரைக்கால் மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு திருவாரூர் மாவட்டம் உள்ள நேயர்கள் அவங்க தொலைபேசி வழியாக 10 மணிக்கு அல்லது 10:05 நீங்கள் தொலைபேசி வழியாக பாடல் கேட்கலாம். இது எங்கள் ஏரியா அப்படின்னு நீங்கள் வலிமையாக இருந்து நீங்கள் கேட்குற பாடல் ஒழிக்கின்ற நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவாக இன்றைக்கு ஒழிக்கிற பாடல் ராயன்பாளையம் சுமித்ரா கேட்டாங்க, மறுமலர்ச்சி படத்திற்காக உழைக்கின்ற பாடல் நன்றி சொல்ல உனக்கு அப்படின்னு வருது இல்லையா. நிறைவாக வருகிற பாடல் நேயர்களுக்கும் பங்கெடுத்த நேயர்களுக்கும் கேட்ட நேயர்களுக்கும் நன்றி சொல்லி உழைக்கின்ற பாடல் நிறைவு பெறுகிறது. இது எங்கள் ஏரியா.

இனிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 11 மணி. சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என்ன டாபிக் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பெண்கள் சேர்த்து வைக்கிற அந்த சிறு சேமிப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம் இல்லையா? குடும்பத்தோட மினி வங்கி அப்படின்னு பெண்களை சொன்னால் அது மிகையான விஷயம் கிடையாது. வீட்டு செலவில் மிச்சம் பிடித்து 10 ரூபாயும் அவசரத்திற்கு என்று ஒழித்து வைத்த சில்லறைகளும் சேர்ந்ததுதான் ரகசிய உண்டியல். இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் என் ரகசிய சேமிப்பு உண்டியல், இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிரலாம். காரைக்கால் பண்பலையின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவு செய்யலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123131 அல்லது 2994840 அல்லது 2995 இந்த எண்களில்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என் ரகசிய சேமிப்பு உண்டியல் இந்த தலைப்புல தான் பேச இருக்கோம். அஞ்சரி பெட்டியின் அடியில் மடித்து வைத்த அந்த 10 ரூபாய் தாள், அரிசி பானைக்குள் ஒழித்து வைத்த சில்லறைகள், பழைய புடவை தலைப்பில் முடிந்து வைத்த அந்த 50 ரூபாய், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பாட்டி அம்மாக்கள்லாம் கடந்து வந்திருப்பாங்க இல்லையா இந்த நிகழ்வினை. இப்போ அடுத்து வர நேர்கள் எப்படி அவங்களோட சேமிப்பை செய்கிறாங்க, ரகசிய சேமிப்பு உண்டியல் எது அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சியினை முதல் நேயர் வணக்கம்.
8: முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
7: சித்ரா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணுமா?
8: நல்லா இருக்கீங்களா? நீங்க
7: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கிறோம்மா.
7: சொல்லுங்க.
8: படம் ரிக்ஷா மாமா, பாடல் தங்க நிலவுக்குள், அந்த பாடல் கொடுங்கம்மா.
7: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளாரும். சொல்லுங்க, நீங்க

0: உங்களுடைய ரகசிய சேமிப்பு உண்டியல் எது, எப்படி சேமிக்கிறீங்க
1: நீங்க? சேமிப்பு நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு பழக்கம் உண்டுமா. ஆர்டி கட்டுவேன், எல்ஐசி கட்டுவேன். ஒரு 50 ரூபா இருந்தா 30 ரூபா செலவு பண்ணிட்டு 20 ரூபா சேமிப்புல சேர்த்து வச்சிருப்போமா.
0: எப்படி சேர்த்து வைப்பீங்க?
1: போட்டுருவோமா, போட்டுருவேன்.
0: போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுருவீங்க?
1: போட்டுடுவேன்.
0: சரி, ஓகேம்மா, சூப்பர்.
1: காசு
0: அது இல்லாமல் வீட்டில் இப்போ இந்த இதெல்லாம் ஆர்டி எல்ஐசிலாம் கட்டுறீங்க, அது அதை தாண்டி சின்ன சின்னதாக எப்படி சேமிப்பீங்க வீட்டிலேயே?
1: வீட்டில் செலவு பண்ணுறது போனால் மிச்சத்தை செலவு பண்ணி வச்சு,
0: அதாவது மிச்சப்படுத்தி அதை அப்படியே சேர்த்து வச்சு கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருவீங்க, அதுதான் உங்களுக்கு சேமிப்பா?
1: போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டா போட்டுருவோம், மாட்டி பேங்கில் இருந்தால் பேங்கில் கொண்டா போட்டுருவோம்மா.
0: சரிங்க,
1: வீட்டுக்கு கொடுக்குற செலவை மிச்சம் பண்ணி வீட்டுக்கு செலவு பண்ணது போக மிச்சம் கொண்டா போட்டுருவோம்மா. காசு
0: ஓகேம்மா. சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா. நன்றிம்மா.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என் ரகசிய சேமிப்பு உண்டியல் இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணையம் அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: நாகூர் மடப்புறத்துல இருந்து நாச்சியா மன்சூர் பேசுறேன்.
2: நாச்சியா மன்சூர், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: உள்ளே வெளியில இருந்து சக்கரை கட்டி அந்த.
2: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். சொல்லுங்க, உங்களுடைய ரகசிய சேமிப்பு உண்டியல் எது? பிளாஸ்டிக் உண்டியல் வீட்டுல வாங்கி வச்சிருவீங்க. அதாவது நம்ம கண்ட்ரோல மீறி சில பேர் பணத்தை எடுத்துருவாங்க, அதனால நீங்க சேஃப்டியா அதையும் பண்ண கூடாதுன்னு அத மாதிரி சேமிக்கிறீங்க. பாடல் கேட்கலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடுங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
7: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனை குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
9: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
10: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
11: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
10: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
11: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
10: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
11: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
10: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
12: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த கிறிஸ்டல் நிறுவனம்.

0: மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நவ்லெட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
0: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெட்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் கேட்ட பாடல் உள்ளே வெளியே படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி. ரகசிய சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு பணத்தை சேமிக்கிற ஒரு ஆசையான விஷயம் மட்டும் கிடையாது. எதிர்பாராத ஒரு நாளில் குடும்பத்திற்கு ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கும்போது, இதோ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கை கொடுக்கும் ஒரு பெண்ணின் தாய்மை குணம்னு கூட சொல்லலாம். நம்ம குடும்பத்தில் ஆணிவேராக இருக்கிற அந்த அமைதியான ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய அந்த ரகசிய உண்டியல் நமக்கு தர்ற அந்த சுதந்திரமும் அந்த நிம்மதியும் வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. நிகழ்ச்சியில் நீ மாடு நேயர் என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேம்.
4: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: பூமகால இருந்து ரீட்டா பேசுறேன் மேம்.
4: ரீட்டா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: வீட்ல தான் மேம் இருக்கேன்.
4: வீட்ல என்ன படிச்சிருக்கீங்க? உங்க வாய்ஸ் எங்க இருக்கு அதனால கேக்குறேன்.
5: 10th முடிச்சிருக்கேன் மேம்.
4: 10th முடிச்சிட்டு வீட்ல இருக்கீங்க, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலையா?
5: ஆஹா இல்ல மேம்.
4: சரி ஓகே, சொல்லுங்க நிகழ்ச்சில என்ன பாடல் வேணும்?
5: புதிய கீதை பாடத்துல இருந்து வசியக்காரா சாங்.
4: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, என் ரகசிய சேமிப்பு உண்டியல், நீங்க எப்படி உங்களோட சேவிங்ஸ் பண்றீங்க?
5: நான் காசு சேர்த்து வைப்பேன் மேம், எனக்கு தேவைப்பட்ட பொருளை நானே வாங்கிப்பேன்.
4: சரி, வீட்டுல அம்மா அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை சேர்த்து வைப்பீங்க?
5: ஆமா மேம்.
4: சேர்த்து வச்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே வாங்கிப்பேன்னு சொல்றீங்க, எப்படி அதை சேர்த்து வைப்பீங்க?
5: நான் மேக்கப் பாக்ஸ்ல ஒளிச்சு வச்சிருவேன் மேம் காசு எல்லாம்.
4: அதனால தைரியமா இப்ப எஃப்எம்ல சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இடத்த மாத்திருங்க ஓகேவா? சரி, பாடல் கேக்கலாமா? புதிய கீதை படத்துல இருந்து
5: கேக்கலாம். நன்றி.
4: Yeah.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் என் ரகசிய சேமிப்பு உண்டியல், இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரேங்க பேசுறீங்க?
1: திருத்துறைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: தேவி நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? சரி, கண்டிப்பாக தேவிக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களுடைய ரகசிய சேமிப்பு உண்டியல் எது?
1: ஒரு இரும்பு உண்டியல் வந்து பூட்டி திறக்கிற மாதிரி, குட்டி பூட்டு போட்டு பூட்டி திறக்கிற மாதிரி வச்சிருக்கோம் மேடம். அதுல 10 ரூபா காயின்ஸ், 5 ரூபா காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் மேடம். இப்ப சேர்த்து வச்சிருந்து இப்ப புரட்டாசி மாசத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் மேடம், கடலூர் கிட்ட திருவந்திபுரம். இப்ப மறுபடியும் சேர்த்துட்டு இருக்கோம் மேடம். அது ஸ்ரீரங்கம் போலான்னு சேர்த்துட்டு இருக்கோம் மேடம்.
0: சரி, பூட்டு போட்டு பூட்டிட்டு அதை திறக்காம இருப்பீங்களா?
1: திறக்க மாட்டோம் மேடம், அது கொஞ்சம் வெயிட் ஆகி நிறைய ஆன பிறகுதான் மேடம் திறப்போம்.
0: அதுல வந்து கான்ஸ்டன்டா இருப்பீங்க?
1: கண்டிப்பாக. 5 ரூபாய் யாராவது குடுத்தாங்கன்னா டக்குனர்ல போட்டுருவோம் மேடம்.
0: பரவாயில்ல, சில பேர் என்னது செய்வாங்க, பூட்டை திறந்து எடுத்துருவாங்க. அதனால கேக்குறேன்.
1: எங்க வீட்டுக்காரங்க எடுத்துருவாரு மேடம் சமயத்துல, அவங்க எடுத்துட்டு மறுபடியும் போடுவாங்க. நான் ஆனா எடுக்க மாட்டேன், எடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் வச்சிருப்பேன் மேடம். ஆனா அவங்க எனக்கு தெரியாம சமயத்துல
0: எடுத்துருவாங்கதான்.
1: 100 ரூபா சேர்த்து 60,000 வாங்கணும். 21 வருஷம் சேமிச்சேன் மேடம். 100 ரூபா மாசம் 100 ரூபா
0: சூப்பர்
1: சேர்த்து 50,000 வந்தது மேடம். அந்த இடம் வாங்குறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மேடம்.
0: எத்தனை வயசுல இருந்து அதை சேர்த்தீங்க?
1: எனக்கு அப்ப வயசு கம்மியா இருந்துச்சு மேடம், ஒரு 22 வயசு ரெண்டு மார்க்குள்ள. தெருவுல வந்து போஸ்ட்மேன் வந்து சேர்த்தாங்க மேடம். அதனால வயசு உங்களுக்கு கம்மியா இருக்கு, நீங்க 21 வருஷம் போடுங்கன்னு. 97 ரூபா மேடம் மாசம். அது 21 வருஷம் சேர்த்து 50,000 வாங்கணும் மேடம் வட்டி கொடுத்து.
0: சூப்பர் தான். அப்ப அந்த சேமிப்பு பழக்கத்தை வந்து
1: 500 ரூபா போட்டுட்டு இருக்கேன் மேடம் மாசம்.
0: சூப்பர்மா, நல்ல ஒரு சேமிப்பு பழக்கம்
1: உங்கள்கிட்ட. நமக்கு எவ்வளவு வந்தாலும் வீட்டுல செலவுதான் மேடம் ஆகுது, அதனால நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுறோம்.
0: அதனால ஒரு கிடைக்கிற பணத்துல கொஞ்சம் சேமிப்புங்கிறது வந்து நீங்க யூஸ்வலா வச்சிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு. சூப்பர், பாடல் கேட்கலாம். நன்றி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் என் ரகசிய சேமிப்பு உண்டியல், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய நேர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.

தலத்தெரு, காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், ரகசிய உண்டியல் என்று எப்பொழுதும் ஒன்று வீட்டில் இருக்கும், அது அவசர தேவை அண்ட் மருத்துவ தேவைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா, வாய்ப்பே இல்லை மேடம் சேமிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை, சின்ன வயசுல இருந்தே இப்போ இல்லை, இப்போ இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இந்த நொடி மட்டும்தான் நமக்கு சொந்தமானது, அதனால் எப்போது செலவு தாராளமாய் செலவு பண்ணுவோம், இல்லாதவருக்கு கொடுத்து உதவுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய செய்வேன், சந்தோஷமாக இருப்போம் சிறப்புடன் வாழ்வோம், அதாவது சேமிப்புங்கிறது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கரைவட்டம் உஷா என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய ரகசிய உண்டியல் எல்லாம் கிடையாது, நான் வைத்திருக்கும் இடம் எங்கும் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், என்னை கேட்காமல் யாரும் எடுக்க மாட்டாங்க, அதனால் வந்து ரகசியமாக எதுவும் சேமிக்கிறது இல்லை, ஆனால் சேர்த்து வைப்பேன், அதை யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க, ரகசிய உண்டியல் என்று எப்போதும் ஒன்று இருக்கும், தீபாவளி செலவுக்கு படிப்பு செலவுக்கும் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கரன், ரகசிய சேமிப்பு எப்போதும் உண்டு, அது பலமான நம்பிக்கையை கொடுக்கும், அவசர தேவைகளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யார் யாரெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ திருத்துறைப்பூண்டிலேருந்து தேவி, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக அந்த பாடல்

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
5: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன்.
12: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
11: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என் ரகசிய சேமிப்பு உண்டியல், இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணை மடத்த நேயர் வணக்கம்.
13: காலை வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா மேடம்?
11: நலமா இருக்கோம், சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? பூங்குடி, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
13: கோகுலம் படத்துல இருந்து செவ்வந்தி பூ கொடுத்தேன் அந்த பாட்டு வேணும் மேடம்.
11: சரி, கண்டிப்பாக பூங்குடிக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க எப்படி சேமிக்கிறீங்க, உங்களுடைய ரகசிய சேமிப்பு உண்டியல் இது?
13: அதாவது
11: ஒவ்வொரு ரூபாய் நோட்டுக்கும் ஒவ்வொரு இடம். சரி, ஓகே, டிஃபரண்டா இருக்கு உங்களுடைய
13: சேமிப்பு. ஒரு உண்டியல், பிளாஸ்டிக் உண்டியல் வாங்கி பையனுக்கு கொடுத்துருக்கேன். அதுல காசு 50 ரூபாய், 20 ரூபாய், அப்படி 10 ரூபாய் அவனுக்கு கொடுத்து போட்டு வச்சிருக்கேன்.
11: சின்ன வயசுலயே அதை சொல்லி கொடுக்கறது, சேமிப்பு கற்றுக் கொடுக்கறது நல்ல விஷயம் தானே?
13: ஆமா மேடம், அவனே கேட்டான், வாங்கி கொடுத்தான் மேடம்.
11: சரிம்மா, ஓகேம்மா, பாடல் கேட்கலாமா?
13: நன்றி மேடம்,
11: நன்றி.

0: பெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என் ரகசிய சேமிப்பு உண்டியல் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இனியும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: காட்டுமன்னார்கோமதி பேசுறேன் மேடம்.
1: கோமதி சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படத்துல இருந்து தொடு தொடு நீளவே அந்த பாடல் கொடுங்க மேடம்.
1: சரி, கண்டிப்பாக கோமதிக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க கோமதி, உங்களுடைய ரகசிய சேமிப்பு உண்டியல் இது?
2: ரகசிய சேமிப்பு உண்டு மேடம். நான் வந்து யாருமே பணம் நிறைய சேர்த்து வைப்பேன். பிள்ளைங்க படிப்பு படிச்சிட்டு இருக்கும் போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற டயத்துல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும், அந்த நேரம் எடுத்து கொடுத்துருவேன்.
1: சரி, எப்படி சேமிப்பீங்க?
2: அது எப்படி சேமிப்பேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு செலவுக்குன்னு கணவர் காசு தருவார் பாருங்க.

0: அதுல இருந்து நான் செலவு பண்ண மாட்டேன், முக்கால் வச்சு பண்ண மாட்டேன். ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு அதை அப்படியே சேமிச்சு வச்சிருவேன்.
1: எப்படி, எந்த வகையில சேமிச்சு வைப்பீங்க?
0: இப்ப ஒரு பொருள் வாங்க போறேன்னாக்கா அந்த பொருள் இது அவசியமா தேவையான்னு பாப்பேன். தேவைன்னா வாங்கிடுவேன், தேவை இல்லைன்னாக்கா அந்த காசை வந்து வீட்டுல வச்சுப்பேன்.
1: அதுதான்
0: வாங்கல ஆனா காசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன்.
1: பணத்தை வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க, சேர்த்து
0: வச்சிருப்பேன், வீட்லயே வச்சிருவேன். வச்சிருக்கிற இடம் இருக்குன்னு தெரியாது. அத மாதிரி ஏதோ பையன் ஸ்கூல்ல படிக்கும் போது பீஸ் கட்டுறதுக்கெல்லாம் அந்த மாதிரி எடுத்து எடுத்து கொடுத்துருவோம் மேடம். சேமிக்கிற பழக்கம் உண்டு, இப்பயும் அதே மாதிரி சேமிக்கிறேன்.
1: சூப்பர்மா. சரி, பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாம் மேடம்.
1: நன்றிமா.
0: நன்றி மேடம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிருஷ்ணலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி. இன்றைக்கி வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் என் ரகசிய சேமிப்பு உண்டியல் இந்த தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துரு, அதாவது குழந்தைகளுக்கு சேமிப்புக்காக வாங்கி கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்காங்க உண்டியல். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பாப்பா கோவில்லேருந்து அனலக்ஷ்மி ரவி என்ன அனுப்பியிருக்காங்க, சிறு வயதில் மண்பானை, பிறகு உண்டியல், இப்போ பீரோ, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு ஊருக்கே சொல்லிட்டீங்களே. அடுத்து திருப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கரன், ரகசிய சேமிப்பு எப்போதும் உண்டு, அது பலமான நம்பிக்கையை கொடுக்கும், அவசர தேவைகளுக்கு கை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர், ரகசிய உண்டியல் எப்போதும் உண்டு, அவசரத்திற்கு அதுதான் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் செய்த நேயர்கள் அனைவருக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நேர்களே, அடுத்து வர இதுக்கு 12:10 பரிமாற்றம், பகுத்தாய்வை பயிற்றுவிக்கிறதா கல்வி, இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் 6 நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பங்கெடுத்து கொண்ட அனைத்து நேயர்களுமே கண்டிப்பாக நாங்கள் வந்து சேமிக்கிறோம் ரகசியமாக. அது வந்து பல நேரங்களில் குடும்பத்தோட சூழலுக்கும் தேவைகளுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொன்னாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட அனைத்து நேயர்களுக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுக்கள். பெண்களின் ரகசிய சேமிப்பு அப்படிங்கிறது குடும்பம் நெருக்கடியில் இருக்கும்போது தாங்கி பிடிக்கும் ஒரு பாதுகாப்பு பலகை. சிறுக சேமிக்கும் இந்த உண்டியல் நம் குடும்பத்திற்கும் பலம், நமக்கோ தனி தன்னம்பிக்கை. சேமிப்போம், குடும்பத்தையும் நம் எதிர்காலத்தையும் கம்பீரமாக உயர்த்துவோம். நிறைவு பெறும் நிகழ்ச்சி வணக்கம் தோழி.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12 மணி.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
0: நேர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் தம்பி.
7: வணக்கம் அக்கா.
6: உங்க பேர் என்ன?
7: சிவசூரி.
6: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: 4th ஸ்டாண்டர்ட்.
6: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தியும் நாட்டுப்பற்று கவிதை சொல்றதா இருக்கேன்.
6: எங்க சொல்லுங்களேன்.
7: நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் பொழுகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாட்டு நட்டாயா, களைப்பறித்தாயா, அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்களோட பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா மானங்கெட்டவனே, எதற்கு கேட்டாய் திரை, யாரை கேட்க வரி? ஒரிடத்தில் நிற்க வைக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கிரின் உடலையும் ஒரிடத்து தலைகளை நிற்கவினா குவித்துவிடும். ஜாக்கிரதை. நாட்டுப்பற்று கவிதை. உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். காயத்தாலும் கடல் போரினாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். காயத்தாலும் கடல் போரினாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். வீரத்தாலும் பலரின் விவேகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். வீரத்தாலும் பலரின் விவேகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். பலரது தியாகம் உணர்ச்சிகளாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். பலரது தியாகம் உணர்ச்சிகளாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். காந்தி அகிம்சையாலும் பாரதியின் கவிதையாலும் பெற்றதே எங்கள் சுதந்திரம். காந்தியின் அகிம்சையாலும் பாரதியின் கவிதையாலும் பெற்றதே எங்கள் சுதந்திரம். பல போராட்ட தியாகிகளின் வழி வேதனைகளாலும் பெற்றதே எங்கள் சுதந்திரம். பல போராட்ட தியாகிகளின் வழி வேதனைகளாலும் பெற்றதே எங்கள் சுதந்திரம். போராடி பெற்ற சுதந்திரம் இவ்வுலகில் மக்கள் சுதந்திரமாய் வாழ போராட வைக்கிறது. போராடி பெற்ற சுதந்திரம் இவ்வுலகில் மக்கள் சுதந்திரமாய் வாழ போராட வைக்கிறது. நன்றி.

0: நாட்டுப்பற்று கவிதை சொன்னீங்க, உங்களுக்கு பிடிச்ச போராட்ட வீரர் யார்?
1: நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்.
0: சரிங்கப்பா, எதனால நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நான் வந்து அந்த மாதிரி வேஷம் போட்டு சொல்லியிருக்கேன். வீரபாண்டி கட்டம் போமனா அந்த மாதிரி நிறைய வேஷம் போட்டு சொல்லியிருக்கேன்.
0: அதனால பிடிக்குங்களா? சரிங்கப்பா, நீங்க அப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
1: I want to become a scientist.
0: சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த விஞ்ஞானி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேர்களை அடுத்ததா 12:10 பரிமாற்றம் நிகழ்ச்சியில் பகுத்தாய்வை பயிற்றுவிக்கின்றதா கல்வி, இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நேயர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கல் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. Mangrol, the third anti-submarine warfare shallow water craft built by Cochin Shipyard Limited, CSL Kochi, was commissioned into the Indian Navy at the Naval Dockyard, Mumbai, this morning. Named after Mangrol, a coastal town and prominent fishing harbour in Gujarat's Junagadh district, the ship carries forward the legacy of the erstwhile INS Mangrol M85, a minesweeper that served the Indian Navy until the 7th of April 2004. The naming of the ship continues the Navy's tradition of preserving the legacy of its former warships. Built with over 80% indigenous content, Mangrol reflects India's growing capabilities in warship design, construction and integration of advanced weapons and sensors. Constructed by CSL under the government's Make in India and Atmanirbhar Bharat initiatives, the ship marks another important step towards self-reliance in defence shipbuilding. Chief Justice of India, Justice Suryakant, has said the doors of the Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant whatever relief is due under the law. Addressing the 33rd Foundation Day of the NHRC in New Delhi, Justice Suryakant said, the Constitution has made expansive promises to every citizen, including of dignity, equality, liberty and justice.
6: Our Constitution has made expansive promises to every citizen, including of dignity, equality, liberty and justice. If the Constitution is the promise, the Commission is one of its keepers. It listens to those who cannot easily speak and it can act on its own without waiting to be asked.
5: Responding to the India bloc's demand for a meeting, Justice Suryakant said he had received a letter yesterday requesting an appointment and had replied last night, explaining why he was unable to meet them. The coal stocks at domestic coal-based power plants have remained stable above 18 million tons since the 29th of last month. The Ministry of Coal informed that coal stocks stood at 18.205 million tons on the 10th of this month. The Ministry said the stabilization reflects coal supplies keeping pace with daily consumption at power plants and the supply to the plants with critical stocks is being closely monitored. The Delhi Metro Rail Corporation, DMRC, has informed that the entry and exit at 6 metro stations will remain closed till 4 p.m. today in New Delhi due to security reasons. These stations are Patel Chowk, Janpat, Rajiv Chowk, Mandi House, Central Secretariat and Barakamba Road. DMRC said interchange facility will remain available at all the concerned metro stations.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: அன்பின் நேயர்களுக்கு இனிய வணக்கம். எண்ணங்கள் ஒன்று கூடும்போது புது புது பார்வைகள் பிறக்கின்றன. வாழ்க்கையின் சுவாரஸ்யமே ஒருவரின் அனுபவத்தை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்வதில்தான் உள்ளது. இந்த வகையில் நேயர்களின் எண்ணங்களை இணைக்கும் ஒரு பிரத்யேக களம் நம் காரைக்கால் பண்பலை 100.3. இது பரிமாற்றம். இன்றைய பரிமாற்றம் நிகழ்ச்சிக்கான தலைப்பு, பகுத்தாய்வை பயிற்றுவிக்கின்றதா கல்வி? நாம் படிக்கும் கல்வியானது நம்மை மனப்பாடம் செய்ய வைக்கின்றதா, அல்லது சுயமாக ஏன், எதற்கு, எப்படி என்று நம்மை பகுத்தாய வைக்கின்றதா? இந்த கேள்வியோடு தான் இன்றைய பரிமாற்றம் நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களது கருத்துக்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்கலாம் நேயர்களே. 43638 என்ற முனைப்பு எண்ணுடன் 231231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566-427231 என்ற அலைபேசியினிலோ அழைத்து வரலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பரிமாற்றம். பகுத்தாய்வை பயிற்றுவிக்கின்றதா கல்வி? நிகழ்ச்சிக்காக வரும் முதல் நேர சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: ஆலப்பம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம்.

0: பேசுறேம்மா.
1: பேசுங்கய்யா.
0: பதிச்சது ஊக்குவிடுதா என்று கேட்குறீங்க. நான் ஒரு ஆசிரியர்.
1: சொல்லுங்கய்யா. அப்ப கரெக்டா தான் நீங்க சொல்லுங்க.
0: நான் பள்ளி கொடுத்த பாடம் நடத்தும் பொழுது மாணவர்களுக்கு பகுத்தறிவும் சேர்த்துதான் நான் போதிக்கிறது. அது மாணவர்களுடைய சூழ்நிலை, வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பது அவர்கள் வளர்ப்பு முறையில தான் இருக்கிறது. நான் சொல்வது எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டார்கள், சிலரையும் நம்புவார்கள். ஆனா பெரும்பாலும் ஆசிரியர் சொல்வதையும் நம்புவார்கள். என்னை பொறுத்த வரையில் பகுத்தறிவை ஊக்கிதான் நான் பாடமே நடத்துவேன்.
1: அதாவது ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற கேள்வி கேட்க நீங்க ஊக்குவிப்பீங்களா குழந்தைங்கள?
0: ஆமா ஆமா. எப்படி என்றால், அறிவியல் முறையில ஒரு பாடத்தை நடத்துகிறோம் என்றால் அதை எடுத்துக்காட்டுகளோ வைத்துதான் நடத்த வேண்டும். இல்லை என்றால் புத்தகம் பொதுவாக சொன்னார்கள், மாணவர்கள் அதை நம்ப மாட்டார்கள். தவளை சுவாசிக்கிறது என்பதை நான் ஆப்ரேட் பண்ணியே காட்டியிருக்கிறேன். அந்த உள் உறுப்புகளையெல்லாம் மாணவர்கள் நேராகவே பார்த்து அறிந்தார்கள். அப்பொழுதுதான் நான் சொல்லி கொண்ட பெரும்பாலுமே காட்சிகளாகவே மாணவர்களுக்கு போதித்தமானால் அவர்கள் மனதில் ஏற்றுக்கொள்வார்கள்.
1: செயல்முறை கல்வி விளக்க கல்வி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுக்கறதா இருக்கும், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவா இருக்கு.
0: சரிங்க,
1: நன்றிங்க ஐயா. முதல் நேரா வந்திருக்கீங்க, அதுவும் ஒரு ஆசிரியர் வந்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
2: அம்மா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்
1: பேசுங்க.
2: அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கல்வி முறை அப்படிங்கறது மனப்பாடம் செய்து கற்பிக்க கூடிய கல்வி முறையாகத்தாமா இருக்கு.
1: கண்டிப்பா
2: பகுத்தறிந்து ஆராய்ந்து கேள்விகள் கேட்கக்கூடிய அளவிற்கான சிஸ்டம் அப்படிங்கறது இன்னும் வரணும். நான் வரலன்னு சொல்லல, வந்திருக்கு. ஆனா அது பத்துமானா பத்தாதுமா. ஏன்னா மாணவர்கள் ரெண்டு மூணு இடங்கள்ல பிழைக்கிறாங்க. ஒண்ணு, நான் என்ன ஏது அப்படின்ட்டு புரிஞ்சு படிக்கணும். ஆனா பெரும்பாலான மாணவர்கள் மதிப்பெண் அப்படிங்கிற விஷயத்திற்காக தான் கூடுதலாக படிக்கிறாங்க. மனப்பாடு பகுதியே நம்ம மனப்பாடம் பண்ணணும், ஆனா அதையும் தாண்டி இதர பகுதிகள்லாம் இருக்கு. ஆசிரியர்கள் எனி டவுட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க, ஆனா மாணவர்கள் எவ்வளவு பேர் எழுந்து கேக்குறாங்க, மாணவர்கள் எவ்வளவு பேர் பகுத்தறிந்து படிக்கிறாங்க. அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கறத மாணவர்களுக்கு கத்து கொடுக்கணும்னு ஆசிரியர்கள் மாதிரியான நபர்கள் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அது ஒன் சைடடா தான் இருக்கே தவிர்த்து மாணவர்கள் அதற்கு ஒரு பயம் தயக்கம் அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பகுத்தறிந்த படிப்பு அப்படிங்கிற விஷயம் என்னைக்கு வருதோ அப்ப தன்னிகரற்ற நிலைக்கு நம்ம கல்வி அப்படிங்கறது போகும். ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணணும்னு ஆர்வம் காமிக்கிறாங்க ஆசிரியர்கள். நான் தவறே சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் மாணவர்களை புரிஞ்சிருக்கான்னு கேக்குறாங்க. ஆனா மாணவர்கள் வந்து ஏதோ டீச்சர்ஸ் கத்து கொடுத்தாங்களா, நான் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறேன். மார்க் பேஸ் சிஸ்டம் தான் இருக்கு. எல்லாருமே 0.5 நான் கூட வாங்கணும், 2 marks கூட வாங்கணும் அப்படின்னு அந்த சீட்டு, மருத்துவ சீட்டாக இருக்கட்டும், இதர விஷயங்களாக இருக்கட்டும் இருக்கிறாங்களே தவிர்த்து பெரும்பாலானோர் அந்த பகுத்தறிந்து படிக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலையோ, அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும்ங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்கு.
1: சரி, இப்ப உள்ள நடைமுறைக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா முற்காலத்துலாம் வந்து குருகுல கல்வி, அதுக்கப்புறம் வந்து அந்த தமிழ் வழி கல்வி, இதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருந்தது. அதை வந்து ப்ராப்ளம் சால்விங்கோட சேர்ந்துதான் நமக்கு கல்வியே நடக்கும் அப்படிங்கும் போது, அத எந்த விஷயம்னாலும் அத வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து அந்த பாடத்தையும் இதையும் நம்ம பொருத்தி பார்த்து போவோம் இல்லையா. இப்ப உள்ள குழந்தைகள் வந்து நம்மளை விட அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட அந்த ஆராய்ச்சி பற்றியோ இல்ல அந்த ப்ராப்ளம் சால்விங்ன்ற ஒரு விஷயமோ வந்து இல்லாம அவங்க வந்து மார்க், நீங்க படிக்க வைக்கிறீங்க, நாங்க மார்க் எடுத்துட்டோம், நாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம், நாங்க சம்பாத்தியம் பண்றோம் அப்படின்னு ஒரு இதுலதான் இருக்கு இல்லையா. முழுமையான
2: அது மாணவர்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் அல்லது 2 பேரை புரிஞ்சு படிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணோம் பண்றாங்க. ஆனா 8 பேரும் பாத்தீங்கன்னா என்னோட பொறுப்பு நான் படிக்கணும், என்னோட பொறுப்பு நான் மார்க் வாங்கணும், நான் எப்படியாவது கடந்து போயிடுறேன், ஒரு டிகிரி வச்சுக்கிறேன், நான் வேலையில போய் உட்காந்துக்கிறேன் போதும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருக்கிறாங்க. ஆனா அது மாறணுமா, எஜுகேஷன் சிஸ்டம் பழைய குருகுல கல்வி நீங்க சொன்னது போல மாற்றம் வந்ததுன்னா நல்லா இருக்குமா?
1: அது வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க மேல போடுற பிரஷர் தான் காரணமா இருக்குமா அந்த மனப்பாடு விஷயம் வந்து.
2: ஒத்துக்கிறேன், அந்த பையன் இவ்வளவு வாங்கிருக்கான், இவ்வளவு வாங்கு, மெடிக்கல் சீட் கிடைக்கணுமா, ஃப்ரீயான கோட்டாக்கு போகணுமா, இப்படி பாடு வாங்கினு அவங்களை விட்டுட்டாவே வாங்கிடுவாங்கம்மா.
1: மார்க் எடுக்கிற ஒரு

0: மெட்டீரியல் மாதிரி குழந்தைங்களை நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்க, ரொம்ப அழகா உங்களோட கருத்துக்களை தந்தீங்க, நன்றி உங்களுக்கு.
1: நன்றி.
2: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை 1 ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்லே இன்று மாலை 6:45 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
8: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
9: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
10: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரிய ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லரி திருநள்ளாரோடு காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்ப்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
11: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
12: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
11: விபிஎன் கண் மருத்துவமனையும்
13: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
14: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மனமி நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர். தரமான தார்ப்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
15: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
16: இந்தியாவின் நம்ம வண்டியாளர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இது பரிமாற்றம், பகுத்தாய்வை பயிற்றுவிக்கின்றதா கல்வி.

0: நேர்களை நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்.
1: வழங்கும்
0: #100.3 காரைக்கால் பண்பலை 100.3 பரிமாற்றம் நிகழ்ச்சியானது பகுத்தாய்வை பயிற்றுவிக்கின்றதா கல்வி, இந்த தலைப்பில் தான் நேயர்களோட கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அதாவது குழந்தைகளோட கல்வித்துறையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறனும் இருக்கும், ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ளும் விதமும் வேறுபடும். இதை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளின் ஆர்வம், அவர்களது புரிந்து கொள்ளும் திறன், கற்றல் வேகம் ஆகியவற்றுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள பழக்கும் போது தான் வந்து அது ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற அந்த பகுத்தாய்வு ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும். அதே மாதிரி கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளும் இருப்பாங்க, அவங்கள புரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு நாட்டம் இருக்கு, அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத ஒரு பெற்றோராகிய நாமும் அது மாதிரி ஆசிரியர்களும் அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இது பண்ணும்போது கல்வியை வந்து ஒரு பெரிய சுமையா நினைக்காம அதை சுகமா அவங்களால எடுத்துக்கொண்டு போக முடியும். யாருக்கு என்ன வருமோ அந்த விஷயத்துல அவங்க வந்து அச்சீவ் பண்றதுக்கு எல்லாரும் வெற்றியாளர்களா மாறக்கூடிய ஒரு சம வாய்ப்பும் கூட இருக்கும். அடுத்தும் கூட நமது நேயர்கள் நிலைய லைன்ல பேசுறதுக்காக காத்துட்டே இருக்காங்க. யார் என்ன சொல்ல வராங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம். அம்மை சேவிருமா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. ஏன் சொல்லுங்க?
2: இப்போ குழந்தைகளம்மா எப்படின்னாக்கா, அதாவது இப்ப வந்து ஒரு 3 வந்து எல்லாமே தெரியுது. 3, அதாவது எல்கேஜிலிருந்து எல்கேஜி, யூகேஜி ரெண்டு வயசுலயுமா அப்படியே வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுறாங்களோ அந்த பாடத்தை வந்து அப்படியே வந்து வீட்டுல வந்து எடுத்துமா

0: என்ன கத்துக்கிட்டாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை ஊக்கப்படுத்துற ஒரு சமூகமா நம்ம இருக்கமா? இதுக்கு பதில்
1: சொன்னீங்க. அந்த மார்க்கெல்லாம் காமிச்சு தாத்தா அங்க பாருங்க, நான் இந்த மார்க் வாங்கியிருக்கேன், என்னன்னு நீங்க பாருங்க, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் பாருங்க, நீங்க வாங்கிருக்கீங்களா? அதாவது நம்ம கேக்குறாங்க, நாம நான் வந்து இப்ப 10th 78th எல்லாம் படிச்சேன் பாருங்க, அந்த அந்த இதுல வந்து என்ன சுட்டி காமிக்கிறாங்க, நீங்க வந்து 6th 7th 8th நீங்க இந்த மார்க் எடுத்தீங்களா, இல்ல எல்கேஜில நீங்க எல்கேஜி நீங்க எல்லாம் படிச்சீங்களா, இல்ல 1st படிச்சீங்களா,
0: என்ன ஆக போறதுல அவங்க ஒரு புரிதலோட இருக்காங்களா?
1: நினைக்கிறேன்
0: பகுத்தறிஞ்சுதான் போறாங்க அப்படின்னு நம்பலாம். நன்றிங்க ஐயா உங்களோட கருத்துக்கு. அடுத்து நேயருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க? பேசுங்க ஐயா.
2: அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு தீர்மானம் எடுத்து வந்து அவனுக்கு படிப்பும் அவனுடைய மார்க் தான்.
0: சரிங்க,
2: நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க என்ன படித்தாங்களோ அதுதான் அது பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஆபரம் கொடுக்கணும்.
0: அதாவது ஒரு ஒரு மாணவன் வந்து நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாம படிச்சு மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இன்னொரு மாணவர் வந்து ஒரு ஆவரேஜா மதிப்பெண் எடுத்திருக்காங்க, ஆனா அவங்க புரிதலோட படிச்சிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்களோட ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. இப்ப மார்க் எடுத்தவங்களால சமூகத்துக்கு நல்ல ஒரு உதவிகரமா இருக்குமா, இல்ல அந்த ஸ்கில்ல வளர்த்து போறாங்க இல்லையா அவங்களால வந்து ஒரு நல்ல உதவிகரமா இருக்குமா? புதுமைய புகுத்துறவங்க ஒரு துறையில இருக்கும் போது புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அது வழிவகுத்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு அது இருக்கும் போது ஒரு சமூகத்துக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு அது பயன்படும் போது அது வந்து வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இல்லையா? நேயர்களும் கூட உங்களோட கருத்துக்களை தெளிவா சுருக்கமா சொன்னீங்க அப்படின்னா மத்தவங்களுக்கும் அது உபயோகமா இருக்கும். அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க ஐயா, பேசுங்க.
3: வேதாரண்யம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா, பேசுங்க.
3: அதாவது கல்வி என்பது வந்து புரிதலோட இருக்கணுமா? அந்த புரிந்து அந்த பயிற்சி வைக்கும் போது புரிதலோட நம்ம வந்து படித்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. சில பேரை பாத்தீங்கன்னா மேலோட்டமா படிச்சுட்டு போவாங்க, சில பேரை பாத்தீங்கன்னா அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க பாடத்தை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. படிப்பு என்பது ஒரு புரிதலோடு அதை எப்படி நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த புரிதலோடு படித்தோம்னா நமக்கு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும்.
0: சிவகுமார் ஐயா வந்து இப்போ எக்கோ அடிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்களே, நீங்க புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா? எஃப்எம்
3: மேலோட்டமா படிச்சுக்கிட்டு போவேன் எந்த கேள்வி வருதோ அதை எழுதிடுவோம் அப்படின்னு. ஆனா அதை விட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் எல்லாம் போகும்போது ஒரு புரிதலோட படிச்சுதான் அந்த பாடங்கள் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணேன்.
0: சரிங்க, நன்றி நன்றி உங்க கருத்துக்கு. வணக்கம். வணக்கங்க ஐயா.
4: அன்பான வணக்கம் மேடம்.
0: பேசுங்க.
4: மாரியம்மன் என்ன மோகன்.

0: பகுத்தாயை பயிற்றுவிக்கிறதா கல்வின்னு சொன்னா, உண்மையில பகுத்தாயை பயிற்றுவிக்கிறது கல்விதான் மேடம். அந்த கல்வியை வந்து பகுத்தாய் வந்து குறைக்கிறது வந்து சமூகமும், அதாவது தாய் தந்தையர் தான்.
1: தாய் தந்தையர் வந்து சீர்குலைக்கிறாங்க.
0: ஒரு சிலர் சொல்றேன் நானு, அதாவது இப்ப நான் வந்து என் பையன் வந்து இன்னதான் படிக்கணும்னு சொன்னாலக்கா அந்த நாலேஜுக்கு அந்த பையனை படிக்க விட்டுணும். இல்லப்பா, எங்க வந்து சித்தப்பா பையன் வந்து அதுக்கு படிச்சான், எங்க மாமா பையன் அதுக்கு படிச்சான், அதை நீ படிப்பா அப்படின்னு சொல்லி அதை திணிக்காது அந்த பையன்.
1: அவர்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ, நம்மளோட பிரஸ்டீஜ் எல்லாம் பாக்காம அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம அனுமதிக்கணும்.
0: அப்படி இல்லாம அவனை திணிக்கும்போது பகுத்தாய் பகுத்தறிவு எப்படி அந்த சிந்தனை வரும் உங்களுக்கு அந்த பையனுக்கு? நம்மளுடைய நாலேஜுக்கு தகுந்த பொருள், நம்மளுடைய அதாவது விரலுக்கு தகுந்த வீக்கன்ற மாதிரி அந்த பையனுக்கு என்ன படிப்பு இருந்த பையனுக்கு தான் தெரியும். கணிதத்துல இருக்குன்னா கணிதத்தை சம்பந்தமா படிப்பு, அது சம்பந்தமா படிச்சானா அவ விட நீ போய் தமிழ் படின்னு சொன்ன ஒரு மாற்று சொல்லும் போது அந்த பையனுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சிட்டு சமூகத்து உள்ள போகும்போது சமூகம் பல பிரச்சனையை அந்த பையனுக்கு உருவாக்குது. அதாவது உள்ள போகும்போது இன்டர்வியூ போறான்னு அங்க ஒரு நாலு பேர்
1: சுருக்கமா சொல்லுங்கய்யா, அடுத்த நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். மற்றவர்கள் பயணிக்கிறத பார்த்து நம்மளோட இதை எடுத்துக்க கூடாதுன்றதான் கருத்தா இருக்கு. நன்றிங்க ஐயா.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பகுத்தாய்வை பயிற்றுவிக்கின்றதா கல்வி இந்த தலைப்புல நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்மா,
0: பேசுங்க ஐயா.
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜோட முகமது இக்பால்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அது படிக்கிறது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி படிச்சா நம்ம எக்ஸாம்ல போயிட்டு மறந்து போனா எழுதவே முடியாதுமா, புரிஞ்சிட்டு படிச்சாதாம்மா நம்ம எழுத முடியுமா. அதனால புரிஞ்சிட்டு படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நான் படிக்கிற காலத்துல மனப்பாடமா போய் படிச்சு சமயத்துல மறந்துச்சுன்னா எக்ஸாம்லே அட்டன் பண்ண முடியாம போதுங்க, ஒரு பயம் வந்துடுது மறந்து
0: போயிட்டோம்.
1: புரிஞ்சிட்டு படிச்சா நம்ம என்ன சொல்ல வரோமா மறந்துட்டா கூட நம்ம என்ன படிச்சோமோ அந்த கருத்தை வந்து நம்ம சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமா.
0: சரி, நன்றி.
1: வாய்ப்பு
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டல மார்க்கம் காரை பண்பனையும் பரிமாற்ற நிகழ்ச்சியும் அன்பு அறிவிப்பாளர். பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொல்றீங்க மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: கற்கின்ற கல்வியானது இந்த உலகில் பகுத்தறிந்து வாழ கற்றுக் கொடுக்கிறது. நிச்சயமாக அது வந்து பகுத்தறிந்து வாழ கற்றுக் கொடுக்குறது. அதனாலதான் நம்ம பகுத்தறிந்து வாழ்றோம். அந்த கல்வியானது மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒன்று, யாராலும் திருட முடியாத ஒன்று. கல்வியே வாழ்வின் ஆதாரம், அது இல்லைன்னா வாழ்க்கை சேதாரம் மேடம்.
0: சரி, நன்றி உங்களோட கருத்துக்கு.
2: அதனால கல்வியை நம்ம கற்று முன்னேற வேண்டும். அதாவது திருவள்ளுவர் வந்து கற்க கத்தனார கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு திறன் எழுதினார்ல, அதுல வந்து துணை எழுத்தே இல்லை, துணைக்காலே இல்லை. ஏன் தெரியுமா? கல்வி கற்கின்றவர்கள் துணைக்கு ஆளே தேவையில்லை, அவன் கற்ற கல்வியே துணையா இருக்கும்.
0: சரி, நன்றி.
2: நன்றி
0: நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கம் மேடம், நான் சிவபுரன் சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது தொகை தூரம் மணர்க்கேணி மாண்டருக்கு கட்டணி தூரம் அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி வந்து எல்லா விஷயத்துக்குமே நமக்கு கல்வி தாங்க அடிப்படையே. அதனால கல்வி நம்ம வந்து எந்த ஒரு வயதுலையும் நமக்கு வந்து கல்வி கற்கறதுக்கு ஒரு தடை இல்லை. அதனால நம்ம கல்வி கற்பதனால நிறைய வந்து விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அறிவை வளர்த்துக்கலாம். நல்ல ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இதன் மூலம் நம்ம தெரியும்.

0: கல்வியின் மூலமா தான் எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்னு.
1: அடிப்படை.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.
0: இன்றைய பரிமாற்றம் நிகழ்ச்சி பகுத்தறிவை பயிற்றுவிக்கின்றதா கல்வி? குழந்தைகளை பாடங்களை மனப்பாடம் செய்யும் இயந்திரங்களாக அல்லாமல் சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட தனித்துவமான மனிதர்களாக வளர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரோட கடமை. குழந்தைகளின் ஆர்வத்திற்கும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் பெற்றோரின் ஆதரவும் ஒரு நல்ல சமநிலையில் இருக்கும்போது தான் இந்த பகுத்தறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரோட கடமை அப்படின்றத கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய பரிமாற்றம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். ஆகாஷ்வாணி.
2: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டிகள். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகன் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், பருவநிலை மாற்றம், தீவிரவாதம் போன்ற பிரச்சினைகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வசுதேவ குடும்பகம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே பொருந்தும் என்றும் அவர் கூறினார். பேரிடர் காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவம், நீதி, சுதந்திரத்தை உறுதி செய்துள்ளதாக கூறினார். மனித உரிமை ஆணையம் சுகாதாரம், உணவு, வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றுடன் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மனித உரிமை பாதுகாப்பிற்கு மனித உரிமை ஆணையத்தின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 33 ஆண்டுகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் 24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதில் 23 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கைபேசி செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக புகார்களை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்றத்தை அணுக அனைவருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதி உட்பட ஒவ்வொரு குடிமகனும் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் என்று கூறிய திரு சூரியகாந்த், அனைத்து தரப்பினரின் மனுக்களை வரவேற்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் வாழ்க்கை சமூக நீதிக்கும் அரசியல் நேர்மைக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்ல அவரது எண்ணங்களை பின்பற்றி முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பல் சேர்க்கப்பட்டது. கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு குஜராத்தின் ஜூனாகட் மாவட்டத்தில் உள்ள மீனவ துறைமுகமான மங்க்ரோலின் பெயரில் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த 2004 ஏப்ரல் 7 வரை கடற்படையில் சேவையாற்றிய INS மங்க்ரோல் கப்பலின் பெயர் தற்போது மீண்டும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் 80% உள்நாட்டு தயாரிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கொச்சின் கப்பல் கட்டும் தளம் இந்த கப்பலை தயாரித்துள்ளது. இந்த கப்பலில் அபை சோனார் சென்சார் கருவிகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட ராக்கெட் ஏவுதளம்,

0: மரீஷ் டோர்பிடோ ஏவுதளங்கள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரம்மாச்சாரிணி தேவி தியாகம், தவம் மற்றும் உறுதி ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தைரியமும் சுயக்கட்டுப்பாடும் ஏற்பட பிரம்மாச்சாரிணியின் அருள் நாட்டு மக்களுக்கு கிடைக்கட்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கன்ஹா காப்பு காடுகளில் காட்டெருமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அசாமின் காசிரங்கா தேசிய வனப்பூங்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 8 காட்டெருமைகள் கன்ஹா காப்பு காடுகளில் விடப்பட்டன. அடுத்த 3 ஆண்டுகளில் 50 காட்டெருமைகளை இந்த பகுதியில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் நடைபெற்றது. அனைத்து தகுதியான வாக்காளர்களும் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இம்முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சீவ் வர்மா தலைமையில் இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மை பாரத் இயக்கம் குறித்து இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு மை பாரத் கேந்திராவை கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 31 தேதி தொடங்கியது. நாட்டின் வளர்ச்சிக்கு 21 நூற்றாண்டில் மை பாரத் முக்கிய பங்கு வகிக்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைத்து செயல்படுவதே இதன் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மை பாரத் இளைஞர்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மை பாரத் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இளைஞர்கள் தேசிய அளவில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருவதாக மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு அர்பித் திவாரி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே தலைமைத்துவ பண்பு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஏற்படுத்துவதே மை பாரத்தின் நோக்கமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய இது வழிவகை செய்யும். நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்களின் ஆற்றலை இணைத்து மை பாரத் செயல்பட்டு வருகிறது.
0: ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீதான போரை நிறுத்தும் வரை ரஷ்யா மீது கடந்த 2022 ஆண்டு அமெரிக்கா வர்த்தக தடை விதித்திருந்தது. இந்த தடையை மீறும் செயல் இது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் திரு டிரம்பை தொடர்பு கொண்டதையடுத்து ரஷ்யாவிலிருந்து 3 லட்சம் டன் டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானம் கடந்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா மீது 4 ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரியாதின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், சுகாடம் எரிவாயு நிலையம், தானாசிப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், தம்மம் சர்வதேச விமான நிலையம் ஆகிய இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமானங்களை இயக்க வேண்டாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு ஹவுட்டி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மக்கா மதீனா

0: யுத தளங்களுக்கு உள்ள விமான சேவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் ஹவுதி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கவுஹாட்டியில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 363 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணியின் பந்து வீச்சாளர்கள் தீபேஷ் சரவணகுமார் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50, 20:00. சிந்தனை துளி. குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் மின்கருவிகளை நோக்கி மாறுவோம், மின் ஆற்றலை சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

ரெட்ரோ ரித்தம்ஸ் கடித வழி விருப்ப கானங்களில் ராமேஸ்வரம் மதீனா ரம்ஜான் ஆஷிக் தௌஃபிக் தாரிக் ஹபி ஷியாத் மெஹ்னா ஹம்சா ரணியா அயான் இவர்களின் விருப்பமாக உலா வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் திரிசூலம்

ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் திருமுலைவாசல் ராஜா தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி இவர்களின் விருப்பமாக உலா வருகிறது தெய்வம் படத்திலிருந்து மதுரை எஸ் சோமசுந்தரம் குரலில்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1 மணி. பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷனின் ரெட்ரோ ரித்தம்ஸ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன்.
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994840 அல்லது 2995850 இந்த எண்களில். ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியினை முதல் நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: ஆண்டி மேடம், கார்த்திகேயன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: படம் மாட்டுக்கார வேலன், பாடல் ஒரு பக்கம் பாக்குறா.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
5: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: எனக்கு அண்ணன் ஒரு கோயில் படத்துல
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கீழகிர் தேவி.
0: தேவி சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: அண்ணன் ஒரு கோயில் படத்துல இருந்து அண்ணன் ஒரு கோயில் என்றாலுங்கிற பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாம். விளம்பர இடைவேளுக்கு பிறகு. நன்றிமா.
1: நன்றி.
2: மற்றும் திருவாரூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பாட்டு பட்டாசு.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை 24 செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
8: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
9: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா, தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
11: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் கீழையூர் தேவி கேட்ட பாடல் அண்ணன் ஒரு கோவில் படத்திலிருந்து இப்ப கேட்கலாம்.

0: காலத்தை வென்ற காவிய கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால் உதயநகர்ல இருந்து கந்தசாமி பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: உரிமை குரல் படத்துல இருந்து இளியே கதை எழுது
0: பாடல் கேட்கலாமா?
1: யேசுதாசும் சுசீலா மாம்பட்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக இதோ இந்த பாடல்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் அடுத்த பாடலை என்ன கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சகோதரிக்கு மதிய வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து இமயம், பாடல் கங்கை யமுனை சங்கமம். இந்த பாடல்களை உங்களுக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்க சகோதரி.
0: உள்ளங்களுக்கு
1: மிக்க நன்றி.
0: நன்றி.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
6: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
6: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்மா.
9: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
10: மதிய வணக்கத்தோடு இணைய வருவது காட்டு மாவட்டம்.

0: கன்னியாகுமரியில் வெள்ளம் பன்னீர் செல்வமா.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
0: சக்கரவர்த்தி திருமகள்லேருந்து பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, அந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்கம்மா.
1: கண்டிப்பாக, இதோ அந்த பாடல் அனைவருக்காகவும்.
2: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம்.

0: பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன்.
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
4: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
3: ரூபாய் 1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில இனியும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: ஜோதி, அண்ணப்பன்பேட்டையிலிருந்து.
0: அண்ணப்பன்பேட்டை ஜோதி, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
6: பாசமலர் படத்திலிருந்து மலர்ந்து மலராம.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றிமா.
6: நன்றி மேடம்.

0: நேர்களே, இன்று மாலை 6:45 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, பேரலம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரெட்ரோ ரித்ம்ஸ் நிகழ்ச்சியினையும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம். நலமா இருக்கும், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: அரியலூர் மாவட்டம் வாரியம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
8: கடற்கரைக்கு வந்து ரொம்ப நாளாயிருக்கு, அதனால பிச்சாக்கரை தூரத்துல இருந்து கடலோரம் வாங்கிய காற்றை அனைவருக்கும் கூலியமாக அனுப்புமாறு கரைக்கு மூலமா கேட்டுக்கொள்கிறோம்.
0: நன்றி, கண்டிப்பாக. இதோ அந்த பாடல் உங்களுக்காக.
9: கடலோரம் வாங்கிய காத்து

0: பிறப்பு.
1: ரெட்ரோ ரித்தம்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: கடலூர் மாவட்டம் வெண்கரும்பூர் நேரு மேடம்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சியில நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து மேடம், படகோட்டி படத்துல இருந்து பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, அந்த பாடல் மேடம்.
1: கண்டிப்பாக, இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தரி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளிலும் நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்து செல்லும் அதே வேளையில் சுயசார்பிலும் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய ராணுவம் மற்றும் உணவுக் கழகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆயுதங்கள் தொடங்கி தொழில்நுட்பம், ஆடை, பாதுகாப்பு உபகரணங்கள், பயிற்சிகள் அனைத்திலும் நவீனத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதை எடுத்துரைத்தார். நம் பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பெருமளவு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்ல உணவு, முறையான உபகரணங்கள், தரமான பயிற்சி, போதுமான வசதிகள் போன்றவை நம் படைவீரர்களுக்கு வழங்கப்படுவதால் உத்வேகத்துடனும் ஊக்கத்துடனும் செயலாற்ற அது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய தொடர்புகளின் மத்தியில் அமைதி, பாதுகாப்பு, வளத்தை நிலைநாட்ட சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய ஒருங்கிணைப்பின் பலன்களை அங்கீகரித்து அவற்றை ஒட்டுமொத்த செயல்திட்டமாக வடிவமைப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்ற சவால்கள், தீவிரவாத அச்சுறுத்தல் போன்றவற்றிற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். உலக நாடுகளில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் உடனடியாக உதவி செய்ய விரையும் முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிற நாடுகள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே நம் தேசம் வலிமை மிகு தேசமாக உருவெடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வனப்பணி அதிகாரிகள் பயிற்சி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்திய வனப்பணியாளர்கள் நாட்டின் காடுகளையும் உயிரினங்களையும் சுற்றுச்சூழல் வளத்தையும் பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயலாற்ற அறிவுறுத்தினார். மனித விலங்கு மோதல்கள், காட்டுத்தீ, காலநிலை மாற்றம், வன பாதுகாப்பில் சீரற்ற தன்மை போன்ற சவால்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப அணுகுமுறையும் சமூக பங்களிப்பும் அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். வன உயிரின பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றம், வனப்பரப்பை அதிகரித்தல், கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுத்தல், நிலங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகள் குடிமக்களின் பங்களிப்போடு மேற்கொள்ளப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வன பாதுகாப்பில் பாரம்பரிய நடைமுறைகளையும் தாண்டி புதிய நிலைப்பாடுகளுடன் செயலாற்றி நீடித்த வளர்ச்சிக்கு பங்காற்ற வனப்பணியாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் குடிமக்கள் புகார்களை அளித்து அதன் மீதான நடவடிக்கைகளை பார்வையிடலாம் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாளையொட்டி இன்று உரையாற்றிய அவர், அரசியல் சாசன மீறுதல்களின் போது நீதிமன்றங்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சமத்துவம், சுதந்திரம், நீதி, மாண்பு, மரியாதை போன்றவற்றை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் சாசனம் உறுதி செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புகார் தொடர்பான மனுக்கள் மீது ஆணையம் விசாரணை மேற்கொள்வதுடன் பணிகள் செயலாக்கத்தில் தோல்விகள் ஏற்படும் போது தலையிடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மனித உரிமைகள் என்பது மனித மாண்புடன் தொடர்புடையது என்று எடுத்துரைத்த அவர், சுகாதாரம், உணவு, தங்குமிடம், வாழ்வாதாரம், தூய்மையான சுற்றுச்சூழல் போன்றவை அனைவருக்கும் உரியது என்றார். மனித உரிமைகள் ஆணையம் மனித

0: உரிமைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தி நீதியை முன்னெடுத்து சென்று பொறுப்புத்தன்மையையும் மரியாதையும் நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவ நிறுவனங்களில் பெறப்படும் சேவை வசதிகளுக்கான கட்டண விகிதங்களை அட்டவணைப்படுத்த அனைத்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நோயாளிகள் சிகிச்சை குறித்து தெளிவான முடிவெடுக்கவும் கட்டணம் தொடர்பான சர்ச்சைகளை தவிர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மருத்துவ சிகிச்சை கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ள மத்திய அரசு மருத்துவம் மற்றும் ஆயுஷ் விசாக்களில் இந்தியா வரும் வெளிநாட்டு நோயாளிகளுக்கான தொகுப்பு கட்டணங்களையும் வெளிப்படையாக காட்சிப்படுத்த மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச யோகா தினம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கேற்ப ஜூன் 21 தேதி சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்த நிலையில் 2015 ஆண்டு முதல் இத்தினம் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனால் யோக கலைக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைத்ததுடன் உடல்நலம், மனநலம், சமச்சீர் உணவு போன்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் நாடு முழுவதும் யோகா பயிற்சி திட்டங்களை முன்னெடுத்து சென்றது. யோகா கலை மற்றும் தியானத்தின் மையமாக ரிஷிகேஷ் உருவெடுத்துள்ள நிலையில் அதன் ஆன்மீக கலாச்சாரம் இமயமலையையும் கங்கையையும் உள்ளடக்கிய அதன் சுற்றுச்சூழல் வெளிநாட்டினரையும் உள்நாட்டினரையும் பெருமளவில் ஈர்த்தது. ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கையை உறுதி செய்யும் யோகக்கலைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தியுள்ள நிலையில் யோகக்கலை குறித்த சிறப்புகள் சர்வதேச நாடுகளில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய யோகக்கலை குறித்து திருச்சியை சேர்ந்த யோகா ஆசிரியர் திரு பே விஜயகுமார் தெரிவிக்கையில்,
2: யோகா மனம் மற்றும் உடல், எண்ணம், செயல் ஆகியவற்றின் ஒற்றுமையை உள்ளடக்கியது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் மதிப்புமிக்க ஒரு முழுமையான அணுகுமுறையாகும். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உங்களுடனும் உலகத்துடனும் இயற்கையுடனும் ஒன்றிணைந்த உணர்வை கண்டறியும் ஒரு வழியாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர்கள் திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முன்னிலையில் இருவரும் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஜூலை மாதம் தொடங்கி தற்போது வரை 3 மாதங்களில் அரிசி விலை படிப்படியாக அதிகரித்து கிலோவிற்கு 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பருப்பு வகைகளின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளதால் ஏழை நடுத்தர குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் குறை கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி கடன் வழங்கும் இலக்கை அடைய வாரந்தோறும் சிறப்பு கடன் முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் மற்றும் வீட்டு வசதி கடன்கள் முகாமும் வெள்ளிக்கிழமைகளில் இதர முன்னுரிமை கடன்கள் முகாமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 100,000 அதிகமான வீடுகளில் சூரிய மின்தகடுகள் பொருத்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார்.
3: வெள்ளூர் மாதிரி வெயிலுக்கு பேர் போன ஒரு மாவட்டத்துல 2800 மட்டும் இல்லாம அதிகமான வீடுகள் இந்த பயணம் வந்து எடுத்து போய் செல்லணும். நம்ம அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு தாங்க. இன்னைக்கு வந்து வந்திருக்க வெண்டாஸ் கிட்ட உங்களோட குவெரிஸ் என்னவோ, டவுட்ஸ் என்னவோ அதெல்லாமே கேட்டு அறிஞ்சு உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மின் இணைப்பு கண்டிப்பா வந்து பெற்றுக்கொள்ளுங்க.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே நேற்று முதல் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்றான உப்பு உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. உப்பளங்களில் இந்த மழை நீர் தேங்கியுள்ளதால் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த உப்பு உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் வேலை பார்க்கும் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலையை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: திருப்பத்தூர்

0: மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு சிறப்பாக சேவையாற்ற தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மாநில அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. தாயார் மூலஸ்தானத்திலிருந்து மாலை 6:30 மணிக்கு புறப்பாடு கண்டறளி கொலு மண்டபத்தில் எழுந்தருள்கிறார். முக்கிய நிகழ்வான தாயார் திருவடி சேவை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மயா ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் போர்ச்சுகலின் ஹென்ரிக் ரோச்சாவை இன்று எதிர்கொள்கிறார். இந்த போட்டி போர்ச்சுகலில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1:56. காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் பாட்டு பெட்டி. இன்றைய பாட்டு பெட்டியில் நேயர்களுக்காக ஒளிபரப்ப இருக்கிற பாடல் வந்து சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து கண்கள் இரண்டாள். 80களின் கிராமத்து பின்னணியில் உருவான பாடல் இது. புதுமுக இயக்குனர், புதுமுக இசையமைப்பாளர் மற்றும் புதிய பின்னணி பாடகர்கள் என முதல் முறையிலேயே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் எ பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றது போலவே அமைந்த பாடல் இது. ரிதி கவுலே ராகத்தில் அமைந்த இந்த பாடலுக்கு இன்ஸ்பிரேஷன் பாடலாக அமைந்த பாடலாக இசையமைப்பாளர் கூறிய படம் வந்து ரோஜா படத்திலிருந்து வரக்கூடிய புது வெள்ளை மழை இந்த பாடல் தான். இந்த பாடலுக்காக 5 டியூன்கள் போடப்பட்டதான். அந்த 5 டியூன்களையும் இயக்குனர் கேட்டுட்டு ரொம்பவே பிடிச்சு போய் கூடுதலாக வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த இசையமைப்பாளர் வந்து ஏற்கனவே அவங்க போட்டிருந்த அந்த 6வது டியூனாக தான் இந்த டியூனை கொடுத்துருக்காங்க. அதாவது தாமரையின் வரிகளில் அமைந்த இனிய பாடல் இது சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து கண்கள் இரண்டால். இன்றைய பாட்டு பெட்டியில் உங்களுக்காக

0: இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை என்றாலே மனதுக்கு ஒரு தனி உற்சாகம். அதில் மெலடி என்றாலோ நம் மனதோடு பேசும் ஒரு மௌன மொழி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனிமையான பாடல்களுடன் உங்கள் மனதை வருட இதோ தொடங்குகிறது நேயர்களே மெலடி மெட்டுக்கள்.

0: மனதுக்குள் மெல்ல ஒரு மழை துளி விழுந்தால் எண்ணங்கள் எல்லாம் இசையாகிவிடும். இதயத்தின் ஓரத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் பிறந்து இளமை தென்றலாய் நெஞ்சை வருடும் பாடல் இது.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

காரைக்கால் பண்பலை 100.3 மெலடி மெட்டுக்கள் நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. மெல்லிய தென்றலில் மலர்கள் அசைவது போல இனிமையான இசையில் மனமும் மெல்ல அசைகிறது.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் ஏகஸின் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிக்காடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

மலரின் இதழ்களில் தேன் சிந்தும் அழகு, மனதின் வீதியில் காதல் தரும் மயக்கம், பார்வை ஒன்றிலே பாசம் பிறக்க பேசாத மொழியிலும் கவிதை சிறக்கின்றது.

0: மயிலிறகாய் மனம் வருடும் இனிய பாடல்களோடு இது காரைக்கால் பண்மலை 100.3 மெலடி மெட்டுக்கள். நேர்களை, நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: நேர்களை, காரைப்பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. வானம் நிலவுக்கு கவிதை எழுத, தென்றல் பூக்களுக்கு பல்லவி இசைக்க, இதயம் மட்டும் உன் நினைவில் மிதக்க, இசையே வந்து கவிதையா பிறக்கின்றது இந்த வேளையில்.

இளம் தென்றலில் வரும் இசை தென்றல். இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. மெல்ல தவழும் தென்றலிலே மெட்டொன்று பிறக்கின்றது. மனதை வருடும் இசையிலே மாயக்கண்ணன் சிரிக்கின்றான். குழலோசை கேட்கும் வேளையிலே குளிர்ந்து போகும் உள்ளமெல்லாம் இனிய ராகத்தில் கவிதைகள் சிறகடிக்கின்றன காற்றலையில் இந்நேரம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ், திருநள்ளாரோடு காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மனமீ நலமா உலக மனநலை நாளை ஒட்டிய சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்ப்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்ம வண்டியர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஹேஷ்டாக் 100.3.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: மனமருடும் இனிய பாடல்களோடு இது காரைக்கால் பண்பலை 100.3 மெலடி மெட்டுக்கள். இளமையின் துள்ளலும் காதலின் குறும்பும் இசையின் இனிமையும் ஒன்றாக கலந்து மனதை ஆனந்தத்தில் மிதக்க செய்யும் இனிய பாடல் இது.

நேரமிப்போ 2:38 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 இது மெலடி மெட்டுக்கள். திங்கள் வந்து வானில் சிரிக்க, தென்றல் வந்து காதில் மிதக்க, நிலவின் ஒளியில் நினைவுகள் மலர, நெஞ்சம் முழுதும் கவிதைகள் படைத்திடும் நேரம் இது.

காரைக்கல் பண்பலை 100.3 மெலடி மெட்டுக்கள். நேரம் இப்பொழுது 2:43:32. வார்த்தைகள் சொல்லாத நேசத்தை விழிகள் பேசும் வேளையில் இசையும் இதயமும் கைகோர்க்க இளமை எழுதும் இனிய கவிதை இது காற்றலையில் வரும் கானமாக.

புதிய தென்றலில் இனிய இசைப்பயணமாய் இது காரைக்கால் பண்பலை 100.3 மெலடி மெட்டுக்கள். வசந்த கால காற்றைப் போல மனதை வருடும் இனிமையான பாடல் இசையின் இனிமையையும் இளமையின் அழகையும் ஒரு சேர நெஞ்சில் வசந்தத்தை மலரச் செய்யும் இனிய தருணம் இது.

இனிமையான மெட்டுக்களும் மனதை தொட்ட வரிகளும் நம்மை அழைத்து சென்ற அழகான நினைவுகளுமாக இன்றைய மெலடி மெட்டுக்கள் இனிதே நிறைவுக்கு வருகின்றது. உங்கள் மனதோடு இசையாக பயணித்த இந்த நேரத்தை நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை இசையை கேட்டு ரசிப்போம், நினைவுகளை நேசிப்போம், மனதை இனிமையாய் வைத்திருப்போம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது மெலடி மெட்டுக்கள். நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

நேர்களை இன்று இரவு 7:30 உழவர் அரங்கம், இதில் தென்னை சாகுபடி திருவாரூர் மாவட்டம் திருக்கொட்டாரம் எம் கேசவர்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: அணை 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறை 6, அணைக்கிடங்கு, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, ஊத்து, ராமநாதபுரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, நாகப்பட்டினம், செங்கோட்டை, ராதாபுரம், கன்னிமார், வேளாங்கண்ணி, முள்ளங்கினா விளை, அடையாமடை, கொடுமுடியாறு அணை, ராதாபுரம், பாலமூர், சேரன்மாதேவி, திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நாலுமுக்கு, வாலிநோக்கம், நாங்குநேரி, குலசேகரப்பட்டினம், இரண்யில், இளையான்குடி, அடவிநயினார் அணை, வெம்பாக்கோட்டை, கருப்பாநதி அணை, சிவகிரி, பெருஞ்சாணி அணை, முக்கூடல் அணை, புத்தன் அணை, சிவகங்கை, நாகர்கோவில், குண்டார் அணை, தக்கலை, காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 9.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்கள இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்தளவு வெப்பநிலை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் குறைந்தளவு வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, விருதுநகர், கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 3 மணி.

2:55 ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார்

சிந்தனை துளி விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீசங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
6: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீசங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன பேச போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேலை தேர்வில் எது முக்கியம், பிடித்த வேலையா அதிக சம்பளமா? உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலையின் Facebook பக்கத்தில் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 LSE. இன்னைக்கு LSE நிகழ்ச்சியில வேலை தெரிவில் எது முக்கியம், பிடித்த வேலையா அதிக சம்பளமா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது, யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மணக்குடி ராஜேந்திரன், என்னை பொறுத்தவரை பிடித்த வேலை தான் முக்கியம். நமக்கு பிடித்த வேலையாக இருந்தால் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் வேலை செய்ய முடியும். சம்பளமும் முக்கியம்தான், ஆனால் மனநிறைவும் வளர்ச்சியும் தரும் வேலையாக இருப்பது தான் நீண்ட காலத்திற்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, பிடித்த வேலையை விட இப்போது பணத்தேவை அதிகமாக இருக்கிறது, அதனால் அதிக சம்பளம் தேவை என்பது என் கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், நான் படித்த படிப்புக்கு எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன், அதுவும் அரசு வேலையாக இருந்தால் சந்தோஷம், பிடித்த வேலையாக இருந்தால் வருடக்கணக்கில் காத்து கொண்டே இருக்க வேண்டியது தான், அதிக சம்பளத்தை எதிர்பார்த்தால் கடைசி வரை வீட்டில் இருக்க வேண்டியதுதான் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னர் கோவில் டி மடப்புறம் வேல்முருகன், மனிதன் இஷ்டமுடன் வேலை செய்யும் போது வேலை பழு தெரியாது, வேலைக்கேற்ற சம்பளம் கிடைத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க, அதிக சம்பளம் வாங்குற வேலை நிரந்தரம் இல்லை, நம்மளுக்கு பிடித்த வேலை தான் எப்பவுமே நிரந்தரம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்தோ ஜான் பீட்டர் மேலக்காசாக்குடியிலேருந்து, முதலில் பிடித்த வேலை, இரண்டாவது போதுமான சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, பிடித்த வேலை தான் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், அதிக சம்பளம் தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா, என்னை பொறுத்த அளவு மனதுக்கு பிடித்த வேலை, மனதுக்கு பிடித்தால்தான் அந்த வேலை நன்றாக இருக்கும், நான் எல்லா வேலையும் பார்ப்பேன், இந்த வேலை தான் பார்ப்பேன், அந்த வேலை தான் பார்ப்பேன் என்று சொல்ல மாட்டேன், எல்லா வேலையையும் பார்ப்பேன், அனைத்தையும் கற்றுக்கொள்வேன், என்னை பொறுத்த அளவு மனசுக்கு பிடித்த வேலை செய்வேன், இவ்வுலகை பொறுத்த அளவு வருமானத்துக்கு ஏற்ற வேலை இருந்தால்தான் இங்கே நம்ம நடமாடவே முடியும், இந்த நிலைமையில் இருக்கிறோம், உங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லுங்கள், நாங்களும் கேட்டு தெரிந்து கொள்கிறோம், வருமானமாக மனதுக்கு பிடித்த வேலையா சொல்லுங்கன்னு அவங்க ஏன்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், வீட்டிலேயே சுய தொழில் செய்து வருகிறேன், வேலைக்கு செல்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சத்யா மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னை பொறுத்தவரை பிடித்த வேலையும் இருக்கணும், அதிக

0: சந்தீப்சின் பாட்டு பட்டாசு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நேர்களே, நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை. 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா, தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இன்று மாலை 6:45 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
9: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
10: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
11: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இசையின் சாரலாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 LSE. இன்னைக்கு LSE நிகழ்ச்சியில வேலை தேர்வில் எது முக்கியம், பிடித்த வேலையா அதிக சம்பளமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பனங்காட்டாங்குடியிலேருந்து அனுஷியா சங்கர். பணத்தேவை அதிகமாக இருந்தாலும் பிடிச்ச வேலைக்கு போனா தான் அந்த வேலையை நாம் கண்டினியூ பண்ண முடியும். அதிக சம்பளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாளிலே வெளியில் வருவதை விட பிடிச்ச வேலையை செஞ்சு அதில் வர சம்பளத்தை கடைசி வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூவாகம் இளங்கோவன், அதிக சம்பளம் வாங்கினால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். தற்போது உள்ள சூழலில் குடும்பத்தையும் நிர்வாகம் செய்ய முடியும். பணம் நம்மிடம் இல்லை என்றால் உறவுகள் கூட நம்மிடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, என்னை பொறுத்தவரை பிடித்த வேலை தான் எப்போதும் உற்சாகமாக வேலை செய்ய முடியும், இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன், பிடித்த வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்யும் போது திறமையும் அனுபவம் வளரும், அதற்கேற்ப சம்பளம் தேடி வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாப்பாக்கோவில் ரவி, சொந்த வியாபாரம் தான் இருந்தாலும் நானும் ஆர்வத்தோடு வேலை பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், முதலில் பிடித்த வேலையை பார்க்க வேண்டும், அப்புறம்தான் போதிய சம்பளத்தை எதிர்பார்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேல், வேலை தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர் முகமது ரஃபீக், பிடித்த வேலையை விட போதுமான சம்பளம் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்லேரி ரஜினிகாந்த், என்னை பொறுத்தவரை பிடித்த வேலைதான் உலக பொதுமறை நூல் இப்படியாக சொல்கிறது, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளை உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திட்டச்சேரி ஃபைசூர் ரஹ்மான், நமக்கு பிடித்தமான வேலையை செய்வதில்தான் முழு மகிழ்ச்சியேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், பிடித்த வேலைதான் ஆனால் அதில் சம்பளம் அதிகமாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் சுதி சுபிதா, இனிவரும் காலங்களில் அதிக சம்பளம் வாங்கினால்தான் குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த முடியும், அதனால் நாங்கள் அதிகமாக சம்பளத்தை தான் எதிர்பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், நான் சிறிய இடியாப்பம் இட்லி கடை வைத்திருக்கிறேன், அதில் வரும் பணமே எனக்கு போதும், இருப்பதை கொண்டு வாழ்வதே சிறப்பு, தினமும் மன மகிழ்ச்சியோடு வேலை பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பவித்ர மாணிக்கம் ரகுபதி, மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் பிடித்த வேலையாக இருந்தால் மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயம் சம்பளம் அதிகமாக கிடைத்தாலும் நாம் இஷ்டப்படி உழைத்தால்தான் அதுவும் நன்மையேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், பிடித்த வேலைதான் மனதுக்கு நிம்மதி, அதிக சம்பளம் மனதுக்கு நிம்மதியை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட கமெண்ட்ஸை படி

மேலே வேலைக்கு அதிக சம்பளத்திற்கு முயற்சி செய்வது புத்திசாலித்தனமாகும். நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வந்தால்தான் போவேன் என்று பிடிவாதமாக இருந்தால் கடைசியில் எந்த வேலையும் கிடைக்காமல் கடையில் சம்பளத்திற்கு போகும் சூழல் உருவாகும். இது போல நிறைய பேர்களுக்கு நடந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நீண்ட கால வெற்றி திறமை அதிகரிக்கும் போது ஆரம்பத்தில் சம்பளம் குறைவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் தானாகவே அதிக சம்பளம் தேடி வரும். அதனால் வேலைதான் முக்கியம்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. என்னுடைய தேர்வு பிடித்த வேலைதான். அதிக சம்பளத்தை தேர்வு பண்ணா கப்பலில் வேலைன்னு சொல்லி கவுண்டமணி செந்தில் மாதிரி காமெடி ஆகிடும் அப்படின்னு ஜெயங்கொண்டம் சுரேஷ் ரித்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து, அதம்பார் ராமன், பிடித்த வேலை செய்யும் போது ஒரு ஆத்ம திருப்தி மனநிறைவு கிடைக்கும். வேலை முடிந்ததும் அதில் ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பாரி வள்ளல் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு சம்பளம் முக்கியமில்லை, பிடித்த வேலை தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூங்கோதை கடலங்குடியிலேருந்து, எனக்கு பிடித்த வேலை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கறை வட்டம் முஷா, பிடித்த வேலை தான், பிடிக்காத வேலை அதிக சம்பளம் என்றால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நேர்களோட கமெண்ட்ஸை படிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

இசையின் சாரலாய் திசையெங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 எல்எஸ்சி. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில வேலை தேர்வில் எது முக்கியம், பிடித்த வேலையா அதிக சம்பளமானு கேட்டிருக்கோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, பிடித்த வேலை பார்க்கணும், அதுக்கு தகுந்த சம்பளம் கிடைத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், முன்பெல்லாம் அதிக வேலை அதிக சம்பளம் இருந்தது, ஆனால் இப்பொழுது குறைவான வேலை அதிக சம்பளம் கிடைக்கிறது, அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் பிடித்த வேலை செய்தால்தான் முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, ஏனென்றால் நான் ஒரு டிரைவர், எனக்கு பிடித்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். சம்பளம் கூடுதலாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி எனக்கு விருப்பமான வேலையை மனநிறைவோடு செய்து கொண்டிருக்கிறேன். நாம் செய்யும் வேலையை விரும்பி செய்தால் அதுவே நமக்கு பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிடித்த வேலை கரெக்டான நேரத்துக்கு செல்வேன், சொன்ன வேலையை தவறாமல் செய்வேன்னு வீரவநல்லூர் கருணாநிதி அனுப்பியிருக்காங்க. புதுத்துறை சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்க, சிதம்பரத்தில் தந்தை வீட்டில் இருக்கும் பொழுது போலீஸ் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டேன், திருமணம் முடிச்சதுனால காரைக்காலில் இப்போ சமையல் வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். வீட்டில் பிள்ளைகளுக்கும் கணவர்களுக்கும் சமைச்சு போடுறது, ஆனால் சம்பளம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, காட்டுமன்னார் கோவில் குளஞ்சியப்பன், முதலில் கிடைத்த வேலையை தக்க வைத்து கொண்டு அதிலிருந்து

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சினி பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200

0: 7777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நௌலெக்ட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3. இனி தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
10: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
12: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில வேலை தேர்வில் எது முக்கியம், பிடித்த வேலையா அதிக சம்பளமானு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து பொறையாளர் தான் அனுப்பியிருக்காங்க. பிடித்த வேலை செய்யும்போது மன நிம்மதி கிடைக்கும், நிம்மதியாக அழகாக வேலை பார்த்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரும், கஷ்டம் இல்லாமல் இஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன், பிடித்த வேலையாக இருக்க வேண்டும், அதே சமயம் போதுமான சம்பளமும் கிடைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பொன்னமராவதியிலேருந்து ஹைதா மஹி, அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கத்திரிப்புலம் பாக்கியராஜ், எனக்கு வேலை குறைவாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைத்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாக்யராஜ். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, குத்தாலம் தோப்பு தெரு சிவ சுப்பிரமணியன், வேலை தேர்வில் பிடித்த வேலை தான், அதிக சம்பளத்தை எதிர்பார்த்தால் வேலை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பிடித்த வேலையில் மன நிறைவு இருக்கும்னு இன்பா இலக்கிய அனுப்பியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம், வேலையும் நல்ல வேலையாக இருக்கணும், சம்பளமும் நிறைவான சம்பளமாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, பிடித்த வேலையாகவும் இருக்க வேண்டும், சம்பளமும் அதிகமாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வேலை தேர்வில் பிடித்தது முதலில் முக்கியமானது, பிடித்த வேலை அண்ட் மன திருப்தி, அடுத்து தான் சம்பளம் போதுமான அளவு இருக்கணும் அப்படின்னு பில்லூர் சதா கௌதமன் அனுப்பியிருக்காங்க. மனநிறைவுடன் வேலை நமக்கான விருப்பத்துடன் இருக்கும், அதிக சம்பளத்துடன் உள்ள வேலை அதற்காக வேலை செய்வது போல இருக்கும்னு புவனகிரி சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. அடுத்து சிவபுரியிலேருந்து கீர்த்தி ராஜன், என்னை பொறுத்தவரை பிடித்த வேலைதான், நடத்துனர் வேலை பிடிக்கும், கூடுதலாக விவசாயம் என் உயிர் மூச்சு, அதுதான் என் முதன்மை தொழில்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, பிடித்த வேலைதான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், பிடித்த வேலையாகவும் இருக்க வேண்டும், சம்பளமும் உயர்வாக இருக்க வேண்டும், இரண்டும் இருந்தால் நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பிடித்த வேலைதான் அப்படின்னு சுபா இளங்கோவன் திருக்கடையூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. பிடித்த வேலையை விருப்பத்துடன் செய்தாலும் இந்த காலகட்டத்தில் யாருமே விருப்பத்துடன் ஊதியம் தருவதில்லை, இதுதான் உண்மைன்னு பெருஞ்சேரி ஜார்ஜ் அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் கூடூர்லேருந்து இளவரசி பிரபாகரன், பிடித்த வேலைதான் முக்கியம், வேலை பிடிச்சு மனசுக்கு திருப்தியாக இருந்தாதான் வேலை பார்க்க ஆர்வம் வரும், போக போக சம்பளம் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் பிடித்த வேலை

அனுப்பியிருக்காங்க. சிதம்பரம் ரமணி ராஜேஷ், பிடித்த வேலைதான் மனநிறைவு தரும், சம்பளம் அதிகமாக கிடைக்கும் வேலைக்கு சென்றால் அதில் ஆர்வம் குறைந்து காணப்படும். என்னை பொறுத்த மட்டில் பிடித்த வேலைதான் எனக்கு பிடித்தமானது. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் காரைக்கால் பண்பலையை விட்டு என்னை நகர விடாமல் செய்கிறது. அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அடுத்து முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், பிடித்த வேலையாகவும் இருக்க வேண்டும், வேலைக்கு ஏற்ப சம்பளமும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில வேலை தேர்வில் எது முக்கியம், பிடித்த வேலையா அதிக சம்பளமா அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, திட்டச்சேரி ஷாகுல் ஹமீத், எனக்கு பிடித்த வேலை தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, வரதராஜு கிருஷ்ணமூர்த்தி ஓமன்லேருந்து அனுப்பியிருக்காங்க, இப்பொழுதெல்லாம் பிடித்த வேலையை விட அதிக சம்பளம்தான், சம்பளம் உள்ள வேலையை தான் மக்கள் விரும்புகிறார்கள் என்பது எனது தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருநெல்லி காவல் சுமதி சதீஷ், வேலையை பிடித்த மாதிரி தான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், முன் அனுபவம் உள்ள வேலை தான் ரொம்ப முக்கியம், அதுபோல் வேலை கிடைத்தால் படிப்படியாக சம்பளம் உயர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செம்மனார் கோவில் அசோக், பிடித்த வேலை தான் செய்கிறேன், அதற்கு தகுந்த சம்பளம் கிடைத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பிடித்த வேலை தான் குத்தாலம் தேரடி தில்லை விழாலன் அனுப்பியிருக்காங்க. தஞ்சாவூர் கீழவாசல் பாக்கியராஜ், முதலில் பிடித்த வேலை பார்த்தேன், அதில் வருமானம் குறைவு என்பதால் பிடிக்காத வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொறையார் சுகுணா தேவி, பிடித்த வேலை செய்வது தான் மனநிறைவுன்னு சொல்லியிருக்காங்க. பணம் தேவை, பணம் தேவை, அதுதான் என் வேலை, பணம் பணம் பணம் பணம்னு பணத்தை அனுப்பியிருக்காங்க. குடந்தை கொரநாட்டு கருப்பூர்லேருந்து பிரபாகரன். அடுத்து அதம்பார் தமிழரசி, பிடித்த வேலைதான் ஈடுபாட்டுடன் இஷ்டத்துடன் செய்யும் போது கஷ்டம் தெரியாது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதம்பார் தமிழரசி. இதுவரையிலும் ஒரு 68 கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு, வந்த கமெண்ட்ஸ் அனைத்துமே படிச்சிட்டோம். கமெண்ட் பண்ணுங்க, படிக்க ரெடியாக காத்திருக்கிறோம். இன்னும் கால் மணி நேரம் இருக்கு நிகழ்ச்சி, உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
5: கிறிஸ்டலின் சிகோசா
6: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 LSE. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில வேலை தேர்வில் எது முக்கியம், பிடித்த வேலையா அதிக சம்பளமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து நாகூர் அலோன்ஸ் ராஜ், எனக்கு பிடித்தது நேர்மையான வேலை, நியாயமான சம்பளம், எது கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி தான்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனை குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனை குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில வேலை தேர்வில் எது முக்கியம், பிடித்த வேலையா அதிக சம்பளமா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைவா விருத்தாச்சலம் அரசக்குழி ஜான் பீட்டர் அனுப்பியிருக்காங்க. எந்த வேலை செய்தாலும் மனதுக்கு பிடித்த வேலை செய்தால் சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒரு 73 கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. வந்த கமெண்ட்ஸ் அனைத்தையுமே நம்ம படிச்சிட்டோம். கமெண்ட் செய்த நேயர்களுக்கு காரைக்கால் பண்பலின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிறைவாக அனைவருக்காகவும் ஒரு பாடல்.

0: கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 4 மணி. சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

#100.3 உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823131 அல்லது 2994840 அல்லது 2995 80 இந்த எண்களில்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ஹேஷ்டாக் 100.3 நிகழ்ச்சியில் இனி முதல் நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: அண்ணாமலை படத்திலிருந்து வெற்றி நிச்சயம் அந்த பாடல் கொடுங்க. நன்றி.
1: நன்றி, உங்களுக்காக இதோ அந்த பாடல்.

0: உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 #100.3. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: செங்கந்தபுரம் சாந்தியலவங்க பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்க மேடம்.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
4: எனக்கு வயசு பொண்ணுல இருந்து காஞ்சி படத்தோடு சேர்ந்த படங்க.
3: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 #100.3 நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: முக்கரும்பூர் ஆனந்த்.
0: ஆனந்த், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: படம் தேவா.
0: ம்,
1: சின்ன பொண்ணு சின்ன பையன்.
0: சரி,
1: நன்றிங்க
0: மேடம். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலா வரும் விளம்பர இடைவேளுக்கு பிறகு.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
6: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
8: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
7: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
8: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
7: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
8: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
7: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
9: www.pmsuryagat.gov.in ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
12: PSR தங்க மாளிகை,
13: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
12: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
13: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் பாட்டு பட்டாசு. நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ARC நடிச சிட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
14: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடிச சிட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை

0: மலையாறு 40க்கு பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இன்று மாலை 6:45 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: ஹேஷ்டாக் 100.3 முக்கரும்பூர் ஆனந்த் கேட்ட பாடல் தேவா படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: 1945 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: ஆஸ்டர் 100.3 முக்கரும்பூர் ஆனந்த் கேட்ட பாடல் தேவா படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 ஹேஷ்டாக் 100.3. இப்போ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: தனலட்சுமி சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: அதிசய பிறவியிலிருந்து தான் அந்த கும்மி கொட்டி அவர் வந்தது நெஞ்சுக்குள்ளே.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றிமா.

காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 4:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பீஃப்ஸின் #100.3. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
3: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ஹேஷ்டாக் 100.3 நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
7: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான மாலை வணக்கம். குறி முச்சோடி நான் மயிலாடுதுறை மாவட்டம் பனையூர்ல இருந்து கார்த்தி பேசுறேன் மேடம்.
6: கார்த்தி, நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
7: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
6: சொல்லுங்க கார்த்தி, என்ன

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: நேர்களுக்கு கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ஹேஷ்டாக் 100.3 இணையும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கங்கம்மா.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மேனாங்குடி எம்கே முருகேசன் பேசுறேன்மா.
3: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: காசி படத்துல இருந்து ஆத்தோரத்துல ஆலம்பரம் அந்த பாடல்.
3: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
4: நன்றி அம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வீட்டுக்கு வீடு உற்சாகமாக உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 #100.3. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: கத்திரிப்புளத்திலிருந்து பாக்யராஜ் பேரன் மேடம்.
5: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
6: பாண்டியன் படத்திலிருந்து பாண்டியனா கொக்கா. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
5: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: ஹேஷ்டாக் 100.3 இணையும் அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: நேமத்திலிருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
4: அமுதா நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும் மேடம்.
4: சொல்லுங்க அமுதா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: நீங்களும் நிச்சய படத்துல இருந்து ரோஜாவை காலாட்டம் சென்று கொடுங்க.
4: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக இது அந்த பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 ஹேஷ்டாக் 100.3 நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: நாகப்பட்டினம் சிவா.
5: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
6: மணிரத்னம் படத்துல இருந்து காதல் இல்லாத வாழ்க்கை பாட்டு.
5: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
6: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த நிகழ்ச்சியோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அடுத்து வரும் நிகழ்ச்சிகளுக்காக காத்திருக்கிறார் நம்ம ஆர்ஜே பரந்தாமன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்க ஆர்ஜே ஏ புஷ்பா செல்வா. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம்.

0: சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் மதுரை. இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். இதன் சிறப்பு குறித்த 3வது பகுதியை சென்ற வாரம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியான 4வது பகுதியை இப்பொழுது கேட்போம். வாங்க.

நேர்களே, கடந்த 3 வாரங்களாக மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி அருள்பாலிக்கக்கூடிய திருத்தல மகிமைகளை நாம் கேட்டு அனுபவித்து வருகிறோம். 4வது வாரமான இன்று சுவாமியினுடைய சந்நிதி நோக்கி சென்று கொண்டிருக்கையிலே கொடிமரம், பலிபீடம், நந்தியம்பெருமானின் தோற்றம் ஆகியவற்றை கண்டு வணங்கி 6 கால் பீடத்தை கடந்து செல்கையிலே கால் மாற்றி ஆடக்கூடிய வெள்ளியம்பல கூத்தனின் திருக்காட்சி, நடராஜ பெருமான் ராஜசேகர பாண்டியனுக்காக வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் ஆகியோர் புடைசூழ்ந்து நின்று தரிசிக்க எம்பெருமான் கால் மாற்றி ஆடக்கூடிய அற்புதமான காட்சியை இங்கே நாங்கள் தரிசிக்கிறோம். இதனுடைய மகத்துவத்தை பற்றி செந்தில் பட்டர் அவர்கள் இப்பொழுது விவரிக்கிறார்கள்.

பேரன்பு சார்ந்த மெய்யன்பர்களே, காரைக்கால் வானொலி 100.3 மூலம் உங்களை சந்திப்பதிலே மீண்டும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இப்பொழுது மதுரை என்பதனுடைய பெருமைகளை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே முக்குறுணி விநாயகர் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சுவாமியை நோக்கி வரும் பொழுது அணிக்கே விநாயகர், தண்டபாணி மற்றும் பலிபீடம், துதஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரம், நந்தியம்பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். இது கொடிமர மண்டபம் என்று சொல்லுவார்கள். இங்கே சுவாமியினுடைய திருவுருவங்கள் 25 பஞ்சவிம்சதி என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே சுவாமியினுடைய 25 மூர்த்தங்கள் இந்த மண்டபத்திலே புடைப்பு சித்திரங்களாக இருந்து நமக்கு அருள்பாலிக்கிறது. இறைவன் 5 விதமான தொழில்களை செய்கிறார். அது என்னவென்றால் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு தொழிலுக்கும் 5 வித அவதாரங்கள் மூலம் நமக்கு அருள்பாலிக்கிறார். அந்த வகையிலே 25 முகூர்த்தமாக நமக்கு அருள்பாலிக்கிறார். அதனை தொடர்ந்து உள்ளே செல்லும் பொழுது 6 கால் பீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டபம். இந்த மண்டபத்திலே சுவாமியினுடைய பட்டாபிஷேகம் நடைபெறும். அதன் பிறகு உள்ளே சென்றவுடன் நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய நடராஜருடைய தரிசனம் கிடைக்கிறது. இங்கே நடராஜர் கால் மாறி ஆடிய நடராஜராக நமக்கு அருள்பாலிக்கிறார். அது என்னவென்றால் முன்பு சிவபெருமானுடைய திருக்கல்யாணத்தன்று 4 திருவிளையாடல்கள் அரங்கேற்றம் நடந்திருக்கிறது. இங்கு சிவபெருமான் 64 திருவிளையாடல்கள் நிகழ்த்தி உள்ளார். அந்த வகையிலே திருமணத்தன்று ஒரு திருவிளையாடல், சுவாமியுடைய திருக்கல்யாணம் என்று சொல்வார்கள், அது ஒரு திருவிளையாடல். அதன் பிறகு பதஞ்சலி வியாகரபாதருக்காக ஒரு நிருத்தம் செய்கிறார், அது சுந்தர தாண்டவம் என்று சொல்லக்கூடியது. அது என்னவென்றால் இந்த பதஞ்சலி வியாகரபாதர் இருவரும் சிதம்பர தரிசனம் இல்லாமல் உணவு அருந்த மாட்டார்களாம். அதன்படி 2 பேரும் உணவு அருந்தாமல் இருக்கிறார் என்று சிவபெருமானுக்கு செய்தி வருகிறது. ஏன் என்று கேட்கிறார் சிவபெருமான். அப்பொழுது தங்களுடைய ஆனந்த தாண்டவமான சிதம்பரத்திலே நாங்கள் தரிசனம் செய்த பிறகுதான் உணவு அருந்துவோம் என்று சொல்கிறார். அதற்கு சிவபெருமான், நான் அந்த நிருத்தத்தை உங்களுக்கு இங்கேயே செய்து காண்கிறேன் என்று ஒரு சுந்தர தாண்டவம் ஆடுகிறார். அப்பொழுது சுவாமியினுடைய இடது காலிலே தான் அருள்பாலிக்கிறார், அது ஒரு திருவிளையாடல். அதன் பிறகு அன்றைய தினம் குண்டோத

0: குண்டோதரனுக்கு அன்னமிடுகிறார், அது ஒரு திருவிளையாடல். அந்த குண்டோதரனுக்கு தாகம் ஏற்பட்டு வைகையை அழைக்கிறார், அது ஒரு திருவிளையாடல். இப்பொழுது நம்மளுடைய காலத்திலே கிஃப்ட் கொடுக்கிறோம். என்ன கிஃப்ட் கொடுப்போம் என்றால், பல தாம்பூலம் கொடுப்போம், ஒரு பிஸ்கட் கொடுப்போம், ஒரு டப்பா கொடுப்போம், ஏதோ ஒன்று நமது சக்திக்கு தகுந்த மாதிரி அதை கொடுக்கிறோம். ஆனால் இறைவன் பாருங்கள், அவருடைய பரம கருணைக்கு அளவே கிடையாது. என்றும் வற்றாத ஜீவநதியான வைகையை நமக்கு பரிசாக அளித்திருக்கிறார் திருக்கல்யாணத்தன்று. அதனால்தான் நாமெல்லாம் இடவோ, ஆனா நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை பரிசா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே இந்த நான்கு திருவிளையாடல்கள் அன்றைய தினம் மதுரை என்பதிலே ஏற்பட்டது. இந்த திருவிளையாடலை பற்றி திருவிழாக்கள் வரும்பொழுது நாம் சிந்திப்போம். இந்த நடராஜ பெருமான் இரண்டாவது தலம், அது என்னவென்றால் ரஜத சபை என்று சொல்வார்கள். முதலிலே சிதம்பரம், அடுத்தபடியாக மதுரை. இங்கு ராஜசேகர பாண்டியன் என்ற மன்னன் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். ஒரு மன்னனுக்கு 64 கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த க்ஷத்ரிய தர்மத்திலே 64 கலைகள் தெரியவில்லை என்றால் அரசாட்சி செய்யக்கூடாது. அந்த ராஜசேகர பாண்டியனுக்கு பரத கலையை பற்றி தெரியவில்லை. அந்த 64 கலைகளிலே பரத கலையும் ஓர் கலை. இதை ஒற்றர்கள் மூலமாக அறிந்த சேர மன்னனும் சோழ மன்னனும் படையெடுத்து வருகிறார்கள் மதுரை என்பதை நோக்கி. அந்த போரிலே ராஜசேகர பாண்டியன் வெற்றி கொள்கிறார். அப்பொழுது அந்த போர்க்களத்திலே சேர மன்னனும் சோழ மன்னனும் அந்த ராஜசேகர பாண்டியனை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள். நீ இந்த வீரத்திலே சிறந்தவனாக இருக்கலாம், ஆனால் உனக்கு பரத கலையை பற்றி ஒன்றும் தெரியவில்லை, நீ இந்த அரசாட்சி செய்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இந்த ராஜசேகர பாண்டியன் மனம் வருந்தி அன்றைய தினம் பரத கலையை கற்றுக்கொள்கிறான். ஒரு ஆசிரியரை வரவழைத்து அந்த பரதத்தை கற்றுக்கொள்கிறான். அன்று கற்றுக்கொண்ட அன்று மாசி மாசம் வரக்கூடிய மகா சிவராத்திரி. அன்று இரவு தரிசனத்திற்காக நமது திருக்கோயிலுக்கு அந்த ராஜசேகர பாண்டியன் வரும் பொழுது நடராஜ பெருமானை பார்க்கிறான். அப்பொழுது இறைவனை நோக்கி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறார். நான் இன்றைய தினம் இந்த பரதத்தை கற்றுக்கொண்டேன், எனக்கு உடம்பானது மிகவும் சோர்வாக இருக்கிறது, நீ எவ்வளவோ யுக யுகமாக எவ்வளவோ காலங்காலமாக ஒற்றை காலிலே நிற்கிறாயே, உனக்கு கால் வலிக்காதா, இந்த காலை நீ மாற்றிக்கொள்ள கூடாதா என்று இறைவனிடம் வேண்டுகிறார். அந்த வேண்டுதலுக்கு இணங்க சுவாமியானவர் தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலால் நிறுத்தம் செய்கிறார். அதுதான் இங்கே கால் மாறி ஆடிய படலம் என்று வருகிறது. அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் சுவாமி முழுமையாக பக்தி கொண்டோமேயானால் அதற்கு சிவபெருமான் செவி சாய்ப்பார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சி. ஏன் என்று சொன்னால், ஒரு பெரிய மன்னன் நாட்டை ஆளக்கூடியவர், அவருடைய வேண்டுதலுக்கும் சுவாமி அருள் பாலிப்பார். அடுத்து நாம் சிந்திக்க கூட இருக்கக்கூடிய திருவிழாக்களிலே வரக்கூடிய புட்டு திருவிழா என்று சொல்லக்கூடிய திருவிழாவிலே ஒரு வந்தியம்மை என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழ்மையான பெண்ணிற்கும் அந்த சுவாமி அனுகிரகம் செய்கிறார். எந்த ஒரு பாகுபாடும் இறைவனுக்கு கிடையாது. மேலும் சுவாமியை பற்றி சிந்திப்போமாக.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வெள்ளியம்பல கூத்தனான ஸ்ரீ நடராஜ பெருமான் கால் மாற்றி ஆடிய சிறப்பினை செந்தில் பட்டர் அவர்கள் கூறினார்கள். அந்த நடராஜ பெருமான் காட்சி தரக்கூடிய அற்புதமான சோமசுந்தர பெருமானின் சன்னிதியிலே மிக அற்புதமாக வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது வைகாசி மூல நட்சத்திரத்திலே புறப்பாடு கண்டருளக்கூடிய 63 சைவ குரவர்களும், அதாவது 63 நாயன்மார்களும் ஐம்பொன் விக்கிரகங்களாக இங்கே காட்சி தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈசனே எல்லாம் வல்ல சித்தனாக இங்கே காட்சி தர, அந்த எல்லாம் வல்ல சித்தன் உற்சவ திருமேனியாக தை மாதத்திலே பொங்கல் திருநாள் அன்று புறப்பாடு கண்டருள்கிறார். அவருடைய உற்சவ திருமேனியும் இதே ஆலயத்திலே நாம் தரிசிக்கிறோம். அடுத்ததாக பருவங்களிலே புறப்பாடாக கூடிய, அதாவது பௌர்ணமி, அமாவாசை, மாதப்பிறப்பு போன்ற நாட்களிலே புறப்பாடு கண்டருளக்கூடிய முழு வெள்ளியிலால் ஆன சந்திரசேகர பகவானுடைய திரு விக்கிரகத்தையும் கண்ணார கண்டு தரிசித்த நாம் இப்பொழுது சேவிக்கக்கூடிய இறைவன் சோமசுந்தர கடவுள், சொக்கநாத பெருமான், சுந்தரேஸ்வரன், கல்யாண சுந்தரேஸ்வரன் என்று பல திருநாமங்களிலே

விளங்கக்கூடியவர், சதுர பீடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவர், மீனாட்சியின் இதயம் கவர்ந்த மணாளர், ஸ்ரீ கைலாசபதி, 64 திருவிளையாடல்களை நடத்தியவர், வந்தி கிழவிக்காக பிட்டுக்கு மண் சுமந்தவர், நக்கீரரை தன்னுடைய நெற்றிக் கண்ணால் எரித்து உயிர்ப்பித்தவர், அகத்தியர் போன்ற அனைத்து முனிவர்களுக்கும் அற்புதமாக இதயத்திலே கோவில் கண்ட ஈசனாக காட்சி தருபவர், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர், முக்கியமாக நவ கிரகங்களிலே புதன் என்று சொல்லக்கூடிய கலாதிபனாக விளங்கக்கூடிய புத பகவானுக்கு தலைவராக திகழக்கூடிய சோமசுந்தர கடவுளை இப்பொழுது நாங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மகத்துவம் நிறைந்த சோமசுந்தர கடவுளான ஈசனின் மகிமையை பற்றி அடுத்த வாரம் அறிந்து கொள்வோம்.

0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சிறப்பு குறித்த நான்காவது பகுதியை கேட்டோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் திங்கட்கிழமை கேட்போம். மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715617282 9715617282. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
6: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
7: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
11: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

இன்று இரவு 10 மணிக்கு உங்கள் காரைக்கால் பட்பளை 100.3 உள்ளம் தொட்ட கானங்களை கேட்டு வகிட இரவு மலரும் நிகழ்ச்சியில் நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள் இன்று இரவு 10 மணிக்கு

இதுவரை வலம் வந்தது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேலை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்ம வண்டியாளர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்ம வண்டியாளர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேடிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.

0: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வேற லெவல் டிசைன்ஸ்.
1: ரூபாய் 1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
2: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
3: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாணி ஜெயராம் பாடியது.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் இனி உண்ணிமேடன் பாடியது.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 inch LED TV 19,990 மட்டுமே. 1.5 ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நிகழ்ச்சியில் இணை நாகூர் ஈஎம் ஹனிஃபா பாடியது.

0: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம், தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்கள்

0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நிகழ்ச்சியில் இனி சிந்து பாடியது

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்ப வண்டியிலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்ப்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே, அக்டோபர் 12. இந்த வருஷத்தினுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவுகளை நிறைவேற்றுதல். அதாவது இந்த முடக்குவாதம், ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவங்களுடைய இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு மருத்துவத்தில் இருக்கக்கூடிய டயக்னோசிஸ் முறைகள், இல்லை சரியான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைமில் கொடுக்கறது, சமூக ஆதரவு அப்படின்றத வலியுறுத்துறது, இதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதாவது ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கு மட்டுமே வர நோய் கிடையாது. அறிவியலில் வந்து பார்க்கும்போது 100க்கும் மேற்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் நோய்கள் இருக்குது. காமனாக நம்ம சொல்லணும்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு

0: அர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், எலும்பு தேய்மானம் ஆகிறது, முடக்குவாதம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் தான் வந்து நம்ம அன்றாட மருத்துவமனையில் நம்ம சந்திக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோயாளிகள். இதை வந்து நம்ம கரெக்டான டைமில் வந்து கண்டறிஞ்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம நாளடைவில் அவங்க ரொம்ப பாதிப்பு ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும். ரீசெண்டான ஒரு ரிசர்ச் வந்து ஒன்று போயிட்டுருக்குது, அதை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம என்ன உணவை எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய மூட்டில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து வலுவடையும். கட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் ஜாயிண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம உணவு சரியான முறையில் இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தும், அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து நம்மளுடைய மூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும், ஜவ்வாக இருக்கட்டும், அதனுடைய காட்லேஜாக இருக்கட்டும், எலும்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நாளடைவில் பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கரெக்டான உணவு முறைகளை வந்து பயன்படுத்தினாலே ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற நோய் வந்து வராமல் தடுக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் நோயெல்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம மருத்துவரை அணுகணும் அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜஸ்க்கு வந்து சில ஊசி மூலியமாகவே ஆர்த்ரைட்டிஸ் வர்றதையும், ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டாலும் நம்ம அது எப்படி வந்து ஒரு கடைசி கட்டத்த அளவுக்கு போகாமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பிஆர்பி போட்டுக்கிறதா இருக்கட்டும், இல்லை கைண்ட் ஆஃப் அந்த பிமேக் அப்படின்ற ஒரு செல்லுலார் தெரப்பியாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்துக்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷம் வந்து நம்ம முட்டி தேய்மானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துக்கலாம். அதே டைமில் இன்ஜெக்ஷன் மட்டும் எடுத்துட்டா முழுசாக குணமடைஞ்சிரும்னு கிடையவே கிடையாது. இன்ஜெக்ஷனோட சேர்த்து நம்ம வந்து கரெக்டான கைடன்ஸோட ஒரு ஃபிசியோ தெரப்பி ப்ரோட்டோக்காலையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னா இந்த ஆர்த்ரைட்டிஸை நம்ம வராமல் தவிர்க்கலாம். ஜெனட்டிக்கலி சில நோயாளிகளுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் வரது நம்மளால் தடுக்கவே முடியாது, இல்லை அவங்களால வெயிட் ரிடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகளும் இருக்கிறாங்க. அப்படி வந்து முழு எலும்பு தேய்மானமரும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கரெக்டான சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணும், அன்றாட வேலைகளை வழிகளும் எதுவும் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆர்த்ரைட்டிஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பயப்படமே வேண்டாம், அதை பற்றி அலட்சியமும் செய்ய வேணாம். ஏர்லி டயக்னோசிஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனு, கரெக்டான சர்ஜரி நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கணும். இதை நம்ம கரெக்டாக செஞ்சாலே ஆர்த்ரைட்டிஸை வந்து எதிர்கொண்டு நீண்ட காலம் நம்மளால் வந்து வயதானாலும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை தொடர முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:05. புரோகிராம் ஹைலைட்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, பேரளம் ஸ்ரீ சர்வசங்கர மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்று மாலை மணி 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும்போது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டுப்பெட்டி, 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி, வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். மணி 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கொஞ்ச உள்ளர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடரில் இன்று. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். 7:00 இசை தென்றல். இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை புரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம். தென்னை சாகுபடி திருவாரூர் மாவட்டம் திருக்கொட்டாரக்குடி எம் கேசவர்த்தன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். மணி 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:00 பொன்னியின் செல்வங்கள். 9:15 பாடலோடு பயணம். மணி 9:30 பாடலோடு பயணம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. இரவு 10:00 பேரளம் ஸ்ரீ சர்வசங்கர மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழங்கும் இரவும் மலரும். இரவு மணி 10:30 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிரும் முன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 குழந்தைகளின் சிந்தனைக்கும் திறமைக்கும் சிறகுகள் கொடுக்கும் பசுந்தளிர் தினந்தோறும் காலை 6:55 பிற்பகல் 12 மணிக்கும் கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நேயர்களே, நாளை முதல்
0: இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள். புதுச்சேரி அஞ்சல்.

0: மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ் கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
2: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
3: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையில் ஆயுதங்கள் முதல் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் சுயசார்பை எட்ட முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் INS மாங்க்ரோல் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 33வது நிறுவன நாளை புதுடில்லியில் இன்று கொண்டாடியது. புதுச்சேரியில் CSR நிதி மூலம் புனரமைக்கப்பட்டுள்ள காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பொதுமக்களுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் முதல் சீருடை மற்றும் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் நவீனமயம் மற்றும் சுயசார்பையற்ற முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் இந்திய உணவுக் கழகத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஹரியானா மாநிலம் கர்னாலில் உள்ள FCI தானிய கிடங்கிலிருந்து வடக்கு மண்டல இராணுவத்தின் குளிர்கால கையிருப்பு தேவைகளுக்கு அரிசி எடுத்துச் செல்லும் சரக்கு வாகன தொகுதி ஒன்றை இரு அமைச்சர்களும் இணைந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் தகவல்கள்

0: பாதுகாப்பு துறைக்கு தேவையான ஆயுதங்கள் தற்போது பெரும்பாலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும், பாதுகாப்பு படையினருக்கு நல்ல உணவு, நவீன ஆயுதங்கள் மற்றும் திறம்பட்ட பயிற்சி அளிப்பதால் படையினரின் மன உறுதி வலுப்பெறும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்திய ராணுவத்திற்கு ஆண்டுதோறும் 25,000 டன் அளவிற்கு அரிசி தேவைப்படுவதாகவும், இதில் உள்ள கொள்முதல் மற்றும் போக்குவரத்து சவால்களை சமாளிக்க பாரத் ரைஸ் திட்டம் பெருமளவில் உதவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய உடன்பாட்டின் கீழ் இந்திய உணவுக் கழகத்தின் சேமிப்பு கிடங்குகள், உபகரணங்கள் மற்றும் ஆள்பலத்தை அவசர காலத்தில் ராணுவம் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். ஒவ்வொரு பிரச்சனையிலும் அரசாங்கத்தின் எல்லா துறைகளையும் முழுமையாக ஈடுபடுத்தும் அணுகுமுறையின் ஒரு பகுதியாக எட்டப்பட்டுள்ள இந்த உடன்பாட்டினால் இந்திய ராணுவத்தின் ஒட்டுமொத்த செயல்பாட்டு தயார் நிலை மேம்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்.
1: ஆழமற்ற கடல் பகுதிகளில் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கவல்ல INS மாங்க்ரோல் என்னும் இந்தியாவின் மூன்றாவது ASW ரக போர்க்கப்பல் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்து வைக்கப்பட்டது. மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் தளத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல கடற்படை தலைவர் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாத்சாயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தினால் 80% உள்நாட்டு பொருட்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள இக்கப்பல் இந்தியாவின் பொறியியல் திறன்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் நாட்டின் ஒட்டுமொத்த மனோதிடத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு வாத்சாயன் கூறினார். நடப்பு 2026 ஏற்கனவே 10 புதிய கப்பல்கள் கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் 8 கப்பல்கள் விரைவில் சேர்த்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கடற்படையில் 10 குறைவான வயதுள்ள கப்பல்களின் எண்ணிக்கை 2034 60% மேம்படும் என்றும் அவர் கூறினார். அதிநவீன தேடுதல் கருவிகள் மற்றும் ஆயுதங்களுடன் கூடிய INS மாங்க்ரோல் போர்க்கப்பல் வழக்கமான கடற்படை கப்பல்கள் மற்றும் ரோந்து வாகனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் ஆற்றல் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடில்லியில் 2011 பிரிவைச் சேர்ந்த இந்திய வெளியுறவு பணி அதிகாரிகளுக்கான பணியிடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். உலக அளவிலான பல்துருவ ஒழுங்கு அமைதி, அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதான இந்தியாவின் நிலைப்பாடு மற்றும் உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் தடைகளை களைவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இதேபோல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர சிங் இந்திய வனப்பணி அதிகாரிகளுக்கான பணியிடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு இந்தியாவின் வனவளம், வனவிலங்கு வளம் மற்றும் பல்லுயிர் சூழலை பாதுகாப்பது குறித்தும், மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான பிணக்குகள், காட்டுத்தீ மற்றும் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். வடகிழக்கு பிராந்தியங்களின் வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா மிசோரம் மாநிலம் ஐஸ்வாலில் நாளை வடகிழக்கு வங்கியாளர் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளுக்கான வங்கிக் கடன் வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்து இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என அமைச்சர் திரு சிந்தியா இன்று ஐஸ்வாலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மிசோரம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் எல்லா துறைகளிலும் வளர்ச்சிக்கு பல வாய்ப்புகள் இருப்பதாகவும், 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 33rd நிறுவன நாளை புதுடில்லியில் இன்று கொண்டாடியது. உலக அளவிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் புதிதாக உருவாகி வரும் சவால்களின் பின்னணியில் மனித உரிமைகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் கொண்டாட்டங்கள் அமைந்திருந்தன. விழாவையொட்டி ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், உலக அளவில் கல்வி, மருத்துவம் மற்றும் வாழ்க்கை தரம் அதிகரித்து வருகின்ற போதிலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக பாகுபாடு, காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகளால் பல கோடி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவீன உலகின் டிஜிட்டல் வசதிகளால் தனிநபர்களின் அந்தரங்க உரிமை பாதிக்கப்படுவது குறித்தும், சமூக ஊடக பிரச்சாரங்களால் எந்த ஒரு பிரச்சனையிலும் மக்களின் ஒட்டுமொத்த நிலைப்பாட்டையே முறைகேடாக மாற்ற முடிவது குறித்தும்

0: கவலைகள் அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய சூழலுக்கு ஏற்ப மனித உரிமை அமைப்புகளும் தங்களின் செயல்பாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டு மனித குலத்தின் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்க மறு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டுக்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. முத்தலாக் முறை ரத்து செய்யப்பட்டதால் முஸ்லிம் பெண்களுக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு கிடைத்திருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: முஸ்லிம் பெண்களை 3 முறை தலாக் சொன்னாலே விவாகரத்து செய்துவிடலாம் என்ற நிலை இந்தியாவில் நிலவியது. முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுக்கவோ அல்லது விவாகரத்திற்கு பிந்தைய எதிர்கால தேவைகளுக்கு ஏற்பாடு செய்யவோ தேவையில்லை என்ற நிலைதான் இருந்து வந்தது. 2019 ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட முஸ்லிம் மகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முத்தலாக் முறை செல்லாது என அறிவிக்கப்பட்டு முத்தலாக் முறையில் விவாகரத்து செய்வது 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதத்திற்கு உரிய குற்றமாகவும் மாற்றப்பட்டது. விவாகரத்திற்கு பிந்தைய காலத்திற்கு ஜீவனாம்சம் கோரும் உரிமையும் 18 வயது பூர்த்தியாகாத குழந்தைகளை தன் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளும் உரிமையும் முஸ்லிம் பெண்களுக்கு வழங்கப்பட்டது. பெண்கள் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே சீரான அரசியல் சாசன உத்தரவாதம் உண்டு என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து ஓராண்டிற்கு உள்ளாகவே முத்தலாக் விவாகரத்துகளின் எண்ணிக்கை 82% வீழ்ச்சியடைந்ததை புள்ளி விவரங்கள் நிரூபித்தன. இந்த சட்டத்தினால் நீண்ட காலமாக விடுபட்டு போயிருந்த பெண்களுக்கும் அரசியல் சாசன பாதுகாப்பு கிடைத்திருப்பதில் ஐயமில்லை.
0: புதுச்சேரியில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ள காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், உள்ளாட்சித்துறை செயலர் திரு விக்ராந்த் ராஜா, துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். துணைநிலை ஆளுநரின் தலையீட்டினால் குளம் புனரமைக்கப்பட்டது குறித்து ஊர் மக்கள் துணைநிலை ஆளுநருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் ஆயுதங்கள் முதல் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் சுயசார்பையற்ற முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் INS மாங்க்ரோல் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 33வது நிறுவன நாளை புதுடெல்லியில் இன்று கொண்டாடியது. புதுச்சேரியில் CSR நிதி மூலம் புனரமைக்கப்பட்டுள்ள காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பொதுமக்களுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் KYC-யும் அப்டேட் பண்ணனும்.
3: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? KYC-ல எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்ல இருந்தே வீடியோ KYC அல்லது ஆதார் OTP அடிப்படையிலான eKYC மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே KYC-யை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. RBI சொல்கிறது,
4: KYC உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:21. நேயர்களே, இன்று மாலை 6:45 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவலர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறும் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம்.
6: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है
7: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के CP ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।

0: 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुंचाती है।
1: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
0: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: நேயர்கள் கேட்டு வருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது

0: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர், ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம், ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
3: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
4: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
3: மற்றும் தி நகர் சென்னை.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
6: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். புத்தர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்களோடு ஊரை வலம் வருவதற்கு சென்றார். ஒவ்வொரு ஊராக சென்று அறிவுரைகள் வழங்கி வருகிற பொழுது, முதல் நாள் ஒரு ஊருக்கு சென்ற பொழுது அந்த ஊரில் தட்டு நிறைய மலர்களை கொண்டு வந்து அவருக்கு பரிசாக தந்தனர். ரோஜா மலர்கள் நிரம்பிய அந்த தட்டில் தனக்கு தேவையான மலர்களை எடுத்துக்கொண்டு மற்ற மலர்களை அவர்களையே எடுத்து செல்லும்படி கூறிவிட்டார். அடுத்த நாள் ஒரு ஊருக்கு செல்லுகிற பொழுது கூடை கூடையாக இனிப்பு பலகாரங்களை கொண்டு வந்து அந்த ஊரினர் அன்பளிப்பாக அளித்து மகிழ்ந்தனர். புத்தரும் அவர் சீடர்களும் தங்களுக்கு தேவையான இனிப்பு பலகாரங்களை எடுத்துக்கொண்டு மீதம் இருந்த இனிப்பு பலகாரங்களை கொண்டு வந்தவர்களையே எடுத்து செல்லும்படி கூறிவிட்டார். மூன்றாவது நாள் புத்தர் ஒரு ஊருக்கு உபதேசம் செய்ய சென்றபோது அந்த ஊரில் புத்தரை பிடிக்காத சிலர் வாயில் வந்த வசை சொற்களால் திட்டி தீர்த்தனர். கேட்க முடியாத அந்த வசை சொற்களை கேட்ட புத்தர் அமைதியாக இருந்தார். சீடர்கள் கோபப்பட்ட போதும் புத்தர் கோபப்படாமல் இருந்தார். சீடர்கள் கேட்டார்கள், இவர்கள் இவ்வளவு கடுமையாக நம்மை திட்டுகிறார்கள் குருவே, தாங்கள் இவ்வளவு அமைதியாக இருக்க காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு புத்தர், நாம் முதல் நாள் சென்ற ஊரிலே நமக்கு என்ன கொடுத்தார்கள், மலர்களை கொடுத்தார்கள். நமக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை அவர்களிடமே கொடுத்து வந்து விட்டோம். நேற்று இனிப்பு பலகாரங்களை கொடுத்தார்கள், அவற்றையும் நமக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அவர்களிடமே கொடுத்து வந்து விட்டோம். இன்றைக்கு இவர்கள் வசை சொற்களை நமக்கு பரிசாக தருகிறார்கள், இவை நமக்கு தேவையில்லை, அவர்களே வைத்துக் கொள்ளட்டும், நாம் செல்வோம் சீடர்களே என்று சொன்னார். அதை கண்ட அவர்கள் வெக்கி தலை குனிந்தனர். ஒருவர் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் சமமாக எடுத்துக்கொண்டு பொறுமையாக இருந்தால் அவரை இந்த உலகம் போற்றும் என்பதை அறிகிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்ளுதல் தலை என்கின்ற பண்புடையவர்களே, தலை சிறந்த சான்றோர்கள் நேயர்களே, நன்றி, வணக்கம்.
5: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
0: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் பாட்டு பெட்டி. தமிழ் திரைப்படங்களில் சங்க இலக்கிய சொற்கள் பயன்படுத்தப்பட்ட பாடல்கள் சில உண்டு. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடல் வரிகளை கொண்டு ஏஆர் ரஹ்மான் இசையில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் 2007 வெளிவந்த திரைப்படம் சிவாஜி. இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற பூம்பாவா ஆம்பல் ஆம்பல் புந்தகையோ மொவ்வல் மொவ்வல் என்று தொடங்கும் இப்பாடல் இடம்பெற்ற ஆம்பல் என்ற சொல் அல்லி மலரை குறிப்பிட்டு சங்ககால இலக்கியங்களான 8 தொகை, 10 பாட்டு, தொல்காப்பியம் ஆகிய நூல்களில் பரவலாக காணப்படுகின்றன. கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டில் கூறப்பட்டுள்ள 99 வகையான மலர்களில் 6வது மலராக ஆம்பல் மலர் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொவ்வல் என்பது மல்லிகையை குறிக்கும். நற்றினை, அகநானூறு, அகப்பொருள் சார்ந்த சங்க இலக்கியங்களில் இயற்கையின் அழகையும் தலைவியின் அழகையும் முல்லை நிலத்தின் சிறப்பையும் விவரிக்கும் போது மொவ்வல் மலரை குறிப்பிடப்பட்டுள்ளது.

தேவாரத்திலும் ஒவ்வொல் நீர்மலர் மேலுரை என ஒவ்வொல் மலர் குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இந்த அழகிய மலர்களை திரைப்பட பாடல்களை நமக்கு தந்தவர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பாட்டு பெட்டி. இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற முப்படையைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி பதக்கங்களை பெற்றுத்தந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முப்படையைச் சேர்ந்தவர்கள் 6 தங்கம், 11 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களை வென்றதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தீவிர பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பதக்கம் வென்றவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட

0: பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இலவச வேட்டி சேலை வந்து பணிகள் வெகு விரைவாக நடந்துட்டு இருக்குது. எல்லா பக்கமும் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் கொடுத்தாச்சு. நெசவாளர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. துறை அதிகாரிகளோட எல்லா ஆலோசனையும் பண்ணி இந்த வாரம் அவங்களுக்கு கூலி உயர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியே வரும். ஈரோடு மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓடைகளை தூர் வருவது சம்பந்தமாக, அதே போல சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஆய்வு பண்ணி அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். வரும் மழைக்காலத்துல வந்து ஈரோடு மாநகராட்சியில எந்தவித மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில என்னென்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.
0: சமூக மேம்பாட்டிற்காக துணை நிற்கும் நிறுவனங்களும் தனிநபர்களும் சமூக நீதி அறக்கட்டளை மூலம் பங்களிக்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு கேட்டுக்கொண்டார். இன்று சென்னையில் சமூக நீதி அறக்கட்டளையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திரு வன்னியரசு தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதியில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின் தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தாவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இக்கோரிக்கைகள் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் திருமதி பிரேமலதா

0: ஜெயகாந்த் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் முக்கம்பட்டியில் உள்ள அலங்கார மீன் வளர்ப்பு பண்ணைகளில் மத்திய மீன்வளத்துறை செயலர் டாக்டர் அபிலாஷ் லிக்கி இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். அரியலூரில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி மின்திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பொதுக்கி வைக்கப்பட்டிருந்த நட்சத்திர ஆமைகளை மீட்ட வனத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-3, 15-3 என்ற செட் கணக்கில் உகாண்டாவின் கிளாரி நமிரம்பேவை வென்றார். இதர முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நிஷல் சந்த், தேவ் ரூபாரெலியா, தன்வி பற்றி, பாருல் சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40. நேயர்கள் கேட்டு வருவது பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ்.
5: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லர். பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி, ஸ்ரீ சண்முக விலாஸ், SV ஜுவல்லர், பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
1: வெற்றிக்கு வழி வழங்குகிறார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
6: எந்த ஒரு பொதுவாழ்வு நிகழ்விற்கும் குறித்த நேரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதிலே நான் மிக குறிப்பாக இருக்கிறேன். ஆனால் சமீப நாட்களாக இந்த விஷயத்தில் இப்பொழுதெல்லாம் மெல்ல நான் மாறிவிட்டேன் என்று சொல்லலாம். ஆமாம், குறித்த நேரத்திற்கு முன்பாகவே ஒரு நிகழ்ச்சிக்கோ அல்லது வேறு எதற்குமோ நான் சென்று விடுகிறேன். இதென்ன பழக்கம், இது சரிதானா என்று கேட்பீர்கள். என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னால் ஒருவேளை என்னுடைய கருத்தோடு நீங்கள் இயந்து போவீர்கள் என்று தோன்றுகிறது. பொன்னேரியிலே ஒரு கல்லூரியிலே பேச கூப்பிட்டிருந்தார்கள். 10 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது என்று சொன்னார்கள். நான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த பொதுஜன தொடர்பு அதிகாரியிடத்திலே சொன்னேன், நான் 9:30 வந்து விடுகிறேனே என்றேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சரியாக 10 மணிக்கு வந்தால் போதும் என்றார். இல்லை இல்லை, நான் 9:30 தான் வருவேன் என்று சொன்னேன். ஏன் என்று சொன்னால், முதல்வர் அறையிலே அமர வைத்து முந்திரி பருப்பு, சிப்ஸு, குடிக்க இளநீர் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் எங்கேருந்து 10 மணிக்கு மேடை ஏறுறது? 10:30 ஆகிடுவது அல்லவா? எனவே நான் தயவுசெய்து முன்னதாகவே வந்து விடுகிறேன். அந்த உபசரிப்பை எல்லாம் முன்னாடி முடித்துக் கொள்ளுங்கள். 1000-2000 பிள்ளைகளை காக்க வைப்பது

0: முறையல்ல, சரியல்ல, எனவே தயவுசெய்து என்னுடைய பாணிக்கு நீங்கள் மாறுங்கள் என்று அவரிடத்திலே கேட்டுக்கொண்டேன். ஆனால் அந்த கல்லூரியில் நடந்த இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். 10-20 வரைக்கும் அந்த கல்லூரியினுடைய தலைவர் வரவே இல்லை. நான் சொன்னேன், முதல்வரிடத்திலே பிள்ளைகள் எல்லாம் காத்திருக்கிறார்களே, நாம் ஆரம்பித்து விடுவோமே, தலைவர் பாடு வந்து சேர்ந்து கொள்ளட்டுமே என்றேன். அவர் பயப்படுகிறார், தண்டித்து விடுவாரோ கண்டித்து விடுவாரோ என்று. அப்படிப்பட்ட நிலைமையிலே முதல்வர் இருக்கிறார், அதை நம்ம குறை சொல்லவில்லை. அவர் தவிர்த்தார் என்பதை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் 10:30க்குத்தான் அந்த தலைவர் வந்தார். சரி என்று ஆரம்பித்தோம், பிள்ளைகளை எல்லாம் காக்க வைத்தோமே என்கிற குற்ற உணர்வு எனக்கு நிறைய இருந்தது. இப்ப வந்துருவார், இப்ப வந்துருவார், பராக் பராக்குன்னு சொல்லி இப்படி அரை மணி நேரம் கடத்திட்டாங்களே என்று எனக்கு ரொம்ப வருத்தம். அது இருக்கட்டும். கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட், என்னுடைய பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கணும். அதற்காக அமைந்த கரையில் இருக்கிற ஒரு சேவை மையத்திற்கு 4:30 என்னை வர சொல்லியிருந்தார்கள். நான் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குமோ என்று கூடுதலாக நேரம் வைத்து போனேன். நான் முன்னதாகவே போய்விட்டேன். சரி, முன்னதாக போனால் ஏன் இவ்வளவு முன்னதாக வந்தீர்கள், உட்காருங்கள் என்று மூலையில உட்காருங்கள் என்று சொல்வார்கள் என்று பார்த்தால் என்னை உடனே அனுமதித்து விட்டார்கள். ஓ, முன்னதாக வருவதில் இப்படி கூட நன்மை இருக்கிறதா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு நிகழ்வுக்கும், உதாரணமாக நாம் வந்து ரயிலை பிடிப்பதாக இருந்தாலும் சரி, விமானத்திலே ஏறுவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முகூர்த்தமாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி, வெகு முன்னதாக சென்று விட்டால் அதிலே சில நன்மைகள் இருக்கின்றன என்பதை நான் கண்டுகொண்டேன். எனவே அதை பின்பற்ற முடியுமா என்று ஒவ்வொருவரும் முயன்று பாருங்கள். எந்த இடத்திற்கு நாம் சீக்கிரம் சென்றுவிடக்கூடாது என்று சொன்னால், ஒரு இல்லத்திலே நம்மை விருந்திற்கு அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகச்சரியான நேரத்துக்கு நுழைய வேண்டும். நான் என்ன செய்வேன், 5-10 நிமிடம் முன்னதாக போய் அந்த வீடு தொலைதூரத்திலே தெரிகிற தூரத்திலே வண்டியை நிறுத்தி கொண்டு காத்து கொண்டே இருப்பேன். ஏனென்று சொன்னால், திடீரென்று விருந்தினர் முன்னதாக வந்துவிட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு கையும் உடலை காலும் உடலை ஒருபாடு வந்துட்டாரு, இன்னும் அடுப்பில் விஷயம் இருக்குதுன்னு வரவேற்புறேன்னு அப்படி போட்டு வச்சிருக்கேன் என்றெல்லாம் அவர்கள் சங்கடப்படுவார்கள். எனவே அன்பு கூர்ந்து இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் எல்லாம் நாம் நேரத்திற்கு முன்பாகவே சென்று விடுவதை பற்றி அன்பு கூர்ந்து பரிசீலியுங்கள். குறித்த நேரம் என்பது நல்ல பழக்கம் என்றால், குறித்த நேரத்துக்கு மிக முன்பாகவே சென்று விடுவது மிக மிக நல்ல பழக்கம் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.
1: வெற்றிக்கு வழி. வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கிய வெற்றிக்கு வழி. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லர்கள். பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி, ஸ்ரீ சண்முக விலாஸ், எஸ்வி ஜுவல்லர், பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:45.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
2: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை.

0: தூய தங்கம் பாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: ஆகாஷ்வாணி
2: ஓம் சக்தி
1: நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.

0: தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம்.
1: காவிரி தந்த வளம் காற்றோடு கலந்து வீசும் அழகிய மண் கதிராமங்கலம்.
2: பச்சை பட்டாடை போர்த்திய வயல்வெளிகள் கண்களுக்கு விருந்தாக.
1: வரப்போரும் வீசும் தென்றல் மனதுக்கு இனிமையான இசையாக.
2: நீர்நிலைகளில் தவழும் அலைகள் இயற்கையின் கவிதையாக திகழ்கின்றன.
1: கோயில் மணியோசை காற்றில் கலக்க இறைவியை நாடி வரும் பக்தர்களின் பக்தி பயணம் இந்த மண்ணுக்கு மேலும் ஆன்மீக அழகை சேர்க்கிறது.
2: இவ்வழகிய கதிராமங்கலத்தில் எழிலாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றாள் அம்பாள் ஸ்ரீ வனதுர்க்கா பரமேஸ்வரி.
1: வாழ்வளிக்கும் வனதுர்க்கை அம்பாளின் அற்புதங்களை அனைவரும் தரிசிக்க இதோ இத்திருத்தலத்தில் நுழைகிறோம்.

0: இத்திருத்தலம் மூன்று நிலை ஐந்து கலசங்களுடன் கிழக்கு நோக்கி கம்பீரமாக அமைந்துள்ளது. இக்கோயில் எதிரில் தாமரை தடாக தீர்த்தமானது அமைந்துள்ளது. அம்மனுக்கு எதிரே சிம்ம வாகனம் அற்புதமாக காட்சியளிக்கின்றது.
1: கருவறை வாசலுக்கு மேல் சக்தியின் வடிவங்களான சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சண்டகண்டி, கூஷ்மாண்டி, ஸ்கந்த மாதா, சித்திதாயினி, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரின் வலது மேற்கரமானது தீவினை அறுக்கும் பிரத்யோகக்கரமாக உள்ளது, சிறப்பானதாகும்.
1: இடது மேற்கரத்தில் சங்கு, வலது கீழ்கரத்தில் அபய வரத ஹஸ்தம், இடுப்பில் கை வைத்து எழிலான பாவனை கொண்டு தாமரை வீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்கிறார் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்பாள்.
0: கதிர் மதியும் உதயம் என கமலமுகம் தான் மலர,
1: மதிய விழ நகை சிந்தி மயங்கி விழி வண்டாட,
0: மார்பேறி பொன்னணிகள் அருள்கரத்து வேர்வையழ,
1: சுபம் காட்டும் திருவடிகள் குங்குமத்தில் அழுந்திவிட,
0: தேரழகு கதிர்தேவி திருக்கோலம்

0: கோயிலின் ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய குருக்கள் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள்.
1: பொன்னியின் வடவால் ஓங்கி பூசர நிலைத்து வாழும் தன்னிகர் கம்பன் வாழ்ந்த தனி நகராகும். வெண்ணெய் பொன்னமர்ந்த துர்காதேவி பொற்பாதம் போற்றி பன்னரும் புகழும் பெற்று வாழ்வோமே. காவிரி நதியின் வடது பாகத்தில் ஸ்ரீ அன்னை மனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு கதிராமங்கலம் என்று பெயர். பூர்வீகத்திலிருந்து இந்த சம்பால் இருக்கிற இடம் வந்து சிவமல்லிகாவ நட்சத்திரம்னு பேர். சிவமல்லிகை காட்டில் தான் இந்த அம்பாள் இருக்கா. அகஸ்தியர் தென்பாகம் வரும்பொழுது சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் இவங்க அசுரெல்லாம் வழிமறைக்கும்போது பார்வதியானவளை பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணுற பார்வதியானவளை இங்கே தபஸ் இருந்து துர்கையாக சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன்கிற அசுர வதம் பண்ணினதாக புராணங்கள்.

0: மேலும் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள் இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்கள் பூஜைகள் குறித்து நம்மிடையே தெரிவித்த போது,
1: மிருகண்ட மகரிஷி புத்திரசோகம் வந்து மார்க்கண்டேயருக்கு 16 வயது சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணதாக இருக்கிறது. இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து மிருகண்டு மகரிஷி ரொம்ப உருகி வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொள்ளும் பொழுது திருக்கடையூர் போய் அபிராமி அமிர்த கடேஸ்வரர் பூஜித்து வர சொல்லுங்கள், பையனை சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கும் என்று அம்பாள் அனுகிரகம் பண்ணினதாக இந்த ஸ்தல விசேஷம். இந்த அம்பாள் வந்து கிழக்கு பாத்த சன்னதி, வேற எந்த ஊரிலும் கிழக்கு பாத்த சன்னதி கிடையாது. இந்த ஒரு விசேஷம் என்னென்றால், பத்மாசனத்தில் தபஸ் இருக்கா அந்த அம்பாள், பின்னாடி அம்மன் உருவமும் சர்ப்பாகாரமாக இருக்கும், பாம்பு படம் எடுத்தது போல். பொதுவாக ராகுக்கு அதிதேவதை துர்கை, இது அம்பாள் ராகு சுரூபமாக இருப்பது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து ஆடி மாதம் விசேஷம், புரட்டாசி மாதம் நவராத்திரி ரொம்ப விசேஷம், 10 நாள் விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி பங்குனி மாதம்தான் நவராத்திரி, அதுமாதிரி ஆஷாட நவராத்திரி. இந்த கோயிலில் வந்து சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு பொதுவாக இந்த ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும். இங்கே ஆடி திருவிழான்னு ஒரு பால் கொடாபிஷேகம் ஒன்று விசேஷமாக பண்ணிட்டு வரா. மேலே ஆகாசம் திறந்திருக்கும், அதாவது தினசரி அம்பாள் காசிக்கு போயிட்டு வரதா ஐதீகம். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அம்பாள் மேலே படும். இந்த அம்பாளுக்கு என்னன்னாக்கா சதுர்புஜம், சௌவர்ணாம் புஜமத்தியகாம் திரீணாம் சௌதாமணி சன்னிபாம் சங்கம் சக்கரவர அபயூர் ததத்தீம் இந்தோக்கலாம் பிப்ரதீம் கிரைவேயாங்கத ஹார குண்டதராம் ஆகண்டலாத்தேஸ்துதாம் தியாயேத் விந்திய நிவாசினியும் சசுமுகியும் பார்சஸ்த பஞ்சானனாம். இந்த அம்பாள் கிழக்கு பார்த்து அருள் புரித்து சதுர்புஜமாக உள்ளதால் சங்கு சக்கரம் அபய ஊரு ஹஸ்தம், சக்கரம் வந்து பிரயோக சக்கரம், அதாவது நீதி விவகாரம், குடும்ப தகராறுகள், தம்பதி அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த ஸ்தலத்தில் ராகு காலத்தில் வந்து தீபம் போட்டு அம்பாளை அர்ச்சனை பண்ணி மனமுருக வேண்டினால் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கல்யாணமாகாத கன்னிகைகள், புருஷர்கள், குழந்தைகள் எல்லாருக்கும், கல்யாணமாகாதவர்களுக்கு இங்கே திருமணமாகும். இது பிரார்த்தனை தான், இந்த அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அத்தனையும் கிடைக்கும். இதோ இப்போ கூட நீட் தேர்வுக்கு எல்லாருமே பரீட்சை எழுதி நிறைய ஸ்டெதஸ்கோப்லாம் மாட்டியிருக்கா, அம்பாளுக்கு தொட்டில் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி நீட் தேர்வுக்காக அவங்க வந்து ஸ்டெதஸ்கோப் நிறையா மாட்டியிருக்கா. அதேமாரி ஒவ்வொன்றும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறா எல்லா காரியமும் நடக்கிறது.

0: இத்திருக்கோயிலின் செயல் அலுவலர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இத்திருத்தலம் பற்றி நம்மிடையே சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்.
1: இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து காவிரி பூம்பட்டினம் செல்லக்கூடிய பூம்புகார் சாலை என்ற சாலையில் திருக்கோடி காவல் என்ற திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்திற்கு அடுத்ததாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. கதிர் வேய்ந்த மங்கலம் என்று இந்த தலத்திற்கு ஆதிகாலத்தில் பெயர் இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த பகுதியில்தான் கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அவர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது. கதிராமங்கலத்திலே காவிரி மேட்டுத்தெரு என்ற பகுதியில்தான் அவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சூரிய ஒளியும் மழை துளியும் இந்த அம்பாள் மேல் சேர்ந்து விழக்கூடிய காட்சி இங்கு காணப்பட்டதால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும், ஒரு காலத்தில் அதிகமான வெள்ளப்போக்கு ஏற்பட்டு அம்பாள் அந்த வெள்ளத்திலே மூழ்கி இருந்ததாகவும், பின்பு கம்பர் பாடல் பாட கதிரவன் ஒளி பாய்ந்து அம்பாள் மேல் ஒளிப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் இப்பகுதியில் உள்ளது. அதனால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்ற பெயர் இது போன்ற காரணங்களால் பொருந்தக்கூடிய பெயராக காணப்படுகிறது. பிற்காலத்தில் பெயர் மருவி கதிரா மங்கலம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இவர் தினமும் காசி சென்று வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இவர் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்பதற்கான உதாரணம் இக்கோயிலில் காணப்படும் காணிக்கை பொருள்.

கொண்டிருப்பார்கள். இக்கோவிலில் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கக்கூடிய அம்மனாக இந்த அம்மன் விளங்கி வருகிறார். எத்தனையோ மாணவர்கள் தாங்கள் மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும், உதவி பேராசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு ஈடேறவும் செய்துள்ளது. அனைத்து நேயர்களும் இத்திருக்கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வழிபட்டு இந்த அம்மனின் ஆசியையும் அருளையும் பெற்று செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மனை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பெயர் எஸ் வடிவேல், அம்பாளுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அம்பாள் மிருகண்ட முனிவரால் பூஜிக்கப்பட்ட வனதுர்க்கா பரமேஸ்வரி. இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே காடாக தான் இருந்தது, கோவில் கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய மக்கள் வராங்க. அம்பாளுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்கும், அம்பாளுடைய வேண்டியதை வணங்கி கேட்டால் அவங்க அனைத்தும் கொடுப்பாங்க. நம்பிக்கை உள்ள கருணை கடவுள் வனதுர்க்கா பரமேஸ்வரி தாயிடம் கிடைக்கும்.
2: என் பேர் சந்திரா, குத்தாலத்துலேருந்து வரேன். ஒரு 4-5 வருஷமாகவே வந்துட்டு இருக்கேன். வீட்டில் வந்து எங்கள் பெரியத்தை தான் சொன்னாங்க, தம்பி வந்து இந்த கோயிலில் தான் வர வாங்கி பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவன் மேரேஜ் பண்ணிட்டான், இன்னும் குழந்தையே இல்லாமல் இருக்கான். அவனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த கோயிலுக்கு நான் வருவேன். சாமி எங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன்.
3: கண்ணன் கல்லூரிலேருந்து வரேங்க. மனசுக்கு திருப்தியாக வந்து போனான், அதனால் பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் நடக்க வேண்டி வந்துருப்போம், கோயிலுக்கு வந்துருக்கேன்.
4: என் பேர் கங்கா தேவிங்க, நாங்கள் அணக்கரையிலேருந்து வரோம். இப்போ ஒரு 6 மாதமாக தான் வரோம் கோயிலுக்கு. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி வேண்டி வந்தோம், 3வது வாரமே முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஏற்ற மாதிரி பையனும் அமைச்சிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம்.
5: என் பேர் கணேசன், இந்த ஊரில் தான் வசித்து வந்து கொண்டிருக்கிறேன். பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் பல எண்ணங்களை வைத்து நமது வனதுர்க்கா பரமேஸ்வரி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அம்பாளை ராகு காலத்தில் வழிபட்டால் அனைத்து எண்ணமும் எளிதும் இனிதே ஈடேறும் என்று அனைவரும் பக்தர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பால்கோட நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து கொண்டிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறத்தினால தான் தொடர்ந்து அவங்க இன்னும் பல பேர்கள்ட்ட சொல்லி வந்துட்டுருக்காங்க. அனைத்து பக்தர்களும் வந்து அவங்களுடைய எண்ணங்களை வேண்டி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
6: என் பேர் உமா மகேஸ்வரி, நாங்கள் தேர்லந்தூர்லேருந்து வரோம். 21 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இங்கே வரும்பொழுதுலாம் ஒரு மன நிம்மதி தான் எங்களுக்கு. இங்கே வந்துட்டு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தான் தோணும். எது வேணாலும் அது என்ன நினைக்கிறோமோ அது எங்களுக்கு நிறைவாக நடந்துட்டுருக்கு.
7: கல்வியோடு பெரும் செல்வம், காரியத்து வெற்றியெல்லாம் நல்வினையால் நின் கோவில் நாடி வரும் பேர்களுக்கே தீராத வினைகளையும் தீர்க்கின்ற காரணத்தால் ஆறாத மனநோயை ஆற்ற வந்து வேண்டுகிறோம். கதிராமங்கலத்து கற்பகம் நின் தாள் போற்றி போற்றி.

0: இன்றைய நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடரில் நாம் இதுவரை தரிசித்தது வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா, அமைப்பில் உதவி ஆர் செந்தில்குமரன். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ், ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ் மயிலாடுதுறை.

0: புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
2: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

இசை தின்றல், நேயர்களின் கடித வழி விருப்பகானங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாதி ஆகியோர் விரும்பிய பாடல், பாடல் வரிகள் வைரமுத்து, தேவா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, படம் பாட்ஷா.

0: காய்களை நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணன் நிறுவனத்தின் சிக்கோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
3: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
1: நௌலெக்ட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
5: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
9: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
12: நிகழ்ச்சியின் நிறைவாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் விரும்பியது வித்யாசாகர் இசையில் ரன்.

நேயர்களின் கடித வழி விருப்பகானங்கள் கேட்டோம். நிறைவு பெறுகிறது இசை தின்றல். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

பிராணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் பிரிக்ஸ் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இதில் இடம்பெறுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மிசோரமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு நாளை நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டினார். இம்மாநாடு வடகிழக்கு மாநிலங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிப்பதற்கு பதிலாக அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தது. இருப்பினும் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க

0: ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கின் விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையம் மக்களின் கண்ணியம் மற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு ராமசுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தினார். தில்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான இடமாக ஜந்தர் மந்தர் அறிவிக்கப்பட்டதை காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது இடங்களை கண்டறிவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு 3 புதிய இடங்களை பரிந்துரைத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராம்லீலா மைதானம், புராரி மைதானம், கிழக்கு தில்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகியவை போராட்டங்களுக்கான புதிய இடமாக கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக சர்வதேச எஃகு சங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டு அறிக்கையில் இந்தியாவின் எஃகு வர்த்தகம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய பொருளாதார அடிப்படையில் பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஆய்வுக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கை.
1: இந்தியாவின் நேரடி அந்நிய முதலீட்டுக் கொள்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருகிறது. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, காப்பீடு, விண்வெளி போன்ற முக்கிய துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பாதுகாப்புத்துறையில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான உச்சவரம்பு 74% உயர்த்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, விண்வெளி மற்றும் காப்பீட்டுத் துறையில் இது 100% அளவிற்கு உயர்த்தப்பட்டது. 2014 தொடங்கி 2025 வரை 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டன. முதலீடு செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் 89 அதிகரித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்து வருவதை சுட்டிக்காட்டி பேசினார். நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டது பெரிய அளவில் பயன் தந்துள்ளதாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாராயணன் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.
0: தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாக குறை கூறினார். தொலைநோக்கு பார்வையற்ற தலைமை காரணமாகத்தான் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்கள் நலனுக்காக எவ்வித போராட்டங்களையும் நடத்தவில்லை என்று குறை கூறினார். ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை உள்ளது என்று

போதிலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறானது என்று திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் தன்னிச்சையான அதிகாரத்தை குலைக்கும் வகையில்

0: போன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் தன்னிச்சையான அதிகாரத்தை குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரோபிசோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்துக்கு கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
4: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: உழவர்களுக்கு
5: பூங்குடி, வீட்டுல இருக்கியா? அட சுபாக்கா, உள்ளார வாங்க.
6: என்ன பூங்குடி, ஆடு வளர்க்க போறேன், அதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லுங்கக்கான்னு சொன்ன. நானும் பல விஷயங்கள் எல்லாம் சொன்னனே.
5: பல விஷயங்கள் சொன்னீங்கன்னு சொன்னீங்க, ஆனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்களா?
6: ஞாபகம் இருக்கு.

0: பூங்கொடி, பிறந்த ஆட்டுக்குட்டிக்கு கால் நகங்களை எப்படி வெட்டணும்னு கேட்ட.
1: அப்பா, ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
0: அது எப்படி பூங்கொடி மறப்ப? கால் நகங்களை வெட்டுறத பொறுத்தளவு கவனிச்சு தேவையில்லாத வளர்ந்த நகங்களை தான் வெட்டணும் பூங்கொடி ஆட்டுக்குட்டிங்களுக்கு. ஏன்னா அதிகமா வெட்டினாலும் கால்ல வலி வரும், வெட்டாம விட்டாலும் கீழே காலை உரசும் போது புண்ணு இல்லைன்னா கிருமி தொற்று ஏற்பட்டு நோய் பரவ வாய்ப்பு இருக்கு.
1: ஓஹோ.
0: அப்புறம் ஆடு குட்டி போடும் போது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாக்கணும். சினையாட்ட தனியா வச்சுக்கணும். குட்டின்ற காலத்தை தோராயமா நம்ம கவனிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளணும் பூங்கொடி. பொதுவா குட்டின்ற தருணத்துல ரத்தமே விஷமாகும்.
1: என்னக்கா சொல்றீங்க, ரத்தம் எப்படி விஷமாகும்?
0: ஆடு அது வயிறு கொள்ற அளவுக்கு மட்டும்தானே தீவனம் எடுத்துக்க முடியும்.
1: ஆமா.
0: ஆனா இந்த குட்டி ஆடுங்க தாயாட்டு உடல்ல இருந்து கார்போஹைட்ரேட்டை கரைச்சி எடுத்துக்குதுங்க. இதனால தாயாடு உடம்புல உள்ள ரத்தத்துல கீட்டோன் கலப்பதுனால அந்த ரத்தமே விஷமாகிடுதான் பூங்கொடி.
1: இது எப்படிக்கா நம்ம கண்டுபிடிக்கிறது?
0: இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆடுங்களுக்கு பசி இருக்காது, எழுந்திருக்கவோ நடக்கவோ முடியாது, கால் வீங்கிரும், மூச்சு காற்று நாற்றத்தோட வெளியேறும், நடக்கிறதே பொறுமையா நடக்கும். இந்த மாதிரி நோய் தாக்கி இருக்கிறது தெரிஞ்சா உடனே ஆட்டுக்கு ப்ரொபைலின் கிளைகால் அப்படிங்கிற மருந்த ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அப்படிங்கிற விதம் கொடுக்கணும். அப்படி இல்லைனா 60 cc அளவு எடுத்து அதுல ஆட்டை குளிப்பாட்டணும். அதுவும் இல்லைனா 30 cc சோடியம் பைகார்பனேட் மருந்த நீரோட கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட ஆட்டை கவனிச்சாதான் வருஷத்துக்கு 2 குட்டி போடும் பூங்கொடி. கடைசி 2 மாதங்கள்ல குட்டியோட எடை 70% அதிகரிக்குது. அதனால குட்டிகளுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுது.
1: ஓ, அதுக்கு தேவையான ஆற்றலை தாய் ஆட்டுகிட்ட இருந்து எடுத்துக்குதுங்க, சரிதானே?
0: சரியா சொல்லிட்டிய பூங்கொடி.
1: சுபாக்கா, நம்ம ராமகண்ணா இருக்காங்கல்ல, அவங்க நல்லாவே ஆடு வளர்த்துட்டு வராங்க. ஆனா அவங்க பண்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கல.
0: அது என்ன பூங்கொடி, எங்க சொல்லு.
1: அது ஏன் சுபாக்கா, அடிக்கடி அந்த ஆடுங்களுக்கெல்லாம் கொம்பு நீக்கம் பண்றாங்க, அது பாவம் தானே, வலிக்கும்ல.
0: ஓ, அத சொல்றியா பூங்கொடி. கொம்பு நீக்கம் செய்யறதுனாலதான் ஆடுங்க ஒன்ன ஒன்ன முட்டிக்கிட்டு காயப்படுத்திக்காம இருக்கு. அது ஒரு விதத்துல ஆட்டுக்கு நல்லதுதான் பூங்கொடி. சில நேரத்துல கொம்பு உடஞ்சிரும். இந்த மாதிரி உடஞ்ச கொம்புகளால புற்றுநோய் கூட ஆடுகளுக்கு வருமா. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் கொம்பு நீக்கம் பண்றாங்க. கெடா குட்டியா இருந்தா பிறந்த 2 to 5 நாளைக்குள்ள கொம்பு நீக்கம் பண்ணலாம். இதே பெட்டை குட்டியா இருந்துச்சுன்னா 12 நாளுக்குள்ள கொம்பு நீக்கம் செய்யலாம் பூங்கொடி.
1: ஓ, அப்ப ராமுன்னு விஷயம் தெரிஞ்சதுனாலதான் அது பண்ணிட்டு வராங்க. சரி, இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச உங்களுக்கு, நீங்க ஏன் உங்க வீட்டுல 2 ஆடு வாங்கி வளர்க்கல?
0: எங்க வீட்டு கொள்ளையிலதான் அதிகமா காய்கறி பூச்செடி எல்லாம் போடுறமே பூங்கொடி. எப்படி 2த்தையும் வச்சு சமாளிக்க முடியும்? அதனாலதான் நாங்க ஆடு வளர்க்கல, ஆனா மாடுதான் வச்சிருக்கமே.
1: சரி சரி, நான் கமலாக்கா கிட்ட ஆடு வாங்கி வளர்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டிங்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியாம இருந்த. உங்க மூலமா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு.
0: அப்புறம் என்ன, கமலாக்கா கிட்ட ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்க்க ஆரம்பியே.
2: கேட்டது உழவர்களுக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
5: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
0: உழவர் அரங்கம்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
0: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
7: அது என்ன உயரமா இருக்குது?
8: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
7: அதுல என்னென்ன தாத்தா எடுப்பாங்க?
8: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
7: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
8: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு

0: வாசலுக்கே வருது இல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: அதா ONGCனால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
0: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதா கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: செல்வி அக்கா ஊர்ல இருக்காங்களா இல்லையா? இவங்கள பார்த்தே ரொம்ப நாளாவுது, எதுக்கும் கூப்பிட்டு பாப்போம். செல்வி அக்கா. அக்கா.
5: என்ன சுபா, கூப்பிட்டுகிட்டே வந்துட்டு இருக்க, என்ன விஷயம்?
4: என்னக்கா ஊர்ல இருக்கீங்களா இல்லையா?
5: சுபா, நான் ஊர்ல தான் இருக்கேன் சுபா, உன்னை தான் பார்க்க முடியல.
4: ஆமாங்கக்கா, நானும் வெளியூருக்கு பயிற்சி அங்க எங்கன்னு போயிட்டு இருந்தேன், அதனால நானும் கொஞ்சம் பிஸியாக தான் ஆயிட்டேங்க்கா.
5: ஓ, ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களோ. இந்த பிஸி ஷெடியூலில் உங்களுக்கு எப்படி இந்த செல்வி அக்காவோட ஞாபகம் வந்துச்சு சுபா?
4: அது ஒன்றும் இல்லைக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சி குறிப்பு கேட்டேன்னா தென்னை சாகுபடின்னு சொன்னாங்க. நீங்கள் வேற கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள் தென்னை மரத்தில் குறும்பையாக கொட்டுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களே, அப்பதான் இந்த ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சிய உங்களை கேட்க சொல்லணும்னு.
5: அது சரி சுபா, நல்ல தகவலா தான் சொல்லியிருக்க. இன்னைக்கு யாரு எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லு சுபா.
4: திருவாரூர் மாவட்டம் திருக்கொட்டாரத்துல இருந்து MKESAVARTHAN அப்படிங்கிறவங்க தான் சொல்ல இருக்கிறாங்களாம். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க தென்னை சாகுபடிய பத்தி.
5: அப்ப உடனே கேட்டுருவோம். என்னோட தென்னை மரத்துக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சி மூலமா வழி பிறக்குதான்னு பாப்போம்.
4: ஆ, பாப்போம் பாப்போம்.
5: ரேடியோ வை சுபா, நிகழ்ச்சியை கேட்போம்.
4: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில தென்னை சாகுபடிய பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. இத பத்தி யார் சொல்ல வந்திருக்காங்க, அவங்க எப்படி இந்த சாகுபடி செஞ்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் ஐயா, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
6: நம்ம திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாரம் திருக்கட்டாரம் ஊராட்சி மயிலப்பத்துங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கேன்.
4: மயிலப்பத்துங்களா? எத்தனை வருஷமா தென்னை சாகுபடி செய்றீங்க?
6: 2-3 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க.
4: இதுக்கு முன்னாடி?
6: இதுக்கு முன்னாடி விவசாயம் தாங்க. இப்ப மாற்று பயிரா ஒரு விவசாயம் செய்யலாம் அப்படிங்கறதுக்காக மரப்பயிர் விவசாயம் செய்யணும்ங்கிற ஒரு ஆவல செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
4: இப்பதான் போட்டிருக்கீங்க?
6: ஆமாங்க.
4: எவ்வளவு பரப்பளவு இல்லையா போட்டிருக்கீங்க?
6: 1 ஏக்கர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கு.
4: 1 ஏக்கர்ல தென்னை மட்டுங்களா?
6: தென்னை, வாழை, ஊடு பயிரா பாத்தீங்கன்னா மரப்பயிர், இந்த மாதிரி விவசாயம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
4: எப்படி திடீர்னு நீங்க விவசாயம் செஞ்சிட்டு இருந்த நீங்க மரப்பயிர் சாகுபடி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு?
6: மாற்று ஒரு விவசாயம் செய்யுமேங்கிற ஆலோசனையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
4: நிலம் எல்லாம் வச்சிருந்தீங்களா, அதுக்காக வாங்கினீங்களா?
6: நிலம் எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். 180 தென்னம்பிள்ளை நடுவு நட்டுருக்குறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தென்னம்பிள்ளைக்கும் இன்னொரு தென்னம்பிள்ளைக்கு 25 அடி இடைவெளி விட்டு ஒரு ஒரு தென்னம்பிள்ளை நடுவு செஞ்சிருக்கு.
4: இடைவெளி எல்லாம் யார்கிட்ட கேட்டுக்கிட்டீங்க?
6: உங்க வேளாண் துறை அதிகாரி கிட்ட ஒருத்தட்ட விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
4: கன்றுலாம் எங்கயா வாங்கினீங்க?
6: நானே பதியம் போட்டு தென்னம்பிள்ளை தயார் பண்ணி வச்சது.
4: அந்த தேங்காய் வெளியில வாங்கினதா இல்ல உங்க வீட்டுல உள்ளதா?
6: வாங்கினது வெளியில இருந்து, தேங்காய் வாங்கி பதியம் போட்டு அதை முளைப்பு நல்ல முளைப்பு திறன் உள்ள வந்ததை எடுத்து செலக்ட் பண்ணி அது ஒவ்வொரு குடியும் 1:1 இல்ல 2:2 தேங்காய் தகுந்த மாதிரி அந்த காய் மணியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி குழியை வெட்டி அதுல மக்குன உரம், வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் போட்டு கொட்டி ஒரு ஒரு தென்னம்பிள்ளையும் காய மூடாத அளவுக்கு அந்த முளைப்பு உள்ள தெரிகிற மாதிரி மண்ணை நல்லா அணைச்சி தண்ணி நிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன்.
4: தென்னங்கண்ணுன்னு வெளியில நீங்க வாங்காம தேங்காயா வாங்கி அதை நீங்க பதியம் போட்டு தென்னங்கண்ணை உற்பத்தி செஞ்சு நடவு செஞ்சிருக்கீங்க. தேங்காயோட அளவை பார்த்து குழியோட அளவு மாறும்னு சொன்னீங்க இல்லையா?
6: ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழி வெட்டிக்கணும். சவுடு மண்ணுனா அதுக்கு தகுந்த மாதிரி, களிப்பு மண்ணுனா அதுக்கு தகுந்த மாதிரி, வண்டல் மண், அது மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழியை வெட்டி அதை வந்து நம்ம பராமரிச்சு அது உடனே குழியை வெட்டி உடனே நம்ம பதியம் பண்ணக்கூடாது. குழியை வெட்டி ஒரு 3 நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு சூரிய ஒளி போடுற மாதிரி நம்ம அதை வந்து
4: ஆற போடணும்.
6: அந்த ஆற போட்டு அந்த மாதிரி பராமரிக்கணும்.
4: ஆற போட்டு அடி உரம் என்ன கொடுத்தீங்க?
6: அடி உரம் மக்கின தொழு உரம், உப்பு, கருக்கா நெல் துத்துவாங்களா அந்த கருக்காவை போட்டு கொட்டி அதுக்கப்புறம் மண்ணு எடுத்தோங்கள அந்த மண்ணை போட்டு துத்து முழுமையா போட்டு மூடக்கூடாது. தென்னம்பிள்ளை காய் ஆறளவு தெரியற மாதிரி வச்சு மூடணும்.
4: அது எதனால?
6: மட்டை விரிகிற டைம்ல வந்து அப்படியே நின்னுபடும், சீக்கிரம் வளராது தென்னம்பிள்ளை.
4: ஓஹோ.
6: அந்த மட்டை தேங்காய் மட்டை தெரிய ஒரு பட்டும் படாம தெரியற அளவுக்கு மண்ணை போட்டு மூடணும். அப்படி மூடி வைக்கும் போதுதான் மட்டை நல்ல வீரியமா

0: வளர்றதுக்கு சாதகமா இருக்கும்.
1: இப்ப எந்த அளவுல இருக்கு அந்த நீங்க வச்ச கன்றுகள்லாம்?
0: எல்லாம் இப்ப 2 மட்டம் 3 மட்டம் வர்ற அளவு விரிகிற அளவுக்கு இருக்குங்க.
1: இப்ப நீங்க 180 தென்னங்கன்று நட்டு இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே ஒருத்தவங்கள்ட்டே வாங்கின ஒரே ரகமா இல்ல வெளியில கலந்து அந்த மாதிரி வாங்கினா?
0: கலந்து ஒவ்வொரு இடத்துல என்னுடைய வேலை பாத்தீங்கன்னா தேங்காய் பறிக்கிறது தான் வேலையே. நமக்கு முழு நேரமா நமக்கு யாரு தேங்காய் பறிக்க கூப்பிட்டாலும் தேங்காய் பறிச்சு கொடுப்போம்.
1: மரம் ஏறுவீங்களா?
0: மரம்
1: எப்படி அந்த மிஷின் அந்த மாதிரிலாம் இல்லாம?
0: இல்ல இந்த கிட்டு வச்சிருக்கேன்,
1: அதை வச்சுதான் ஏறுவீங்க?
0: ஆமா.
1: இதுக்கு முன்னாடி அது இல்லாம
0: முன்னாடி எல்லாம் தலைகீர் போட்டு சும்மா வெறுமனே தான் ஏறிக்கிட்டு இருந்தேன்.
1: ஓஹோ.
0: இந்த கருவி வச்சு பயன்படுத்துறதுனால எளிமையா ஏறி பறிக்கிறதுக்கு சாதகமா இருக்கு.
1: மரம் ஏறி தேங்காய் பறிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப வந்து ஒரு தென்னந்தோப்புக்கே உரிமையாளரா மாறி இருக்கீங்க இல்லையா? மகிழ்ச்சியா இருக்கா உங்களுக்கு?
0: கண்டிப்பா அளப்பெரிய ஒரு மகிழ்ச்சிங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம சொந்தமா ஒரு தென்னை மரத்தை உருவாக்குறமேங்கிறது அது நமக்கு ஒரு அளப்பெரிய மகிழ்ச்சி தாங்க.
1: இப்ப வந்து நல்ல ரகம் மரம் எல்லாம் பாத்திருப்பீங்க, இது நல்லா காய்க்குது. இப்ப 2 வருஷம் கண்ணா இருக்கு, 2-3 மட்டை நல்லா விரியற மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னீங்க. அடி உரம், தொழு உரம், உப்பு அதெல்லாம் போட்டேன்னு சொன்னீங்க, அந்த கருக்காய் அதெல்லாம். அதுக்கப்புறம் என்ன நாங்க பராமரிக்கணும் ஒரு தென்னங்கண்ணை வச்சா?
0: அது ஒண்ணு பராமரிப்புலாம் உங்களுக்கு தண்ணி காய்ச்சலும் பாய்ச்சலமா இருக்கணும், ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது. தண்ணி அதிகமா விட்டோம்னா வேரேடுகள் வந்துடும். காயினும் கொஞ்சம் நீரோட்டம் கொடுக்கணும், காயினும் நீரோட்டம் கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் தென்னம்பிள்ளை நல்லா வளரும்.
1: அப்ப நீங்க வந்து அடி உரம் வச்சது மட்டும்தான் 2 வருஷத்துல?
0: ஆமாங்க.
1: அதுக்கப்புறம் உரம்லாம் எதுவும் வைக்கல?
0: அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ்ங்கிற ஒரு உரம் ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த 20x20x12 ஒரு உரம் இருக்கு கலப்பு உரம். அந்த உரத்தை வந்து 1 வருஷத்துக்கு 1 முறை வைப்பேன்.
1: இனிமேதான் வந்து அந்த தென்னைக்குன்னு உள்ள பிரத்யேகமா இருக்கிற அந்த TNA-லாம் இருக்கு இல்லையா?
0: சில பேர் சொல்லியிருக்காங்க கோகனட் மிக்சர் எல்லாம் வாங்கி வைங்க அப்படின்னு. அது வந்து பால் வர டைம்லதான் அது வைக்கணும், குடும்ப கொட்டாம இருக்கிறதுக்கு.
1: இப்ப 25 அடி இடைவெளி விட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்கிடையில நிறைய மரங்களும்
0: என்னென்ன?
1: குறுகிய கால பயிரா இருக்கும், 1 வருடத்துக்குள்ள இந்த மரவள்ளி கிழங்கு காய்கறி அந்த மாதிரி போட்டாங்கன்னா உடனே எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்.
0: இடையில கத்திரி செடி எல்லாம் போட்டிருக்கேன்.
1: மரமே வச்சிருக்கீங்களே?
0: ஆமாங்க. இதுல இடையிலயும் வாழை வாழை, ஏன்னா கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நீரோட்டத்தை வந்து அதிகமா எடுத்து அது வளருங்கிறதுக்காக இடையில வாழையும் போட்டிருக்கேன்.
1: ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கோ, அதுக்காக வாழையும் போட்டிருக்கீங்களா?
0: ஆமாங்க.
1: வரிசைக்கு வரிசை தென்னை போட்டிருக்கீங்களா, அந்த இடைவெளியில வச்சிருக்கீங்க?
0: ஆமாங்க, இடைவெளியில. ஒரு தென்னம்பிள்ளைக்கும் ஒரு தென்னம்பிள்ளை 25 அடி இடைவெளி இருக்குன்னா அது இடையில ஒரு மரக்கண்ணு ஒரு வாழை அப்படி வச்சிருக்கு.
1: இது யாரோட ஆலோசனை படி செஞ்சீங்கயா?
0: அவங்க வேளாண் துறையில தான் சொல்லியிருந்தாங்க.
1: அது நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்களா?
0: நல்லா இருக்குங்க.
1: தென்னங்கண்ணை வச்ச பிறகுதான் இதெல்லாம் வச்சீங்களா?
0: ஆமா, இதுக்கு முன்னாடி வாழையை வச்சுட்டேன். வாழை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தென்னம்பிள்ளையே வச்சேன்.
1: அந்த கன்றுகள்லாம் எங்க இருந்து வாங்கினீங்க?
0: மரக்கன்றுகள் திருவாரூர், 5 ரூபான்னு ஒரு கண்ணு விலைன்னு சொல்லி வாங்கி.
1: தேக்கு எல்லாம் வச்சிருக்கீங்க?
0: தேக்கு,
1: குமிழ் தேக்கு எல்லாம் வச்சிருக்கீங்களா?
0: குமிழ் தேக்கு, மஞ்சள் கடம்ப, மலைவேம்பு, இந்த மாதிரி ரகம் எல்லாம் வச்சிருக்கேன்.
1: கருங்காலி?
0: கருங்காலி இல்ல வைக்கலீங்க.
1: நம்ம பகுதிக்கு என்ன வருமோ நாட்டு மரங்கள் எல்லாமே வச்சிருக்கீங்க? மகா கண்ணி
0: வேலி ஓரமெல்லாம் பூவரசு வச்சிருக்கேன், பூவரசுன்னு தனியா கண்ணு வாங்கி வச்சிருக்கேன்.
1: இப்ப நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே மரப்பயிருங்கிறதுனால இது பல வருஷங்கள் கழிச்சுதான் உங்களுக்கு பயன் தரும் இல்லையா?
0: தரும். இடையில கத்திரி, வெண்டைக்காய், கொத்தவரை இதெல்லாம் போட்டு நம்ம அன்னைக்கு இது பண்ணிப்போம். வாழை நமக்கு பூ கொடுக்கும், வாழைப்பூ எல்லாம் இடையில வரும். வாழை தரு கல்யாண ஆப தேவைகள்லாம் ஒரு ஜோடி 500 ரூபான்ட்டு வாழை மரம் வாங்குவாங்க, கொடுப்பாங்க. மண்டபத்துல வந்து கேட்பாங்க, தேவைகள்லாம் சுபகாரியங்கள்லாம் கேட்பாங்க, கொடுப்பாங்க.
1: ஒரு முதலீடு மாதிரி இப்ப வச்சிருக்கீங்க எல்லா மரங்களையும். அதுக்கு இடையில இப்ப காய்கறி வந்து உங்க வீட்டு தேவைக்காக விற்பனைக்கெல்லாம் உண்டுங்களா?
0: வீட்டுக்கு தேவைக்கு வச்சிருப்போம். யாரும் நண்பர்கள் வருவாங்க, கேசவன் வச்சிருக்காப்ல கேப்டா கொடுப்பான்னு சொல்லிட்டு வந்து வேலைக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க.
1: இப்ப இந்த மரப்பயிர்களுக்கு பராமரிப்புனா என்னென்னலாம் பண்ணுவீங்கய்யா? தினந்தோறும் இதை பாக்கணுமா இல்ல மரங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி தண்ணி விட்டா மட்டும் போதுமா, அத பத்தி சொல்லுங்களேன்.
0: காலையிலயும் மாலையிலயும் போய் மரத்தை சுத்தி பாக்கணும், மரம் துளிர் அடிச்சிருக்கா, ஏதாவது பக்க கிளைகள் ஏதாவது வந்திருக்குதா, இப்படி தண்ணி நீரோட்டம் இருக்கா இல்ல காஞ்சிருக்கா அங்கிறத டெய்லியும் 1 to 1 நாள் இல்ல காலையிலயும் மாலையிலயும் போய் கவனிக்கணும். அப்பதான் அதனுடைய மரத்தினுடைய எது கவாத்து பண்ணலாம். கிளைகள்லாம் வெடிச்சு வருதுங்களா, அது மரம் சில பாத்தீங்கன்னா முண்டு முடிச்சமா வரும், அதெல்லாம் கவாத்து பண்ணி விடணும்.
1: எந்த மாதிரியான மரங்களுக்கு எல்லாம் இப்பவே கவாத்து பண்ணணும்?
0: ஆமா, அத திசு விட்டுன்னு ஒரு மரம், தேக்கு, மகாகனி கூட. சில மகாகனி பாத்தீங்கன்னா கிளைகள் வருது, அந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விடணும். இந்த மாதிரிலாம் அப்பப்ப செஞ்சுக்கிட்டே அப்படியே பாத்தீங்கன்னா புல்லுங்கெல்லாம் நிறைய முளைச்சிருக்கும், அது பிரஸ் கட் வச்சிருக்கேன். அப்பப்ப சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ணி விட்டு மரத்தை சுத்தி களைக்குட்டால மண்ணை கிளறி விடணும். கிளறி விட்டு அந்த மக்கின சாணி எருவெல்லாம் ஒரு ஒரு கூட, ஒரு மரத்துக்கு ஒரு அண்ணன் கூட மக்கின சாணி எருவை கூட்டிடுவோம்.
1: எத்தனை நாளைக்கு ஒரு தடவை? இதெல்லாம்
0: 2 மாசத்துக்கு 1 முறை.
1: 2 மாசத்துக்கு 1 தடவை உரம்?

0: வரம் வச்சிருவோம்
1: எல்லா மரங்களுக்கும்.
0: எல்லா மரங்களுக்கும்.
1: இது எப்படி மாடு வச்சிருக்கீங்களா, வெளியிலேருந்து வாங்குறீங்களா?
0: மாடு எங்கள் வீட்டிலேயே சொந்தமாக மாடு வச்சிருக்கோம்.
1: எத்தனை மாடுங்க வச்சிருக்கீங்க?
0: நாலு மாடு இருக்குங்க.
1: அதில் வர எருக்கள்லாம் இதில் பயன்படுத்திக்கிறீங்க?
0: ஆடு ஒரு 15 ஆடு வச்சுருக்கேன். அந்த ஆட்டு புழுக்கெல்லாம் அள்ளி போட்டு இதை பராமரிச்சிருக்கோம்.
1: சரிங்க, அப்போ இயற்கை முறையில் தான் பண்ணுறீங்க?
0: ஆமாம்.
1: பொதுவாகவே மரங்களை பொறுத்தளவு செயற்கை உரத்தை விட இயற்கை உரம் வச்சா பல ஆண்டுகள் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா?
0: உண்மைதான், உண்மைதாங்க. நம்ம ரசாயன உரம் வச்சோம்னா ஒரு 6 மாதத்துக்கு நல்லா வீரியமாக வளர்கிற மாதிரி தெரியும். திரும்ப அது மருந்து வந்து வச்சா தான் அது வேலை செய்யும். அந்த மரம் திரும்ப நம்ம இயற்கையான உரம் வச்சோம்னா 1 வருஷம் இல்லை 6 மாதம் இல்லை அதை தாங்கி வளரும். திரும்ப நம்ம ஒரு 1 வருஷம் கழித்து திரும்ப அதே மாதிரி மக்கின உரம் தொழு உரம் வைக்கும்போது நல்லா வீரியமாக வளரும்.
1: இப்போ நீங்கள் வச்சிருக்க அந்த தென்னங்கன்றுகள்லாம் நெட்டை குட்டை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல,
0: அந்த குட்டை ரகங்கிறதுக்கே இடங்கடை எல்லாமே நெட்ட ரகம் தான். வச்சிருக்கிற மரம்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும்.
1: நல்லா ஹைட்டு போகிற மரம் தான் எல்லாமே.
0: எல்லாமே ஹைட்டாக வளரக்கூடியது தான்.
1: நீங்கள் எப்படிங்க ரொம்ப உயரம்லாம் ஏறுவீங்களா?
0: எவ்வளோ பெரிய 180 அடி 90 அடி வரைக்கும் உள்ள மரம்லாம் ஏறி தேங்க பறிப்போம்.
1: பொதுவாக தென்னை பராமரிப்பில் அந்த மேலே உள்ள அந்த அடசல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம், சுத்தம் பண்ணுறது.
1: சுத்தம் பண்ணுறது.
0: தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னடை, கூராஞ்சி, காஞ்சி போன கூராஞ்சி, பாலை எல்லாத்தையும், கங்குவோலை, பன்னடை எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு மஞ்சத்தூள், உப்பு, சூடம், வேப்பம் புண்ணாக்கு, பாச்சை உருண்டை இதெல்லாம் வந்து குருத்துலேருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லாத்துலேயும் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுத்தீரம் தூவி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சுத்தீரம் எல்லா மட்டையிலையும் இடுக்கில் தள்ளி விடணும். தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதல் இல்லாமல்
1: முன்னெச்சரிக்கையாகவே இதெல்லாம் பண்ணிடுவீங்க,
0: செஞ்சிருவோம்.
1: இந்த காண்டா மிருக வண்டுக்கெல்லாம் கூட கேட்கும்.
0: ஆமாம், கண்டிப்பாக எந்த விதமான பூச்சி தாக்குதலும் வராது.
1: நீங்கள் மரமும் ஏறுறீங்க, அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாடிக்கையாக கூட கூப்பிடுவாங்கல்ல உங்களை. வருஷத்துக்கு ஒரு மரம் எவ்வளோங்க காய்க்கும் தென்னை மரம்?
0: ஒரு மரம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து 90 நாளைக்கு ஒரு முறை ஒரு 150 குறைச்சலாக பறிக்கலாம்.
1: தென்னை சாகுபடிக்குன்னு ஏற்ற மண் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: அது எல்லா வகையான மண்ணிலையும் தென்னை மரம் வளருங்க. அது இந்த மண்ணில் தான் வளரும், இந்த மண்ணில் வளராது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் உப்பு மண்ணாக இருந்தால் கூட வளரும்.
1: இந்த கடலோர பகுதிகளெல்லாம் கூட பார்க்க முடியும் இல்லையா, வேதாரணியம் அந்த சைட்லாம் கூட நல்லா தென்னை மரங்கள்லாம் இருக்கும். அதனால எல்லா மண்ணிலுமே ஏற்றது தான் தென்னை. இந்தந்த ரகம்லாம் வந்து நல்லா காய்க்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா மணி நல்லா பெரிய பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா காம்புக்கு 4 காய் 5 காய் தான் தங்கும். அப்போ சின்ன சின்ன காயாக இருக்கிறது தான் ஈச்சங்குளம் மாதிரி 40 காய் 50 காய் தங்கும்.
1: ஆமாம், இதுவும் நான் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு காய் பெருசாக இருக்கும், 1-2 தான் இருக்கும்.
0: ஆமாம்,
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நிறையாவே இருக்கும் சில மரங்கள்.
0: இந்த மாதிரி உள்ளது தான் நம்ம பதியம் போட்டு முளைக்க வைக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா காய் நல்லா மணி காயாக இருக்குது, இது நல்லா காய்க்கும் அப்படின்னா அதெல்லாம் அந்தளவுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அது வச்சா காய்க்கும். ஒரு காம்புக்கு ஒரு கொலைக்கு பார்த்தீங்கன்னா 4 காய் 5 காய், அதிகபட்சம் 8 காய் 10 காய் இதுதான் இருக்கும். அதிகமாகலாம் இருக்காது. இதே சின்ன மணி உள்ள காயின்னா ஒரு கொலைக்கு 40 காய் 50 காய் இருக்கும்.
1: தென்னங்கன்ன நடவு செய்யறதுக்கு அப்படின்னு பருவம் இருக்கா? இந்த பருவத்தில் வச்சா நல்லா பிடிச்சிக்கும்.
0: ஆடி மாசத்துல தான் வைக்கணும் தென்னம்பிள்ளையே. வீரியமா அந்த வானிலைக்கும் இந்த மண்ணுக்கும் வந்தது ஆடி மாசம், ஆடி பட்டம் சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் அதிகம் போட்டு வைக்கணும்.
1: இப்ப வந்து 1 ஏக்கருக்கு 180 மரம் அப்படிங்கறது கரெக்டான தாராளமான?
0: ஆமாங்க. அப்போதான் இடைவெளி விட்டு இருந்தாதான் நல்லா மூச்சு விட்டு நல்லா அழகாக வளரும். நம்ம எதிர்பார்த்த ஈல்டை நம்ம மகசூல நம்ம எதிர்பார்க்க முடியும்.
1: சரி,
0: சும்மா கச்சமிச்சான்ட்டு நம்ம வச்ச முடிச்சிட்டிங்களா, அந்த அளவுக்குலாம் காய்ப்பு வராது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்.
2: ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில் இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
3: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: சுபா, நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரியா? திருவாரூர் மாவட்டம் திருக்கொட்டாரம் எம் கேசவர்தன்ங்கிறவங்க அவங்களுடைய தோட்டத்தில் அதிகமான தென்னை மரங்களை வச்சிருக்கதோடு இல்லாமல் 180 தென்னங்கன்னை வேற இப்போ வச்சுருக்காங்களா சுபா? தென்னங்கன்று போடும்போது எப்படி குழி போடணும், அதுக்கு என்னென்ன உரம் போட்டால் மரம் நல்லா வளரும், இப்படி நிறைய செய்திகளை

0: சொன்னாங்க கேட்டியா சுபா?
1: கேட்டுட்டுதாங்க்கா இருக்கேன். அந்த தென்னங்கண்ணை நடும்போது கூட அதை எப்படி வைக்கணும், என்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத கூட ரொம்ப தெளிவால சொல்லியிருக்காங்க. அதுவும் பாருங்கக்கா, ஆடி பட்டத்துல தென்னங்கண்ணு வச்சா நல்லா வளருமா.
0: சுபா, அது மட்டுமா, ஆடு மாடு வளர்க்குற இவங்க ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு தென்னை மரத்துக்கும் இடையில இருக்கிற இடைவெளியில இவங்க நிறைய மரக்கன்றுகள்லாம் போட்டு வளர்க்குறாங்களாம் சுபா.
1: கூடவே காய்கறி சாகுபடியும் செய்வாங்களாம். சரி வாங்கக்கா, அடுத்த பகுதியை கேட்டு குறும்ப கொட்டாம இருக்கிறதுக்கான வழி கிடைக்குதான் பார்ப்போம். வேளாண் அலுவலர்களோட ஆலோசனை பெற்று தான் வந்து இடைவெளி அதெல்லாம் வச்சு பண்றீங்க, எந்தெந்த மரங்கள் நடலாம் அப்படிதான் கேட்டு பண்றீங்க. அந்த வகையில சொட்டு நீர் பாசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா, இல்ல எதிர்காலத்துல போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
2: சொட்டு நீர் பாசனம் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து அந்த அதுக்கு ஒவ்வொரு தென்னம்பிள்ளைக்கும் ஒரு தண்ணி வாய்க்கா மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது வழியாக போர் வழியாக தண்ணி விட்டாலே அது போதும். நீங்கள் சொல்கிற மாதிரி தடலாக உள்ள ஏரியாவில் நம்ம வந்து மரப்பயிர் போட்டிருந்தோம்னா அது சொட்டு நீர் பாசனம் சாதகமாக இருக்கும்.
1: இப்போ நான் நீங்கள் இடைவெளிக்கு இடைவெளி மரமும் வச்சுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்களுக்கு நீர்லாம் கரெக்டாக சரியாக இருக்கும்.
2: அது கொல்லையில் போரை போட்டு விட்டோம்னா அது கொல்லையில் அழகாக இருக்கும்.
1: உங்கள் பகுதிகளில் நல்லா தண்ணீர் கிடைக்குமா?
2: நிலத்தடி நீர் கிடைக்குங்க, உப்பு தண்ணியெலாம் அதிகமாக கிடையாது, நல்ல தண்ணி தான்.
1: சரிங்க. இப்போ இயற்கை உரம் பயன்படுத்துறதுனால என்ன நன்மைன்னு நினைக்கிறீங்க மரங்களுக்கு?
2: இயற்கை உரம் செய்யறதுனால பூச்சி தாக்குதல்லேருந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இதே சார் ரசாயன உரம் வச்சோம்னா சீக்கிரம் பூச்சி தாக்கல் இருக்கும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓ, ரசாயன உரம் வச்சா சீக்கிரமா பூச்சி தாக்கலே வந்துடும் சொல்றீங்களா? இப்போ வந்து ஊட்டச்சத்து இல்லாத மரம் அப்படின்னு தென்னையில பார்த்தாலே தெரியும் இல்லையா? நீங்க மரம் ஏறும்போது கூட பாத்திருப்பீங்க, இது என்ன காய்ப்பு கூட கம்மியா இருக்கு.
2: நிறைய விவசாயிகள்ட்ட தென்னை மரம் வச்சிருக்கவங்கள்ட்ட சொல்றது, எர்க்கன் செடியை பக்கத்துல நடுங்க, அதுல போரான் சக்தி அதிகமா இருக்கு. நீங்க கண்ட கண்ட கெமிக்கல் எல்லாம் வாங்கி வைக்காதீங்க. எர்க்கன் செடியை பக்கத்துல தென்னை மரத்துக்கு அருகாமையில ஒரு 2 மீட்டர் 1 மீட்டர் தள்ளி ஒரு எர்க்கன் செடியை வளங்கன்னு தான் சொல்றது.
1: எர்க்கன் செடியை வளர்த்தாலே போதும்
2: போதும்.
1: சிலவங்க அதை வெட்டி அதை குளிப்பறிச்சு மூடணும்னு சொல்றாங்களே,
2: அந்த அளவுக்கு எல்லாம் அது இருக்கும். அந்த அளவுக்கு அது பலன் கொடுக்குமாங்கிறது வந்து கொடுக்கும், ஒரு 6 மாசத்துக்கு பலன் கொடுக்கும். இதே எருக்கஞ்செடியை பக்கத்தில் 1 மீட்டர் தள்ளி ஒரு 4 செடியை நட்டாலே போதும், அது வளர்த்தாலே போதும், அது இருக்கிற வரைக்கும் அது பலன் தான், ஒரு தெம்பு மாதிரி தான்.
1: இது மிளகுலாம் யோசிச்சிருக்கீங்களா? தென்னையில ஊடு பயிரா மிளகுலாம் நிறைய பேர் பண்றாங்களே,
2: அது அதை பத்திலாம் இன்னும் அது ஆலோசனை எனக்கு தெரியல.
1: உங்களோட கண்ணு ஆனா சின்னதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு யோசிக்கலாம்.
2: சொல்றாங்க சில பேர் சொன்னாங்க தேக்கு மரம் இந்த மாதிரி மகாக்கனிலாம் மிளகு செடி வளர்க்கலாம் அப்படின்னு. நம்ம தென்னை மரம் வளர்த்து அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம்.
1: சரிங்க அப்படின்ட்டு. தென்னையில பரவலா தாக்குற பூச்சிகள்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: காண்டாமிருகம் பூச்சி வரும், அடுத்த பாத்தீங்கன்னா அந்த அசுவினி மாதிரி ஒரு வெள்ளை வெள்ளையா வரும்,
1: வெள்ளை
2: அந்த பூச்சி வரும். இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா வேப்பெண்ணெய் இருக்குங்களா, அது தெளிச்சோம்னாலே அது அந்த வாடகை எதுவும் வராது.
1: காண்டாமிருக வண்டுக்கு நீங்க சொன்னீங்க அந்த சூடம் மஞ்சத்தூள் அதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த வைக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மரத்துல. வேற எதுவும் பூச்சிகளுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா?
2: ஒரு தென்னை மரத்துல அந்த மாதிரி பூச்சி இருந்துச்சு, மனக்கொட்டை பசுன்னு ஒரு ரசாயனம் வரும், அதை வாங்கி என்ன பண்ணா ஸ்ப்ரே பண்ணி உள்ளாரே இறந்து போச்சு. அப்புறம் கோணிசி வச்சு குத்தி வெளில எடுத்தேன், அந்த மரம் தப்பிச்சுக்கிடுச்சு. நல்லா இருக்கு மரம்.
1: சிவப்பு கூன் வண்டு பாத்திருக்கீங்களா?
2: பாத்துருக்கீங்க.
1: அது இப்ப நீங்க இந்த தென்னை மரங்கள் தவிர வீட்டுல எதுவும் வளர்த்திருக்கீங்களா மரங்கள்ல? ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியுது, எல்லா பூச்சிகளை பத்தியும் சொல்றீங்க. அப்ப ஏற்கனவே வளர்த்து அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
2: எங்க வீட்டுல ஒரு 90 தென்னை மரம் எங்க தாத்தா வச்சிருந்தாரு. 93 ஒரு புயல் அடிச்சு வச்சுங்களா, அப்ப எல்லா தென்னை மரமும் சாஞ்சி போச்சு. அதுல ஒரு 13 தென்னை மரம் தான் இருக்கு பாத்தீங்கன்னா, எல்லாம் 80 வருஷத்து மரம்
1: அப்ப சாஞ்சது.
2: ஆமா, 93.
1: அதுக்கப்புறம் எதுவும் மரம் நடலையா? நட்டிருந்தாலே இந்நேரம் காய்க்க ஆரம்பிச்சிருக்குமே.
2: அது அதுக்காக தான் இப்ப நான் அதை ஸ்டெப், அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருந்தேங்கல்ல, அப்ப அதை பராமரிச்சு அது மாதிரி செய்யறதுக்கான சூழ்நிலை. அப்பெல்லாம் நான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தேன்.
1: அதே இடத்துலதான் நீங்க பண்றீங்க? அந்த 13 மரமும் இருக்காப்போ?
2: இருக்குங்க. எங்க தாத்தா வச்ச காலத்துல இருக்க மரம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் பெரிய மரமே,
1: நல்லா ஹைட்டா இருக்கும், காய்ப்புங்க,
2: காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு வாரம் வைக்கிறது கூட ஒண்ணும் கிடையாது, நல்லா காய்க்குது. அந்த காலத்துல உள்ள மரம்
1: அதுல இருந்தெல்லாம் பதியம் போட்டு எடுத்து
2: பதியம் போட்டு வச்சிருக்கு.
1: மகசூல் அதிகரிக்கணும்னா என்ன நல்லா பண்ணலாம் தென்னையை பொறுத்தளவு?
2: தென்னையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா தேங்குற மாதிரி செய்யக்கூடாது. தண்ணி அதிகமா தேங்கினால காய்ப்பு குறைஞ்சிரும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஓசை பிடிச்சி இது மரத்து வேறுகிட்டே தண்ணியை விடுவாங்க, அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. மரத்துலேருந்து 2 அடி தள்ளி அப்படி தண்ணி நிறுத்தணும்னா ஒரு 2 அடி தள்ளி ஒரு வட்ட வடிவில் ஒரு பள்ளம், ஒரு 1/2 அடி பள்ளம் வெட்டி தண்ணியை வேணால் நிறுத்தலாம். அதுவும் காய்ச்சல் இல்லை, அதுவும் ஈரம் இல்லைங்கிறதுக்காக செய்யலாம். நீங்கள் அடியில் 1 அடிக்கு தண்ணிங்கன்னா ஈரம் இருக்கும், அதில் போய் தண்ணி விடுவாங்க, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது.
1: அப்போ மழை நேரத்துலலாம் நம்மளால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதிகமாக தண்ணியெலாம் நினைச்சு

0: தேங்காம தண்ணி தேங்காம நம்ம வந்து வெட்டி விடணும்,
1: நீர் தேங்காம பாத்துக்கணும்,
0: நீர் தேங்காம வந்து பள்ளம் அதுல மரத்தை சுத்தி பள்ளம் இல்லாம பாத்துக்கணும்.
1: காண்டாமிருக வண்டு வந்து அதிகமா அந்த குப்பைகள்லாம் இருக்கிறதுனால தான் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் தேங்கி போய் கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா கரையான் மற்ற மற்ற பூச்சியெல்லாம் வந்து சேர்றதுக்கும் போது அந்த காண்டாமிருகம் வண்டு வந்து கரையானை சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்கும். அப்போ அந்த மரத்தை போய் அதில் என்ன செய்யணும்னா மரத்து வேரில் போய் அப்படியே மரத்தை போய் தாக்கும்.
1: இப்போ இளநிக்காக அப்படின்னு சாகுபடி செய்யலாமா இல்லை இதில் உள்ளதை பயன்படுத்திக்கலாமா இல்லை இளநிக்கு அப்பப்போ வெட்டுறது நல்லதா அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இளநி வெட்டுறது வந்து என்னத்துக்குன்னா தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வியாபாரிகள்கிட்ட அவங்களே தென்னை மரம் வச்சுருவாங்க, அழைப்பு கொடுத்து வந்து நீங்கள் இளநி வெட்டி எடுத்துகிட்டு
1: போங்க. லாபம் எதில் அதிகம்?
0: தேங்காவில் தான் லாபம் அதிகம். இளநி குறைஞ்ச ரேட்டுக்கு வியாபாரி வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, தேங்காவில் தான் லாபமே.
1: அப்படியா? இதில் வந்து ஏறி பறிக்கிறதுக்கு ஒரு செலவு இருக்குது, அதுக்கப்புறம் அதுவும் நல்ல விலைக்கு போகாது.
0: அப்படிலாம் கிடையாது.
1: இளநினா கொஞ்சம் அதிக ரேட்டுக்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே.
0: அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, வியாபாரிக்கு வேணால் இளநி வந்து லாபமாக இருக்கலாம், மரத்து உரிமையில் இருக்க ஒன்றும் லாபம் கிடையாது, தேங்காவில் தான் லாபம்.
1: இப்போ ஒரு ஸ்டேஜில் தென்னை மரங்கள்லாம் காய்ப்பு குறையும் இல்லையா?
0: ஆமாங்க.
1: அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது மாதிரி ஆகும்?
0: அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதனுடைய காய்ப்பு தரம் வந்து குறையும். அதுக்கப்புறம் அது ஒரு 30 வருஷம் இடைவெளியில் நல்லா தான் காய்க்கும். 30-40 வருஷம் கடந்துட்டுனா அதனுடைய காய்ப்பு தரம் வந்து குறைஞ்சி போயிடும்.
1: காய்ப்பு திறன் குறைஞ்ச மரங்களை மறுபடியும் தேற்ற முடியுமா இல்லை உரங்கள்லாம் வைக்கிறது மூலமா?
0: வைக்கலாம். இந்த நிறைய பேர் இந்த ரசாயன உரம்லாம் என்னென்ன புதுசு புதுசாக ஏதோ ஒரு கம்பெனிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அதை வந்து அணுகி அதை கேட்டு செஞ்சோம்னா நல்லா காய்க்குங்க.
1: ஓஹோ. தென்னை சாகுபடிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அரசு வழங்குற திட்டங்கள் மானியங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த மாதிரி எனக்கு வந்து திருவாரூர் மாவட்டம் கடைக்குடி ஏரியா, நமக்கு அதை பற்றி என்னன்னு அந்த விவரம்லாம் தெரியல.
1: நீங்களே தான் எல்லாம் பண்ணுறீங்க?
0: ஆமாங்க, நானே இந்த செய்தித்தாள் டிவி யூடியூப் இந்த மாதிரி செய்தியை பார்த்து தான் நாங்கள் ஒன்று ஒன்றும் அந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசுவோம்.
1: சரி, விவசாய நிகழ்ச்சியெலாம் கேட்பீங்களா?
0: கேட்பேன், காரைக்கால் பண்பலையில் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஓ, எது எப்படி போனாலும் இந்த 7:30 to 8 மணிக்குள்ளே பாக்கெட்டில் செல்லு எப்பொழுதுமே இருக்கும். நிறையா விவசாயிகளுடைய நம்பர்லாம் நான் வச்சிருக்கேன் அந்த எஃப்எம் மூலமா.
1: அவங்க பேசுறவங்களோட நம்பர் நோட் பண்ணிப்பீங்க? ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்களா?
0: பேசியிருக்கேன்.
1: ஒரு தென்னை மரம் நல்ல மகசூல் தரணும், நல்ல லாபகரமா அந்த சாகுபடி ஆகணும் அப்படின்னா ஒரு தென்னை வச்சிருக்கிற ஒரு விவசாயிய நீங்க மத்தவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுப்பீங்க?
0: அதாவது ஒரு தென்னை மரத்துல வந்து அருவாவை கொத்தக்கூடாது. ஒரு மரம் இருக்குன்னா நம்ம புள்ள மாதிரி நம்ம உடம்பு வந்து கொத்துனா தாங்க முடியுமா? அந்த மரத்தை வந்து அருவாளில் கொத்தணும்னா அது வழியாக அதுக்கு வந்து பாய்சன் ஆகிடும், போற விழுந்த மாதிரி ஆகிடும். எக்காரணத்தை மட்டும் அருவாளையோ கத்தியாலையோ ஒரு கயிறை போட்டு கட்டவே கூடாது.
1: கயிறும் கட்டக்கூடாது?
0: கயிறும் கட்டக்கூடாது. அதுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரியாக அது என்ன பேச மட்டும்தானம்மா தெரியாது அந்த மரத்துக்கு. பார்த்த எல்லா உணர்வுகள் இருக்குது, பேச மட்டும்தான் தெரியாது. சரியான முறையில் காய்ப்பு இல்லை, குறும்ப கொட்டுது அப்படின்னா என்னடா உனக்கு பிரச்சனை, என்னடா செய்யுது
1: அப்படி பேசுவீங்க?
0: பேசணும். மரத்துக்கு யாராக இருந்தாலும் சரி, என்னடா செய்யுது உனக்கு, ஏன்டா உனக்கு என்ன தண்ணி கொடுக்கலையா, உனக்கு என்ன மரமட்டை ஏதாவது இடைஞ்சலாக இருக்கா, ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரெண்டு தட்டை தட்டி மரத்தை தட்டினோம்னா நல்லா அன்பாக தட்டணும். ஆறுதலான ஒரு வார்த்தையை பேசி நம்ம தட்டினாலே காய்க்க ஆரம்பிக்கும்.
1: அப்படிங்களா?
0: அறிவுபூர்வமாக உண்மை அது. ஆமாங்க, இந்த மாதிரிலாம் அது அவசரிகம் பண்ணுற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் அதை பண்ணக்கூடாது.
1: அசௌகரிகம் பண்ணக்கூடாது,
0: பண்ணக்கூடாது. பக்கத்தில் வந்து ஒரு மாமரமோ ஒரு வேப்ப மரமோ
1: நிழல் படுற மாதிரி
0: அது வந்து உராயக்கூடாது.
1: உராயிறது
0: உராயமா ஃப்ரீயாக இருக்கணும். அப்போதான் அதுக்கு வந்து காய்க்கிற தன்மை, நல்ல மகசூல் கொடுக்குற தன்மை அதுக்கு அதிகப்படியாக இருக்கும். போய் ஒரு மூங்கி மரமோ ஒரு வேப்ப மரமோ ஒரு தூங்கி மரமோ எந்த ஒரு மரமும் இடைஞ்சலாக இருந்தாலும் அது காய்க்காது. இது ஒரு முதல் கட்டம். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தண்ணியும் விடக்கூடாது மரத்துக்கு, உரமும் கண்டமுன்னு வைக்கக்கூடாது. இயற்கையாக அந்த மண்ணில் என்ன சத்து இருக்கோ அதை எடுத்து அது வீரியமாக வளர்ந்து அது காய் கொடுக்கும். நம்ம என்னன்னா அது கெமிக்கல் இந்த டிஎப்பு வைப்போம், பொட்டாசியம் வைப்போம், மீன் அமிலம் அது இதுன்னு கண்டமுன்னா தென்னை மரத்துக்கு வேண்டிய உணவை அந்த மண்ணிலேருந்து எடுத்துக்கும். அது எந்த மண்ணாக இருந்தாலும் சரி அது கொடுக்கக்கூடிய ஈல்டு கொடுக்கும். நம்ம செய்கிற தப்பு, விவசாயிகள் செய்கிற தப்பு என்னன்னா வேறு தெரிகிற மாதிரி மரத்தை வச்சிருவாங்க, அது வைக்கக்கூடாது. வேறே தெரியக்கூடாது. தென்னை மரம் இருக்குன்னா வேறே தெரியாமல் அது வேறு தெரியாத அளவுக்கு மண்ணை போட்டு பாதுகாக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சோம்னா அது யாருமே நல்லபடியாக மகசூல் கொடுக்கும்.
1: வேறு தெரியக்கூடாது,
0: வேறே தெரியக்கூடாது.
1: மரம் வளர வளர
0: மரம்,
1: ஆனால் அதை வந்து கன்றாக வைக்கும் போது அந்த மட்டை வெளியில் தெரியணும்.
0: ஆமாம், தேங்காய் இருக்குங்களா அது தெரிகிற மாதிரி தென்னம்பிள்ளை வைக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 to 5 வந்தோம்னா போட்டு அழகாக மூடிடணும், வேறு தெரியக்கூடாது. வேறு தெரிஞ்சதுன்னா அது வழியாக பூச்சி, வேறு வழியாக பூச்சி போய் மரத்தை தாக்கும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ மரத்து பக்கத்தில் கூட குழியெலாம் கூட இது நோண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வேர்களுமே தெரியும் இல்லையா தென்னை மரத்தோட?
0: ஆமாம், குழி

0: எல்லாம் தெரியக்கூடாது.
1: வேர்களும் பாதிப்படையாத மாதிரி
0: ஆமாம்
1: பார்த்துக்கணும்.
0: ஆமாங்க.
1: சரிங்க. தென்னந்தோப்புல இந்த மரநாய் பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மரநாய் வந்து இந்த மரத்துல ஏறாம இருக்கிறதுக்கு பாம்பு மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, பெயிண்டால எல்லாம் அது பண்ணிருப்பாங்க,
0: கருப்பு பெயிண்டால அடிப்பாங்க,
1: அது எப்படி உண்மை? அது
0: அதெல்லாம் வந்து எதுக்காகனா அது அதை பார்த்துட்டு வராது, கிட்ட வராது.
1: அது வருமானா?
0: அதெல்லாம் வருங்க. பக்கத்துல மரமட்டை இருந்ததுன்னா அந்த வழியா ஏறி வரும். இங்க இருக்கு நின்று படம் போட்டு வச்சிருக்காங்க தானே ஏற மாட்டுது. பக்கத்துல மரமட்டை இருக்குதுன்னா அது வழியா வந்து ஏறி தென்னை மரத்துக்கு வரும். அதனால ஓனாய் பிரச்சனை இருக்குன்னா பக்கத்துல மரமட்டை எதுவும் இருக்கக்கூடாது. கீழே இருந்து ஒரு 5 அடிக்கு தகர டப்பா, தகர சீட் இருக்குங்களா, அந்த தகர சீட்டை ஒரு 5 அடிக்கு உயரத்துக்கு சுத்தி கட்டிடணும். கட்டிட்டோம்னா அந்த வழவழப்புல ஏறாது.
1: நீங்க மரத்துல அதை ஏறும்போது பாத்திருக்கீங்களா? இது ஓனாயோட தாக்குதல்.
0: ஏகப்பட்டது தேங்காவதான் இளநிலாம் குடஞ்சு குடஞ்சு போட்டு வச்சிருக்குமே, அது மாதிரிலாம் பார்த்துருக்கேன்.
1: ரொம்ப நன்றிங்கய்யா, நிலையத்துக்கு வந்து உங்களோட தென்னை சாகுபடி அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. தென்னை சாகுபடி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருந்திருக்கும். வீட்டில் மரங்கள் வச்சிருக்கவங்களுக்கு கூட இன்னுமே எப்படி தென்னையை பராமரிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. உங்களோட அலைபேசி நான் உங்களுக்கு தரேன், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க.
0: சரிங்கம்மா.
1: குறித்து கொள்ளுங்கள் நேர்களே, திருவாரூர் மாவட்டம் திருக்கொட்டாரம் எம் கேசவர்தன் அவங்களோட அலைபேசி எண் 9944806583. மீண்டும் ஒரு முறை, 9944806583. ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.
1: என்ன செல்வியக்கா, எதையோ சாதிச்ச மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க. தென்னை சாகுபடியை பத்தி திருவாரூர் மாவட்டம் திருக்கொட்டாரம் எம் கேசவர்தன் அவங்க பல விஷயங்களை சொன்னாங்களே, அதனாலயே அந்த சந்தோஷம்.
2: ஆமா சுபா, நல்ல நல்ல செய்தியெல்லாம் சொன்னாங்க. என்னோட தென்னை மரத்துல குறும்ப கொட்டாம இருக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். தென்னை மரம் நல்லா வளர்ந்து நல்ல மகசூல் கொடுக்கறதுக்கான ஐடியாவும் எனக்கு கிடைச்சிது சுபா. அது மட்டுமா, எருக்கம் செடியை அந்த தென்னை மரத்தை சுற்றி வளர்த்தோம்னா அதுக்கு போரான் சத்து கிடைக்கும்னு வர சொல்கிறாரு சுபா.
1: அப்போ நம்ம ஊரில் இருக்கிற எருக்கஞ்செடியெல்லாம் இனிமேல் பார்க்க முடியாது, உங்கள் வீட்டு கொள்ளையில் தான் பார்க்க முடியும் போலயே.
2: ஆமாம் சுபா, நாளைக்கு மொதல் வேலையாக அதை தான் செய்ய போகிறேன்.
1: இந்த மாதிரி இயற்கை உரங்களை கொடுத்தாதான் தென்னை மரம் பல வருஷம் இருக்குமாங்க்கா. இந்த மாதிரியே இயற்கை உரத்தை கொடுங்க.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
5: நேர்களே, நாளை இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நெல் விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் என் மணிவேல் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேரம் 8:00, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காற்றில் வரும் கானம், நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள், உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ 0436823123 அல்லது 2994840 அல்லது 2995 அலைபேசி எண் 9566427231. இன்று நேயர்களுக்கு நாம் கேட்கப்படும் கேள்வி, முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் பாட்டு என்ன, இதற்கான உங்களுடைய பதிவுகளை நீங்கள் பதிவிடலாம் நமது காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில். காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் விருப்பமான பாடல்களை கேட்க வரும் நம் நேயர்கள், நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய நம் நேயர் வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: வணக்கம் சார்.
8: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
7: அக்பர் சார், என்ன பாட்டு கேட்க வரும்
8: சார்? எனக்கு உயிர் உள்ளவரை உற்சாகப்படுறது வந்து இந்திர லோகத்த சுந்தரி காத்திரி.
7: சரிங்க, பாட்டு வருது கேட்போம்.
8: தேங்க்யூ சார்.
7: நன்றி.
8: நன்றி.

0: நாளை காலை மணி 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசன் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி அசன்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர், வணக்கம்.
3: பாசமிகு பரந்தாமனை அவர்களுக்கு இரவு வணக்கம் கூறுவது பெருஞ்செய்தி. ஜார்ஜி சார்.
0: ஜார்ஜி சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
3: எனக்கு மல்லுவேட்டி மைனர் என்ற படத்துல மனசுக்குள்ள நான் சத்தம் நான் கேட்டேன், இந்த அருமையான பாட்டை அனைத்து நேர்களும் ரசிப்பதற்காக கொடுங்க சார்.
0: சரிங்க ஐயா, பாட்டு வருது கேட்போம்.
3: நன்றி, வணக்கம் ஐயா.

0: நேரம் 8:15. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்பு கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: என்ன பாடல் சார் கேட்க விரும்புறீங்க?
1: நினைத்தாலே நினைக்கும் படத்துல இருந்து இளமை நிறைந்த உலகம் இருக்கு.
0: சரிங்க, பாடல் வரும், விளம்பரத்தை தொடர்ந்து கேட்போம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: நௌலெக்ட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
1: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
0: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
1: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
0: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
1: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
0: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
2: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம்.

0: அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: திருவாரூர் மாவட்டம் பழங்குடியிலிருந்து லதா பேசுறேன் சார்.
1: என்ன பாட்டுங்கம்மா?
2: கார்த்தியுடைய வருங்கீதம் படத்திலிருந்து கண்டே நீங்கும் பூமகள்.
1: சரிங்கம்மா, பாடல் வரும் கேட்போம்.
2: நன்றிங்க சார்.
1: நேயர்களிடம் உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் பாட்டு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், எனக்கு நம்பிக்கையூட்டும் பாடல் என்றால் அது வாழும் வரை போலாது வழி உண்டு என்றே பாடு, அந்த பாட்டை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து, எல்லா புகழும் ஒருவனு ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, உன்னால் முடியும் தம்பி, இந்த பாடல்களை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து செந்தில் கண்ணன் ஷோபா பேரளத்திலிருந்து போட்டிருக்காங்க. ஆட்டோகிராஃப் படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே, அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அவங்க அனுப்பியிருக்காங்க. அன்பு தோழனுக்கு இரவு வணக்கம். என்னங்க தோழப்படி கேட்டீங்க, அண்ணாமலையில் வெற்றி நிச்சயம், ஒரு கை ஓசையில் வாழும்

பேரளத்திலிருந்து போட்டிருக்காங்க. ஆட்டோகிராஃப் படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அவங்க அனுப்பியிருக்காங்க. அன்பு தோழனுக்கு இரவு வணக்கம். என்னங்க தோழப்படி கேட்டிங்க, அண்ணாமலையில் வெற்றி நிச்சயம், ஒரு கை ஓசையில் வாழ்முறை போராடு, அது பாடும் பாடும்பாடி படம், ஊமை வழிகள் பாடல், தோல்வி என நிலை நினைத்தால், ரோஜாவில் வந்து சின்ன சின்ன ஆசை, இதை குறிப்பிட்டிருக்காங்க. ஆட்டோகிராஃப் படத்தில் வரும் பாடல் ஒவ்வொரு பூக்களுமே, இது ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து ரவிச்சந்திரன் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். சுமைதாங்கி படத்தில் வரும் பாடல்கள் கண்ணதாசன் எழுத, பிபிஎஸ் ஸ்ரீனிவாஸ் பாடிய மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. படையப்பா படத்தில் வரும் வெற்றி குடி கட்டு பாடல், இந்த பாடல் கேட்கும்போது நரம்பு துடிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலிருந்து. அகரகுந்தகை சபரீஸ் செந்தில்வேல், உன்னால் முடியும் தம்பி, அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. கார்த்திகேசன் சிங்காரவேல். அடுத்து நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வேட்டைக்காரன் படத்தில் வரக்கூடிய பாடல். அடுத்து காற்றில் வரும் கானம் நேரலை நிகழ்ச்சியில் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோதாங்க. நேரலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்கள் ஊர்கள் நாகப்பட்டினம் செல்லூர் நேயர் காரைக்கால் நேயர் ஆலங்கலம் கீழமாத்தூர் நேயர் தலைஞாயிறு நேயர் கதிராமங்கலம் நேயர் இப்படி எல்லாரையும் குறிப்பிட்டிருக்காங்க. வணக்கங்க. அவ்வளோதாங்க. காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன். நன்றி. நீங்கள் விருப்பமான பாட்டை நீங்கள் அதில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கலாம் அப்படிங்க, பரவாயில்ல. நேயர்களை இப்பொழுது நம்ம பனங்குடியில் நல்லா தான் நம்மளுடைய நேயர் கேட்ட அந்த பாடலை இப்பொழுது நம்ம கேட்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் காற்றில் வரும் காணம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப காணங்கள். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியவர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி விருத்தாச்சலம்.
0: நேரம் 8:30. காரைக்கால் பண்பலை 100.3. இனி காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பரத்த மிச்சப்படுத்தும்டா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்த மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
7: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
8: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
11: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலம் ஐயா, யார் பேசுறீங்க?
11: தேப்பெருமாநல்லூர் சரணா கமலேஷ்.
0: ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
11: அதிசய பிறவி படத்துல இருந்து தானந்தன கும்பி பாடல் சார்.
0: சரிங்க, பாடல் வரும், கேட்போம். நன்றி.
11: நன்றி சார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையும் நம் நேயர். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் அன்பு சகோதர. நலமா இருக்கீங்க சகோதர?
0: நலம் ஐயா.
1: சத்திராமங்கலம் காவேரி இருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதர. சாமுண்டி திரைப்படத்திலிருந்து கண்ணில பால ஊத்த கண்ணம்ம பாடல் வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம்.
0: நன்றி ஐயா. பாடல் வரும், கேட்போம். நன்னிலம் சுப்பிரமணியன் அனுப்பியிருக்காங்க, வெற்றி நிச்சயம் அது வேத சத்தியம். அந்த பாட்டு வந்து அண்ணாமலை திரைப்படத்தில் இருந்து நம்பிக்கை தரும் பாடலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்கால் நிரவி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் கெட்டவை படத்தில் வந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அந்த பாடலை அனுப்பிச்சிருக்காங்க. திருமணஸ்தானம் வீரசுந்தரி ஏழு வெண்ணிலவி வெண்ணிலவி ஆகா படத்தில் இருந்து அது குடிச்சிருக்காங்க. இருளுக்கு பின் ஒளிரும் நிலவை போல தற்காலிக துன்பங்களை கூட கடந்து வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெற முடியும்னு நினச்சிருக்காங்க. ஐயோவாடி அசோக் ராஜ் கனிமொழி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. படம் பெயர் சரியாக தெரியவில்லை, வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது எதிர்நீச்சல் படம் தான், அது நாகேஷ் சார் நடிப்பில் உருவான பாடல். அடுத்து திருவாரூர் கூடூர் இளவரசி தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் இந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. இங்கிலீஷ்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய நண்பனே நண்பனே பில்லூர் சதா கௌதமன் இந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அனுப்பியிருக்காங்க. நமது தமிழ் சினிமாவில் அன்று முதல் இன்று வரை எத்தனையோ நம்பிக்கை ஊட்டும் பாடல்கள் இருக்கின்றன. எதை சொல்வதென்று தெரியவில்லை சார், இருந்தாலும் இந்த இரண்டு பாடல்களை குறிப்பிடுகிறேன். ஒவ்வொரு பூக்களுமே திரைப்படமும் ஆட்டோகிராஃப். அடுத்தது வெற்றி நிச்சயம் அண்ணாமலை திரைப்படம் இந்த பாடல்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நா

ஆஷியா மன்சூர் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை படத்தில் ரொம்ப வெற்றி நிச்சயம் இந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, ஆட்டோகிராஃப் படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. படையப்பா படத்தில் வரக்கூடிய உன் கையை நம்பி உயர்ந்திடப்பாரு அந்த பாடலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் நடிப்பிருக்காங்க. எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாய்க்காதம்மா அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. என் ஊர் மதுரை பக்கம் ஏம்பாட்டு மனசில் நிற்கும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காற்றில் வரும் காணொலி நிகழ்ச்சிக்கு வருது. பணக்காரன் படத்தில் வரும் இளையராஜா பாடிய மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் பாடலை கேட்கும்போது பாடலின் ஒவ்வொரு வரியும் ஒரு தெம்பு அப்படின்னு எனக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இஞ்சக்குடி மின்சார கண்ணன் இன்னும் தொடர்ந்து படிப்பும் நேயர்களே. இப்பொழுது நம்முடைய கதிராமங்கலம் மணிகண்டன் நம்முடைய நேயர் கேட்ட அந்த பாடலை கேட்ட பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் படிப்போம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் தங்க மாளிகை.
1: மங்களர் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேரம் 8:45 காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம்.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
8: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
7: கிறிஸ்டலின் சிகோசா
8: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
9: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
10: எப்படி சொல்ற?
9: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்றவங்கள ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
10: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.suryagar.gov.in.
11: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
12: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
13: வணக்கம் சார்.
0: வணக்கம். இப்போ நம்ம நேயர்கள் அனுப்பின கொஞ்சம் செய்திகள் நம்ம கொஞ்சம் பாத்துருவோம். அடுத்து யார் அடிச்சிருக்காங்கன்னா, சோமசுந்தரம் சிவபுரியில் இருந்து அடிச்சிருக்காங்க. வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல், இந்த பாடல் தூங்குபவரை தட்டி எழுப்பி விடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கு சுமை தாங்கி படத்தில் வரும் மயக்கமா கலக்குமா பாடல் தான். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.

காரைக்கால் தலத்தரு பத்மாவதி ஸ்ரீதர். புதுத்துறை சித்ராதேவி அணிச்சிருக்காங்க. படிக்காதவன் படத்தில் வரக்கூடிய ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பாட்டை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கண்மணி என் கண்மணி ஒவ்வொரு பூக்களுமே இந்த பாடல்களை குறிப்பிட்டிருக்காங்க. குரவப்புலம் பழனிவேல் வாழ்வே மாயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, இந்த பாடலில் ஒவ்வொரு வரிகளும் என்னை உற்சாகமும் நம்பிக்கையும் கொடுத்த பாடல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. பாரிவள்ளல் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, பாடும் பானம்பாடி வாழும் வரை போராடு வழியுண்டு என்ற பாடு. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அனுப்பியுள்ள பாடல் இது. அடுத்து வரக்கூடியது நாகை அகர குந்தகை ஹரி எதிர்நீச்சல் படத்தில் வரக்கூட ஸ்பீட் ஸ்பீட் சாங் வந்து ரொம்ப பிடிச்சதாக குறிப்பிட்டிருக்காங்க. சிதம்பரம் சுபஸ்ரீ கொண்டான் கொடுத்தான் படம் தஞ்சாவூர் கோபுரம் அழகு அந்த பாடல் என் வாழ்க்கையிலே நம்பிக்கை ஊட்டும் பாட்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது சீர்காழியிலிருந்து சன்பய சிவசண்முகம் எனக்கு நம்பிக்கை விட்டும் பாடு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை ஆறு அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஜெய்பீம் என்ற படத்தில் இருந்து தலை கோதம் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் இந்த பாட்டு பவித்ர மாணிக்கம் ரகுபதி குறிப்பிட்டிருக்காங்க. நம்பிக்கை தரக்கூடிய பாட்டு சூரிய வம்சம் படத்தில் வரக்கூட நட்சத்திர ஜன்னலில் அந்த பாடத்தை குறிப்பிட்டிருக்காங்க. சத்யா மணக்குடியிலிருந்து நெய்விளக்கு எம்எஸ் தூயமணி எம்ஜிஆர் படத்தில் வரக்கூடிய சின்ன பயலே அந்த பாட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தூங்காதே தம்பி தூங்காதே பொறையார் லதா ஆட்டோகிராஃப் படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பூக்களுமே. அடுத்து வரக்கூடியவங்க குறிஞ்சாங்கோணியிலிருந்து ஆசுர்தீன் நூர்ஜஹான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. கிண்ணியா அப்படின்னு ஏதோ குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாசமலர் படத்தில் வரக்கூடிய எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் அந்த பாட்டை குறிப்பிட்டிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி திருவாளப்புத்தூர் கடக்கம் நட்சத்திர நாதவன் எங்களுக்கும் நம்பிக்கை வரும் பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. சூரிய வம்சம் அடுத்து வந்து மேமாத்தூர் அமுதாசேகர் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அந்த பாட்டை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து காட்டூர் சிவகுமார் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆட்டோகிராஃப் படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பூக்களுமே மதுரை சண்முகம் சுந்தரம் சொல்லியிருக்காங்க. பழையாற்றங்கரை கணபதி அழகிய தமிழ் மகன் படத்தில் எல்லா புகழும் உருவனுக்கு அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி நம்முடைய நேயர்கள் நல்ல அழகான பாடல்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய நேயர் கேட்ட அந்த பாட்டை நம்ம இப்போ கேட்போம்.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக நம்முடைய இணையம் நம்முடைய வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பவித்ர மணிக்க ரகுபதி பேசுறேன் சார்.
0: ரகுபதி சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு நம்பிக்கை ஊட்டும் பாடல் வரிய கேட்டிருக்கீங்க. அந்த வகையில வந்து ஜெய் பீம் படத்துல இருந்து தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் அந்த பாடலே போடுங்க சார்.
0: சரிங்க, நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோடு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 9:00, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

14 லோகத்தின் அதிபதி.

0: நடக்கவிருக்கும் சம்பவங்கள் சதி பற்றி தேவராளனும் மந்திரவாதி ரவிதாசனும் அந்த பள்ளிப்படையிலே அவர்கள் அந்த மண்டபத்திலே அவர்கள் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்தியத்தேவனுடைய கைதான் ஆதித்த கரிகாலனை கொல்ல இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தேவராளனிடம் ரவிதாசன் பகிர்ந்து கொள்ளுகிறான். மேலும் அவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது.
1: என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கரிகாலனுடைய ஆவி நாளை இரவுக்குள் பிரிவது நிச்சயம். நந்தினி ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றிய தீருவாள். நம்முடைய பொறுப்பையும் நாம் நிறைவேற்ற வேண்டும்.
2: நம்முடைய பொறுப்பு என்ன?
1: நாளை இரவு கடம்பூர் மாளிகையிலிருந்து வெளியேறும் சுரங்கப்பாதையில் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். காரியம் முடிந்ததும் நந்தினி அதன் வழியாக வருவாள். அவளை அழைத்துக் கொண்டு இரவுக்கிரவே கொல்லிமலையை அடைந்துவிட வேண்டும். அங்கே இருந்து கொண்டு சோழ நாட்டில் நடைபெறும் அல்லோல கல்லோலத்தை பார்த்து கொண்டிருப்போம். ஒருவேளை சௌகரியப்பட்டால்
2: சௌகரியப்பட்டால் என்ன?
1: பழுவேட்டரையரின் கருவூல நிலவரையில் சேர்த்து வைத்திருக்கும் பொருள்களை எல்லாம் சுரங்கப்பாதை வழியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சோழ நாட்டு பொக்கிஷத்திலிருந்து கொண்டு போன பொருள்களை கொண்டே சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க படை திரட்டுவது எவ்வளவு பொருத்தமாயிருக்கும்.
0: இவ்விதம் கூறிவிட்டு மறுபடியும் ரவிதாசன் சிரித்தான். தேவராளனாக நடித்த பரமேஸ்வரன்,
2: சரி சரி, ஆகாச கோட்டையை ரொம்ப பெரிசாக கட்டி விடாதே. முதலில் கொள்ளிடத்தை தாண்டி அக்கறையை அடைந்து கடம்பூர் போய் சேரலாம். கடம்பூரில் நீ சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும். பிறகு பழுவேட்டரையனுடைய பொக்கிஷத்தை கொள்ளையடிப்பது பற்றி யோசிக்கலாம். என்ன சொல்லுகிறாய்? இப்போதே கிளம்பலாமா? இரவே கொள்ளிடத்தை தாண்டி விடுவோமா என்றான்.
1: வேண்டாம் வேண்டாம், பொழுது விடிந்ததும் படகில் ஏறினால் போரும். அதற்குள் காற்றும் நன்றாக அடங்கிவிடும். ஆற்று வெள்ளமும்

0: கொஞ்சம் குறைந்துவிடும்.
1: அப்படியானால் இன்றிரவு இந்த பள்ளிப்படை மண்டபத்திலேயே படுத்திருக்கலாமா?
2: ரவிதாசன் சற்று யோசித்தான். அப்போது சற்று தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. ரவிதாசனுடைய உடல் நடுங்கி.
1: ரவிதாசா, கேவலம் நரிகளின் குரலை கேட்டு ஏன் இப்படி நடுங்குற?
2: என்றான் தேவராளன்.
0: அப்பனே, கோடிக்கரை புதை சிற்றில் கழுத்து வரையில் நீ புதைபட்டிருந்து சுற்றிலும் 100 நரிகள் நின்று உன்னை தின்பதற்காக காத்திருக்கும் பயங்கரத்தை நீ அனுபவித்திருந்தால் இப்படி சொல்ல மாட்டாய். சிங்கத்தின் கர்ஜனையையும் மத யானையின் ஓலத்தையும் கேட்டு எனக்கு பயம் உண்டாவதில்லை. நரியின் ஊளையை கேட்டால் குலை நடுங்குகிறது. வா வா, இந்த சுடுகாட்டில் ரா தங்க வேண்டாம். வெறுங்காவது கிராமத்துக்கு பக்கமாயுள்ள கோயில் அல்லது சத்திரத்தில் தங்குவோம். இல்லாவிட்டால் கொள்ளிட கரையில் உள்ள துர்கை கோவிலை பற்றி சொன்னாயே, அங்கே போவோம். இன்னமும் அந்த கிழவன் அங்கே படுத்திருந்தால் வெள்ளத்தில் அவனை இழுத்து விட்டு விடலாம். அதுவே அவனுக்கு நாம் செய்யும் பேருதவியாயிருக்கும். நாளைக்கு மறுநாள் வரையில் அவன் உயிரோடு இருந்தால் ரொம்பவும் மனத்துயரத்துக்கு ஆளாக நேரிடும்.
2: முன்னர் சொன்ன சம்பாஷணையை ஏறக்குறைய ஒன்று விடாமல் பெரிய பழுவேட்டரையர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. அவருடைய நெஞ்சு ஒரு பெரிய எரிமலையின் கர்ப்பத்தைப் போல தீக்குழம்பாகி கொதித்தது. தாம் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட பெண், வீரபாண்டியன் மரணத்துக்காக சோழகுலத்தின் மீது பழிவாங்க வந்தவள் என்பதும், 3 வருஷங்களாக அவள் தம்மை ஏமாற்றி வருகிறாள் என்பதும் சொல்ல முடியாத வேதனையும் அவமானத்தையும் அவருக்கு உண்டாக்கின. 6 தலைமுறையாக சோழர் குலத்துக்கும் பழுவூர் வம்சத்துக்கும் நிலைபெற்று வளர்ந்து வரும் உறவுகளை அந்த சமயம் பழுவேட்டரையர் நினைத்து கொண்டார். பார்க்கப் போனால் சுந்தர சோழனும் அவனுடைய மக்களும் யார்? சுந்தர சோழனுடைய பாட்டி பழுவூர் வம்சத்தைச் சேர்ந்தவளல்லவா? சுந்தர சோழனுடைய மக்கள் மீது தமக்கு ஏற்பட்ட கோபமெல்லாம் சமீப காலத்தது அல்லவா? ஆதித்த கரிகாலன் ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டான் என்பதற்காகவும், மலையமானை நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காகவும் எவ்வளவு பயங்கரமான சதி செயல்களுக்கு இடங்கொடுத்து விட்டோம். சோழர் குலத்தின் தீரா பகைவர்களான பாண்டி நாட்டு சதிகாரர்கள் நம்முடைய அரண்மனையிலிருந்து கொண்டு, நம்முடைய நிலவரை பொக்கிஷத்திலிருந்து திருடிப்போன பொருளைக் கொண்டு சோழ குலத்துக்கு விரோதமாக சதிகாரச் செயல்களை செய்யல்லவா இடம் கொடுத்து விட்டோம். ஆஹா, இந்த சண்டாளர்கள் சொன்னபடி நாளை இரவுக்குள் 3 இடங்களில் 3 பயங்கரமான கொலைகள் நடக்கப் போகின்றனவா? நம்முடைய உடலில் மூச்சு இருக்கும் வரையில் முயன்று அவற்றை தடுத்தே ஆக வேண்டும். இன்னும் 60 நாழிகை நேரம் இருக்கிறது. அதற்குள் எவ்வளவோ காரியங்கள் செய்துவிடலாம். இரவுக்கிரவே குடந்தை சென்று தஞ்சைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் செய்தி அனுப்பிவிட்டு கடம்பூருக்கு கிளம்ப வேண்டும். இந்த பாதகர்கள் அங்கே போய் சேர்வதற்குள் நாம் போய்விட வேண்டும். இவர்களை கடம்பூருக்கு வரும்படி செய்வதா? இந்த இடத்திலேயே இவர்களை கொன்று போட்டுவிட்டு போய்விடுவது நல்லதல்லவா? நம்மிடம் ஆயுதம் ஒன்றுமில்லை. இல்லாவிட்டால் என்ன?
0: வஜ்ராயுதத்தை நிகர்த்த நம் கைகள் இருக்கும் போது வேறு ஆயுதம் எதற்கு?
2: ஆனால் இவர்கள் ஒருவேளை சிறிய கத்திகள் இடையில் சொருகி வைத்திருக்க கூடும். அவற்றை எடுப்பதற்கே இடங்கூடாமல் 2 பேருடைய கழுத்தையும் இறுக்கி பிடித்து நெரித்து கொன்றுவிடலாம். ஆனால் அவ்வாறு இவர்களுடன் இந்த இடத்தில் சண்டை பிடிப்பது உசிதமா? இவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டாகிவிட்டது. நாம் வழிபடும் குலதெய்வமாகிய துர்கா பரமேஸ்வரியே படகு கவிழச் செய்து இந்த பயங்கர ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியாயும் செய்திருக்கிறாள். சக்கரவர்த்திக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் விபத்து நேரிடாமல் பாதுகாப்பதல்லவா நம்முடைய முக்கியமான கடமை? அதிலும் கடம்பூரில் கரிகாலனுக்கு எதுவும் நேராமல் தடுப்பது மிக மிக முக்கியமானது. அப்படி ஏதாவது நேர்ந்துவிட்டால் நமக்கும் நமது குலத்துக்கும் அழியாத பழிச்சொல் ஏற்பட்டுவிடும். 6 தலைமுறையாக சோழர் குலத்துக்கு பழுவூர் வம்சத்தினர் செய்திருக்கும் உதவிகளெல்லாம் மறைந்து மண்ணாகிவிடும். பெண்ணென்று எண்ணி நமது அரண்மனையில் கொண்டு வந்து வைத்திருந்த அரக்கியினால் கரிகாலன் கொல்லப்பட்டால் அதை காட்டிலும் நமக்கு நேரக்கூடிய அவக்கேடு வேறு ஒன்றுமில்லை.
0: ஆஹா,
2: அத்தகைய அழகிய வடிவத்துக்குள்ளே எவ்வளவு பயங்கரமான ஆலகால விஷம் நிறைந்திருக்க முடியுமா? 3 உலகத்தையும் மயக்கக்கூடிய மோகன புன்னகைக்கு பின்னால் இவ்வளவு வஞ்சகம் மறைந்திருக்க முடியுமா? இந்த சண்டாளர்கள் சற்று முன்னால் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்க முடியுமா? பழுவேட்டரையருடைய உள்ளத்தில்

கோபத்தீ கொடுந்துவிட்டு எரியும்படி செய்த அந்த சதிகாரர்களின் வார்த்தைகள் ஒருவிதத்தில் அவருக்கு சிறிது திருப்தியையும் அளித்திருந்தன. நந்தினி சதிகாரியாக இருக்கலாம், தம்மிடம் அன்பு கொண்டதாக நடித்து வஞ்சித்து ஏமாற்றி வந்திருக்கலாம், ஆனால் அவள் கரிகாலன் மீதோ கந்தமாறன் அல்லது வந்தியத்தேவன் மீதோ மோகம் கொண்ட காரணத்தினால் தம்மை வஞ்சிக்கவில்லை. அந்த மௌடீக சிறுவர்களை அவள் பொருட்படுத்தவில்லை. அவளுடைய அந்தரங்க நோக்கத்துக்கு அவர்களையும் உபயோகப்படுத்துவதற்காகவே அவர்களிடம் சுமூகமாக பேசிப் பழகி வருகிறாள். இந்த செய்தி பழுவேட்டரையரின் அந்தரங்கத்தின் அந்தரங்கத்துக்குள்ளே அவரையும் அறியாமல் சிறிது திருப்தியை அளித்தது. கரிகாலன் கொல்லப்படாமல் தடுக்க வேண்டியது தம் குலகௌரவத்தை பாதுகாத்து கொள்ளவும் தமக்கு என்றென்றைக்கும் அழியாத அபகீர்த்தி நேராமல் தடுத்து கொள்ளவும் மட்டுமல்ல, நந்தினியை அத்தகைய கோரமான பாவகாரியத்திலிருந்து தப்புவிப்பதற்காகவும் தான். ஒருவேளை அவளுடைய மனத்தையே மாற்றிவிடுதல் கூட சாத்தியமாகலாம். இந்த பாதக சதிகாரர்களிடம் அகப்பட்டு கொண்டிருப்பதால் அவள் வேறு வழியின்றி இவர்களுக்கு உடந்தையா இருக்கலாம் அல்லவா? இவர்களை இங்கேயே கொன்று ஒழித்து விட்டால் நந்தினிக்கு விடுதலை கிடைக்கலாம் அல்லவா? இவ்வாறு எண்ணி அந்த வீரக்கிழவர் தம்மையறியாமல் தொண்டையை கனைத்து கொண்டார். சிம்ம கர்ஜனை போன்ற அந்த சத்தம் சதிகாரர்கள் இருவரையும் திடுக்கிடச் செய்தது.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: வேறு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கரிகாலனுடைய ஆவி நாளை இரவுக்குள் பிரிவது நிச்சயம். நந்தினி அவள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றியே தீர்வாள்னு உறுதியா சொன்னார் ரவிதாசன். மூணு வெவ்வேறு இடங்கள்ல மூணு பயங்கரமான கொலைகள். தஞ்சைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் செய்தி அனுப்பிட்டு கடம்பூருக்கு தாமே நேரில் போவதுதான் இந்த குறுகிய காலத்துல நடக்கக்கூடியது. ஏன் நடந்தே ஆக வேண்டியது. கொல்லிமலை, இது கிழக்கு மலைத்தொடரின் ஒரு பகுதி. கடம்பூருக்கு மேற்கே ஏறத்தாழ 230 கிலோமீட்டர், கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 1000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குது. இதன் பெருமையை பண்டைய இலக்கியங்களில் பல இடங்களில் பார்க்குறோம். கொல்லிமலை தெய்வமாக போற்றப்படும் கொல்லிப்பாவையை இன்னைக்கு எட்டுக்கை அம்மன்னு வழிபடுறாங்க. அழகின் மறுபெயர் கொல்லிப்பாவைன்னு பொருள்பட பாடுறார் திருமங்கை ஆழ்வார். கொல்லிமலையில் தோன்றி ஆகாய கங்கைங்கிற பேரில் அருவியாக இறங்கி காட்டாரா மாறி அடர்ந்த காடுகள் வழியே கிழக்கு நோக்கி ஓடி காவிரியோட இணையற வர்ணனை ஆசிரியரின் பார்த்திபன் கனவு நாவல்ல இடம்பெறுது. கபால பைரவரின் மறைவிடம். ரவிதாச எந்த வழிய தேர்ந்தெடுக்க போறான்? ரொம்ப கொடூரமான வேதனை தரும் செய்தியை கேட்க நேர்ந்தா ஈயத்த காட்சி காதல ஊத்துன மாதிரி இருந்ததுன்னு சொல்வதுண்டு. உருக்கின ஈயம் கடும் வெப்பம் கொண்டது. அது காதல பாய்ந்தா வலி தாங்க முடியாது. வேதனை தரும் செய்தியையும் தாங்க முடியாது அல்லவா. ஈயம் பத்தின அறிவியர் குறிப்பு. யுரேனியம், இது ஒரு கதிர் இயக்க வேதி தனிமம், ஓர் உள் இடைநிலை உலோகம்னு சொல்லலாம். ஆல்பா பீட்டா சிதைவுகள்னு குறிப்பிடப்படுற 14 படிநிலைகளை தாண்டி பல்வேறு கதிரியக்க தனிமங்களா மாறி கடைசியில நிலையான ஈயம் ஆகுது. இயற்கையா பாதி அளவு நிலையான ஈயமாக மாறுவதற்கு 450 கோடி வருஷங்கள் பிடிக்கும். சுந்தர சோழரின் தந்தை வழிபாட்டி அதாவது அறிஞ்சயரின் தாய் பழுவூர் சிற்றரசர் வம்சத்தினள். அன்பிற் செப்பேட்டு செய்தி. முதற் பராந்தகனுக்கும் சேர நாட்டு கோக்கிழான் அடிகளுக்கும் பிறந்தவன் ராஜாதித்யன், சோழமாதேவிக்கு பிறந்தவன் கண்டராதித்தன். கூடுதல் செய்தி, கோக்கிழான் அடிகள் சேரிங்கிற பேரு காலப்போக்கில் மருவி இன்னைக்கு கொக்கலாஞ்சேரி என்கிற சிற்றூரின் பேராய் இருக்குது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து தெற்கே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில். சிம்மத்தின் கர்ஜனை கேட்டா பயப்பட மாட்டேன், நரியின் ஊழைதான் நடுங்க வைக்குதுன்னு ரவிதாசன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த கிழச்சிங்கத்தின் கர்ஜனை ரெண்டு பேரையும்

0: மே உலுக்கிட்டது. அடுத்து என்ன நடக்கப் போகுது?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:15.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
6: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
7: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
9: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
10: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
14: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
8: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
14: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
8: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
14: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
8: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.

0: காரைக்கால் வானொலியில் பாடலோடு பயணம்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
5: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த

0: மரம் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
5: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
4: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: உங்கள் கடை காரை
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
7: ஒரு கதை சொல்லட்டா. காட்டுல சிங்கம் ஒண்ணு மலை குகையில வாழ்ந்துட்டு வந்துச்சு. நாள்தோறும் அந்த குகையை விட்டு வெளியே வரும், மலை உச்சியில நின்று நாலா பக்கமும் பார்க்கும். காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அதன் கண்ணுல படும். எந்த விலங்கு வேட்டையாடுறது அப்படின்னு முடிவும் செய்யும். கர்ஜனை செய்தபடி பாய்ந்து அந்த விலங்கை கொன்னுடும். வழக்கம் போல அது மலை உச்சியில நின்னு பார்த்துட்டு இருந்தது. யானை ஒண்ணு அந்த பக்கமா போயிட்டு இருந்தது. அது மேல பாஞ்சி அதை அப்படியே கொன்னு தின்னுடுச்சு. வேட்டையை முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்பிட்டு இருந்தது அந்த சிங்கம். அதன் எதிரில ஓநாய் ஒண்ணு வந்து நின்னுச்சு. சிங்கத்தை வணங்கியது. அரசி, உங்கள் வேலையாளாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன வேலை சொன்னாலும் பொறுப்புடன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சு. மகிழ்ச்சியாக இருந்த சிங்கம் ஓநாயோட வேண்டுகோளை ஏத்துக்குச்சு. ஓநாயே, நீ என் வேலையாளாக இரு. நான் சொல்லும் வேலைகளை செய்து வா. எனக்கு கிடைக்கும் உணவில் உனக்கும் ஒரு பங்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னது. தன்னுடன் ஓநாயே கொகைக்கும் அழைச்சிட்டு போச்சு. ஓநாயே, இங்க உன் வேலை இதுதான். நீ தினசரி மலை உச்சிக்கு போ. அங்கிருந்து நாலா பக்கமும் பார். காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் கண்ணப்படும். நான் வேட்டையாட வேண்டிய விலங்கு எதுன்னு நீ தேர்ந்தெடு. குகைக்கு வந்து என்னை பணிவாக வணங்கு. அரசே, உங்கள் வலிமை பெருகட்டும் என்று 3 முறை சொல். பிறகு வேட்டையாட வேண்டிய விலங்கு எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல். நான் அந்த விலங்கை கொள்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு சிங்கம். அதன்படியே அன்றாடும் மலை உச்சிக்கு போனது ஓநாய். கொழுத்த விலங்கு ஒன்றை தேர்ந்தெடுத்தது. குகைக்கு வந்தாது சிங்கத்தை வணங்கியது. அரசே, உங்கள் வலிமை பெருகட்டும் என்று 3 முறை சொன்னது. வேட்டையாட வேண்டிய விலங்கு எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டுச்சு சிங்கம். சிங்கம் பாய்ந்து சென்று அந்த விலங்கை கொன்றது ஓநாய்க்கும் இறைச்சியில் பங்கு தந்தது. இப்படியே தொடர்ந்து நடந்து வந்தது. இறைச்சியை நிறைய தின்றதால் ஓநாய் நன்கு கொழுத்தது. அதற்கு விந்தையான எண்ணம் ஒன்று தோணுச்சு. 3 முறை சொல்லும் மந்திரத்தால் தான் சிங்கம் பேராற்றல் பிரிக்கிறது. அதனால்தான் எந்த விலங்கையும் கொள்கிறது. சிங்கத்தை போல தானும் வேட்டையாடணும் அப்படின்னு நினைச்சது. அதுக்கு என்ன செய்வது என்று சிந்திச்சது. சிங்கத்தை பணிவாக வணங்கியது. அரசே, நீண்ட காலமாக உங்களுக்கு உண்மையாக உழைத்து வருகிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அது உங்களுக்கு தவறாக தோன்றக்கூடும். இருந்தாலும் எனக்காக அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னிச்சு. உன் ஆசை எதுவாக இருந்தாலும் தயங்காம கேள், உடனே நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு சிங்கம். அரசே, ஒரே ஒரு நாள் நான் குகையில உங்க இடத்துல இருக்கிறேன். எனக்கு பதில் நீங்கள் மலை உச்சிக்கு போங்க. கொழுத்த யானை ஒன்று தேர்ந்தெடுங்க. குகைக்கு வந்து என்னை வணங்குங்க. அரசே, உங்கள் வலிமை பெருகட்டும் அப்படின்னுட்டு 3 முறை சொல்லுங்க. நான் பாய்ந்து போய் அந்த யானையை கொள்றேன். அதன் பிறகு வழக்கம் போல நான் உங்க வேலையாளாகி விடுகிறேன். நீங்க ஏவும் வேலைகளையும் செய்யற என் ஆசையை நிறைவேற்றுங்களே அப்படின்னு கேட்டுச்சு. இதை கேட்ட சிங்கம் பயம்

0: பயங்கரமா சிரிச்சுது. ஓ நாயே, நீ சிங்கம் கிடையாது, சிங்கத்தால் மட்டுமே யானையை கொல்ல முடியும், இந்த முயற்சியை விட்டுவிடு அப்படின்னு சொன்னது. அரசே அரசே, என்னோட ஒரே ஆசை இது, உங்களுக்காக உண்மையா உழைச்சவனா, என் ஆசைய நிறைவேற்ற மாட்டீர்களா என்று கெஞ்சியது ஓநாய். வேறு வழியில்லாத சிங்கம், சரி உன் விருப்பப்படியே நடக்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சு. உடனேயே மலை உச்சிக்கு போனது. நாலா பக்கமும் பார்த்தது. அங்கிருந்த விலங்குகள்ல கொழுத்த யானை ஒன்றை தேர்ந்தெடுத்தது. குகைக்கு வந்த அது ஓநாயை வணங்கியது. அரசே, உங்கள் வலிமை பெருகட்டும் என்று மூன்று முறை சொன்னது. யானை இருக்கும் இடத்தையும் தெரிவித்தது. அங்கிருந்து வேகமாக சென்ற ஓநாய் யானையை பார்த்து கத்தியபடியே அதன் மீது பாய்ந்தது. ஓநாய் போய் தன்னை தாக்குகிறதே என்று கோபம் கொண்ட யானை தன் துதிக்கையால் ஓநாயை பிடித்து ஒரே அடி அடித்தது. அவ்வளவுதான், ஓநாய் மண்டை உடைந்து அங்கேயே இறந்தும் போனது. ஓநாயை தேடி சிங்கம் அங்கு வந்தது. ஓநாயின் உடல் கூழாகி கிடப்பதை பார்த்தது. இந்த ஓநாய் என் பேச்சை கேட்கவில்லையே, தன்னை சிங்கமாக நினைத்தது. ஓநாயால் எப்பொழுதும் சிங்கமாக முடியாது, அதை இந்த ஓநாய் அறியவில்லை. வீணாக தன் உயிரை விட்டுடுச்சு அப்படின்னுட்டு வருந்தியபடியே அங்கிருந்து போனது சிங்கம். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏ பிரியா.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய ஒரு கதை சொல்லட்டா. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீன் நட் ஓஸ் நரம்பு வினிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நேரம் 10 மணி. அகிலமெங்கும் இசை மீட்டும் இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது பேரளம் சர்வசங்கர மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழங்கும் இரவும் மலரும் நேயர்களின் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் சர்வசங்கர மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி சிபிஎஸ்இ ஸ்கூல்
1: சர்வ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.

இரவு நேரத்தில் இனிய கானங்கள் கேட்டு மகிழலாம். தொலைபேசி வழியே வாருங்கள் நேயர்களே. 0438231 2311 அல்லது 2994980 அல்லது 2995580 அலைபேசி எண் 9566427231. இது இரவு மலரும்

0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடக்கமாக நம்மோடு இணையும் நம்பியர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார் உங்களுக்கு.
0: வணக்கம்மா, சொல்லுங்க பாட்டு, உங்க விருப்ப பாட்டு சொல்லுங்க.
1: கர்ணன் படத்துலேருந்து சார், உள்ளத்தில் நல்ல உள்ளம்.
0: யார் பேசுறீங்க?
1: அண்ணப்பன் பேட்டை.
0: சரிங்கம்மா, அண்ணப்பன் பேட்டை ஜோதி கேட்டிருக்காங்க. கர்ணன் படத்திலிருந்து பாடல் வரும் கேட்போம். நன்றி.
1: நன்றி சார்.

0: நிகழ்ச்சிகளை அடுத்து இணையும் நம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: காட்டு வந்தாலுக்கா ஈக்க முடி சிவகுமார் சுந்தரி.
0: என்ன பாட்டுங்க சார்?
1: படம் ஒருத்தரும் சார்.
0: ம்,
1: நேத்து பூத்தாத வசா மட்டும் ஒரு பாட்டு இல்லைங்க சார்.
0: சரிங்க, பாட்டு வருது கேட்க.
1: நன்றி சார். நன்றி சார்.
2: கோபி, நீ ஒரு ஆம்பளையா?
3: ஏ, உனக்கு சந்தேகமா?
2: பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு சொன்னடிறாதா? இத கூட்டி சவ

அப்புறம் உன்னை புவான் நினைப்பேன், நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோடு அழைப்பேன், அழைச்சு எல்லாம் முடிப்பேன், அழைச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து புத்தாளே.

0: நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு.
1: காரைக்கால் வானொலியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேரளம் ஸ்ரீ சர்வசங்கரா மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் இரவு மலரும் நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள்.
2: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
3: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
12: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: வணக்கம்
13: சார். வணக்கம் சார், திருச்சி கொள்ளிடம் காமராஜ் பேசுறேன் சார்.
1: காமராஜ் சார்,
13: நீங்களா சார் இணைப்பு கிடைச்சது? நல்லா இருக்கீங்களா
1: சார்? நலம் சார். என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க
13: சார்? நிகழ்ச்சி குறித்து ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லலாமா சார்?
1: சொல்லுங்க.
13: அந்த இப்ப இந்த ஒரு கதை சொல்லட்டான நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு சார்.
1: சரிங்க,
13: அங்க எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சியை விட இன்னும் சூப்பரான நிகழ்ச்சியா இருக்குது.
1: நன்றிங்க.
13: சொல்லும்போது எல்லாமே புதிய மாற்றங்கள் அனைத்துமே நேர்கள் கைதட்டி மேலங்குட்டி வரவேற்க மாதிரி இருக்கு சார். எனக்கு நேயர்களுக்காக நவராத்திரியில எல்லாருக்கும் நல்வாழ்த்து சொல்ற மாதிரி இந்த இதுல மகாகவி காளிதாசுல இசைவசர் பாடிய யார் தருவார் இந்த அரியாசனம்.

0: அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அந்த பாட்டு கொடுங்கய்யா.
1: நன்றிங்க ஐயா.
0: வாய்ப்பு நன்றி. வாய்ப்பு
2: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த

0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: புள்ளஞ்சாவடி பாலமுருகன்.
0: பாலமுருகன் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: படம் வந்து எங்கள் தங்கராஜா. பாடல் இரவுக்கும் பகலுக்கும் இனியந்தன் வேறு.
0: சரிங்க, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வரும், கேட்போம்.
1: நன்றி சார்.
0: நன்றி.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: பேரளம் சர்வ இன்டர்நேஷனல் சி

0: அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
4: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
5: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைக்கொல்லி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேரளம் ஸ்ரீ சர்வசங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் இரவு மலரும் நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் சர்வசங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி சிபிஎஸ்இ ஸ்கூல்,
1: சர்வ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சர்வ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சர்வ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேரம் 10:30, காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் வளரும் நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் சார்.
0: என்ன பாட்டுமா கேட்க விரும்புறீங்க?
3: தங்க பதக்கம் படத்திலிருந்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்.
0: சரி,
3: அனைவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: நிச்சயமா, நன்றி.

0: நேர்களே, நாளை காலை மணி 10:05 இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்கலாம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம் ஐயா.
7: சங்கரன் பந்தல், சந்திரசேகர் சார்.
0: சந்திரசேகர் சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
7: சார், அம்பியாவதி படத்துல டி எம் சவுந்தரராஜனும் பன்முகத்தாரை பானுமதியும் பாடின மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுவேன்.
0: சரிங்க, பாட்டு வருது, கேட்போம்.
7: நன்றி சார்.
0: நன்றிங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சிவசுப்பிரமணியன்.
0: என்ன பாட்டுங்க ஐயா கேட்க விரும்புறீங்க?
1: படம் அமர தீபம். பாடல் நாணயம் முனிச்சனுக்கு அவசியம். இது எல்லாமே நெஞ்சங்களுக்காகவும் உங்களுக்காகவும்.
0: சரிங்க.
1: பாட்டை ஒளிபரப்பு செய்யுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க ஐயா.
2: நாணயம் மனுஷனுக்கு அவசியம். தம்பி நாணயம்.

0: நேரம் 10:45 நிமிடம். காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, இரவு வணக்கம்.
0: வணக்கம்,
1: செல்வி.
0: என்ன பாடல் மா கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு படம் வந்து கலங்கரை விளக்கம். பாட்டு
0: சரிங்க, உங்கள் விருப்ப பாடல் நமது பண்பலையில் கேட்போம். நன்றி.
1: நன்றி சார்.

0: நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர், வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
7: வணக்கம் ஐயா.

0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் நேயர் வணக்கம். வணக்கம்மா,
1: என்ன
0: பாடல்மா கேட்க விரும்புறீங்க?

0: நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்களை கேட்டு மகிழ்ந்து நிறைவு பெறுகிறது இரவும் அலரும். நாளை மாலை மணி 6:45 திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ்.
1: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் நவராத்திரி மெகா சேல்.
2: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம்

பதினோரு மணி. காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நாளை காலை மணி 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டி சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள். மாலை மணி 6:45 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ், திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் நாளை இடம்பெறும் கோவில் திருவாரூர் கமலாம்பாள் திருக்கோவில். நாளை காலை மணி 6 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் ச அனிதா சோபியர் மார்க்ரேட், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி கவரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகே ஜெயராமன் அவர்கள். மணி 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலடி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் டி தர்ஷினி. நாளை காலை மணி 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 புதுப்பொழுது, 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு, 8:30 வைக்கிங் பணியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு, 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ரத்னா ஜுவல்லர்ஸ், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் உங்கள் பதிவில் எங்கள் குரல். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 உங்கள் பதிவு எங்கள் குரல், 10:05 இது எங்க ஏரியா, திருவாரூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:00 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் பி தன்ஷினி, 12:10 பரிமாற்றம், அருகி வரும் குருவிகள் என்ற தலைப்பில் நேயர்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம், 12:50 ரெட்ரோ ரீதம்ஸ், 1:00 திருச்சி மற்றும் சில மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் ரெட்ரோ ரீதம்ஸ், 1:55 பாட்டு பெட்டி, 2:05 மெலடி மீட்டுக்கள், 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட், 4:00 #100.3, 4:30 வைக்கிங் பணியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் #100.3, மாலை மணி 5:15 காலை இசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேளை, 6:00 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். மணி 6:00 ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமர்ஷியல் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுலமுது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:25 பாட்டு பெட்டி, மணி 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குபவர் எழுத்தாரல் லேனா தமிழ்வாணன் அவர்கள், 7:00 இசை தென்றல், 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நெல் விவசாயம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகள் என் மணிவேல் அவர்களுடன் நேர்முகம். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10 துயிலும் முன். பெரிய காரியங்கள் வல்லமையால் நிறைவேறவில்லை, விடாமுயற்சியினாலேயே நிறைவேறியுள்ளன. சொன்னவர் சாமுவேல் ஜான்சன். கேட்டது துயிலும் முன். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களே, இத்துடன் 100.3 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.

0: ஹலோ மெடிடேஷன். ஹலோ 1 2 3. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ.
1: ஹலோ ஹலோ, கேட்குதா சார்?

0: சரணமய்யப்போ,
1: இருமுடி பிரியனே
0: சரணமய்யப்போ,
1: சரணகோஷ பிரியனே